0: இந்திய நாட்டிலே இப்பொழுது அவருக்கு நேர் வந்திரமணி இல்லையே தேசத்துக்கு வந்திருக்கிறார். அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற துதி உவாச கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அவரை அன்போடு வரவேற்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜெயராஜ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். அதிகால வேலை 5:30 தேவனுடைய வார்த்தையை உலகமங்கும் விதைக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு ஓடோடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தை இந்த உலகம் முழுவதும் 90 உலகமங்கும் விதைக்கப்பட வேண்டும். கட்டுன்றோர் விடுதலையாக வேண்டும், சிறப்பற்றோர் சிறையாக வேண்டும். அது மட்டுமில்ல, வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தை இன்று தொடர்பு போறது. அதுக்காக நன்றி சொல்றேன்.
1: மகிமைப்படுவதாக இந்த சங்கமம் வானொலி மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் எல்லா ஆன்லைன் குரூப் மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற எல்லா தேவ மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய மனிதன் அருமையான ஐயா மகேந்திரன் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேர நாம் கடந்து போவோம். அன்பின் பரலோக பிதாவே, மகிமை நிறைந்த இந்த நல்ல காலை விளக்க நன்றி. நம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆழங்களுக்குள்ள ஆண்டவரே நேரங்களை நடத்துங்க. வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி கர்த்தர் எங்க கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானோர் ஒருவரே தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். நான் இந்த இணைப்பில் ஜாயின் பண்ணும்போது அருமையான சிஸ்டர் அவங்க ஒரு வார்த்தை கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த வார்த்தையை அவங்க ஒரு வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். என்னென்னா, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க அந்த சிஸ்டருடைய வார்த்தை மூலயமா ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். அதற்காக உண்மையாலுமே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் என்பதை அது நிமித்தம் நான் என்ன செய்து கொடுறேன் கேட்டீங்கன்னா, நிறைய காரியங்களை நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். ஆயினும் இன்னும் நான் சொல்றேன், பரிசுத்தாவியானவர் ஒருவரே என்பதை இன்னும் நான் அதை ஆழமா என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா உறுதிப்படுத்தி கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த நாளில நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8:18 நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8:18 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
2: தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
1: ஓகே, ஆண்டருடைய நாம் மகிமைப்படட்டும். இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தானியேலை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன் சிஸ்டர், அவங்க முன்னாடி கொடுத்த செய்தியில சொன்னாங்க நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி, அதே கண்டினியூ தான் நானும் சொல்ல போறேன் இன்னைக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்துல அவன் தீர்மானம் பண்ணி கொண்டது நிமித்தம் அவனுடைய தீர்மானம் அவனை தேசத்துல உயர்த்தினது அப்படின்னு சொல்லலாம். தேசத்துல அவனை அடையாளப்படுத்தினது அப்படின்னு கூட நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்துல அவன் தீர்மானம் பண்ணினான். தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு தானியேல் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிமையாக பாபிலோன் தேசத்திலிருந்து பிடித்து கொள்ளப்பட்டவன் தான் ஒரு மனுஷன் தான் இந்த தாவீது. ஸோ இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி வேணுனாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்துடலாம், எப்படி வேணாலும் மனம் போன போக்குல நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இருக்குது. ஒருவேளை நான் சொல்றேன், நம்மளை நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம யாருமே நேற்று கூட எங்கள் பாஸ்டர்மா எங்களை குறித்து பேசும்போது ஆரம்ப நாட்கள்னு ஒன்று சொல்லுவோம், நிறைய நேரத்தில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி அப்படிங்கிறத போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சில காரியங்கள் பேச ஆரம்பித்தோம். இன்னைக்கு அதே தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து பரிசுத்தாவியானவர் நம்மளை கட்டுப்படுத்துகிறார், பரிசுத்தாவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறார் அப்படிங்கிற, நம்ம பரிசுத்தாவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே நிறைய நேரத்தில் என்ன செய்யாமல் போயிருதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் அந்த ஒரு எண்ணம் அந்த உணர்வு இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வேலைனாலும் வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷம் நம்முடைய ஓட்டத்தை திருப்புவோம், நம்முடைய நிலைய ஒரு விஷம் திருப்பி இந்த தானியல நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தானியல் தன்னுடைய வாழ்க்கையில் தன் இருதயத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் டிசிஷன் இந்த தானியல் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியமே என் தேவனுக்கு முன்பாக என்னை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீட்டுப்படுத்திடக்கூடாது. என் தேவனுக்கு முன்பாக என்னை எந்த காரியமும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீட்டுப்படுத்திடக்கூடாது. கவுனிங்க, அவர் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, ராஜாவின் போஜனம் கூட என்னை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, தீட்டுப்படுத்திடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். கவுனிங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே இன்னைக்கு நம்மளும் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வேளை இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த பூமியில தான் இருக்கிறோம், அன்றாட நம்ம பார்க்கிற மனிதர்களோட தான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டிங்கன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய எந்த காரியமும் என்னை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீட்டுப்படுத்திடக்கூடாது. ஒருவேளை நான் சொல்ல முடியும், ஆரம்ப நாட்கள்ல ஒருவேளை இங்க வெளிநாடுகளில எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்திய தேசத்துல ஆரம்ப நாட்கள் இருந்த வைராக்கியம், ஆரம்ப நாட்கள் இருந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வர நிலைமையில பார்க்கிறோம். நான் நம்புறேன் முழு உலக நாடுகளும் இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆரம்ப நாட்கள் இந்த வைராக்கியம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்ல, ஆரம்ப நாட்கள் இருந்த இன்னைக்கு ஒரு வாஞ்ச ஜனங்களுக்குள்ள இல்ல, ஆரம்ப நாட்கள் இருந்த ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வருகிறத பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் லைஃப்குள்ளதான் நிறைய பேர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அதே சமயத்துல ஜெபமும் பண்ணிக்கலாம், ஆலயத்துக்கும் போய்க்கலாம், வேதத்தையும் படிச்சுக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற பேரோடையும் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் எதுக்கு உண்மை இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் சொல்றேன், கர்த்தருக்கும் உண்மை இல்லாம இருக்கிற நிலைமை, ஈவன் நான் சொல்ல முடியும்னா குடும்பத்துக்கும் என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, உண்மை இல்லாத நிலைமையில நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். நிறைய பேர் அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு உண்மை இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மை இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மை இல்லாத நிலைமை. இந்த நிலைமை தேசத்திலிருந்து மாறி, நான் சொல்றேன், தானியேல் அன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா, எந்த காரியமும் என் வாழ்க்கையில என்னை தீட்டுப்படுத்தலாகாது, என்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு காமிச்சதுனாலதான் ஆண்டவர் இந்த தானியேல இன்னைக்கு நான் சொல்ல முடியும், தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த தானியேல அடையாளப்படுத்தினதை பார்க்கிறோம், ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி ஜனங்களை விட்டு செப்பரேட் பண்ணி காமிக்கிறாரு, அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு கூட்ட ஜனம் உங்களையும் என்னையும் குற்றப்படுத்தும்படி போராடுறாங்க, அதுவும் நான் சொல்லணும்னா, குறிப்பா இந்த தானியேல எதுல குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்குரிய காரியத்துல இந்த தானியேல என்ன செய்ய பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் எதை அனுமதிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, அனுமதிக்கவே இல்லை. அவனுடைய தெய்வத்துக்குரிய காரியத்துல அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. தானியேலுடைய தெய்வத்தின் காரியத்துல அவன் மேல எப்படியாகிலும் குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு காரியத்துக்கு எந்த விதத்திலும் தானியேல என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். ஒருவேளை நான் சொல்றேன், இன்னைக்கு மனுஷங்க அவங்க மேல குற்றம் சாட்டினாங்க, ஆனா ஆண்டவர் தானியேல என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, ஒப்பு கொடுக்கவே இல்லை. எப்படி ஒப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தானியேல என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கங்களின் கெபிக்குள்ள இந்த தானியேல தள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்க. சிங்கங்களின் கெபிக்குள்ள இந்த தானியேல தள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. நம்ம அந்த காரியத்தை வாசிக்கிறோம், தானியேல் ஆறாவது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தினாலே குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாதே என்றார்கள். தேவனுக்குரிய காரியத்துலதான் இவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியும். வேற எந்த விஷயத்திலையும் என்ன செஞ்சிட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்லி யார் அறிந்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, தானியேலை நேசிக்கிற ஒரு கூட்டம் அல்ல, தானியேலுடைய வளர்ச்சியை விரும்புகிற ஒரு கூட்டம் அல்ல. தானியேல் எழும்பக்கூடாது, தானியேல் வாழக்கூடாது, தானியேல் இந்த தேசத்துல அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச மனுஷங்க. இந்த மனுஷங்க எதை விரும்புனாங்கன்னு கேட்டீங்கன்னா, தானியேலுடைய அடையாளத்தையே அழிக்கணும்னு நினைச்ச ஒரு கூட்ட ஜனம், தானியேலுடைய அடையாளத்தையே அழிக்கணும்னு நினைச்ச ஒரு கூட்ட ஜனம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல தேசங்களுக்கு அடையாளமா வச்சார். இந்த தானியேல தேசங்களுக்கு ஒரு அடையாளமாக, அடையாளத்தின் சின்னமாக இந்த தானியேல வைத்தார். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், ஜபத்திற்கு ஒரு அடையாளம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தானியேல காமிக்க முடியும். வைராக்கியத்திற்கு ஒரு அடையாளம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல காமிக்க முடியும். இன்னும் நான் சொல்ல முடியும்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் நிறைய காரியங்கள் ஒப்பிடுகிறத பார்க்கிறோம். இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஆண்டவருடைய வருகைக்கு இந்த தானியேல் ஒரு அடையாளப்படுத்தினத நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல பார்க்க முடியும். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம்ம ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல நிறைய பேர் உண்டு. ஆனா அதுல பிரதானமான மனுஷன் ஒருவர் உண்டு என்று சொன்னால், இந்த தானியல் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியல் ஆண்டவருக்காக என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, கத்தர் மேல உள்ள வைராக்கியத்தை வெளிப்படுத்தும்படி இந்த தானியல் என்ன செய்தார் என்று கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றாங்க, ராஜா இன்னைக்கு ராஜா இந்த சதிகாரு நிமித்தம் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தானியலை எடுத்து சிங்கங்களுடைய கெபிக்குள்ள போட ஆரம்பித்தாங்க. இந்த காரியத்தை ஒரு விஷயம் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்ல முடியும், சிங்கங்கள் அடைபட்டிருக்கிற சிங்கங்கள், கெபிக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற சிங்கங்கள், அது எந்த காலத்திலும் எப்படிப்பட்டதா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வெறித்தனமா தான் இருக்கும். கிடைச்சா உடனே அவங்கள வேட்டையாடிடணும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிற்கும். இன்னைக்கும் கூட நான் சொல்ல முடியும், இந்த பூமியில அழைப்புள்ள மனுஷங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்களை சத்துரு வேட்டையாடும்படி போராடி கொண்டிருக்கிறான், சத்துரு வேட்டையாடும்படி போராடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஒரு கூட்ட ஜனம் இன்னைக்கும் நான் சொல்ல முடியும்னு சொன்னா, இன்னைக்கும் இந்த காலத்திலையும் ஒரு கூட்ட ஜனம் மீடியா வழியில இல்ல வாய்ப்பேச்சுல தரிசனமுள்ள ஊழியர்களை, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு வேறு விரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை குற்றப்படுத்தும்படி, குறை கண்டுபிடிக்கும்படி போராடி கொண்டிருக்கிற காலத்துல, இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அடையாளப்படுத்தணும்னு விரும்புறார், ஆண்டவர் வேறு பிரித்து காட்டணும்னு சொல்லி விரும்புறார். அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய நிறைய தீர்மானங்கள் உண்டு, பிரதானமான ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், இந்த இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளணும். பண விஷயத்துல ஊழியக்காரங்க உண்மையா இருக்கணும், பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா ஊழியக்காரங்க நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு, குடும்பம், நம்ம கொடுக்கப்பட்ட சபை, நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம், அந்த காரியத்துல எந்த மனுஷனும் உங்களை என்னையும் தீட்டுப்படுத்தி போடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கவனம் உள்ளவங்களா, ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்ம இருக்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டேன், அது ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகணும். ஆண்டுடைய சமூகத்துல அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துறார், நீ குடும்பமா அந்த இடத்துக்கு போ, நீ குடும்பமா அந்த இடத்துக்கு போ, நீயும் மனைவியும் அந்த இடத்துக்கு போங்க, அப்படி ஆண்டவர் உணர்த்துறார். நான் சொல்ல முடியும், நாங்க இங்க லோக்கல்ல எங்க சர்ச்சு பக்கத்துல எங்க போனாலும் குடும்பமா தான் நாங்க என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா ஊழியத்துக்கு போவோம். தனியா நான் எங்கேயுமே என்ன செஞ்சது இல்லைன்னு கேட்டீங்கன்னா போனதே இல்லை, தனியா எங்கேயுமே ஊழியத்துக்கு போனதில்லை, போகாமையாவது இருந்துருவேன் ஆனா தனியா போகவே மாட்டேன். ஒன்னு நானு என் மனைவி போவோம், பாசமா போவோம், இல்லையா என் மூத்த பிள்ளை இருக்கிறான், எங்க போனாலும் யாரோ ஒருத்தர் கூட தான் நான் என்ன செய்வேனா போவேன், ஆனா தனியா எங்கேயுமே நான் என்ன செய்யலதானா போனதே இல்லை. அப்ப அது வெளியூர் பிரயாணப்படுகிறது நிமித்தம் வெளியூர் போவதற்கு சாத்தியம் இல்லாதனால நான் என்ன செய்தேன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு தனியா தான் போறதுக்காக ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன். அப்போ அன்னைக்கு திரும்ப திரும்ப ஆண்டவரன் இருதயத்துல உணர்த்தினபடினால என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே எல்லாருமே குடும்பமாவே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனைவி ரெண்டு பிள்ளைகள் எல்லாருமே கிளம்பி அந்த இட ஊழியத்துக்காக போறோம். அப்ப அந்த இட ஊழியத்துக்காக போகும்போது அந்த சகோதரி அந்த அந்த அந்த ஊழியத்தை செஞ்சது ஒரு சகோதரி, அவங்க மாத்திரம்தான் அவனுடைய ஊழியத்தை செய்யறாங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க ஒரு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க நாலு பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னாங்க. அப்போ என்னோட மனசுக்கு அது ஒத்துக்கல, நான் சொல்றேன் இல்ல சிஸ்டர் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, நானும் பாஸ்டரமா இருக்கிறோம் நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது, இல்ல பாஸ்டர் நான் உங்களோட தனியா தான் பேசணும் அப்படின்னாங்க. இல்ல சிஸ்டர் பரவாயில்ல சொல்லுங்க, பாஸ்டர்மா தானே நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது அவங்க வாழ்க்கை குறித்து சில காரியங்கள் சொன்னாங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, கணவன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது போல ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருந்தாங்க. அது ஆவில நானும் புரிஞ்சுக்கிட்டேன், பாஸ்டர்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நிறைய காரியங்கள் சொல்லி வந்து பிள்ளைகளை வந்து முடிச்சாங்க. என்னன்னா என் பிள்ளைங்க என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க, நான் ஊழியம் செய்யறேன் ஆனா பிள்ளைங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றாங்க, அப்படி நிறைய காரியங்கள் சொல்லி வந்த சகோதரி அவங்க முடிக்கும் போது, அப்போ நாங்கள் பிள்ளைங்களோட பேச ஆரம்பிக்கும் போது தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ இவங்க வாழ்க்கையில ஒரு தவறான அனுபவத்துல இவங்க இருக்கிறாங்க, ஒரு தவறுனுடைய ஆழத்துக்குள்ள இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களோட பேசும்போது தான் அந்த காரியத்தை உறுதிப்படுத்தணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சகோதரி தனக்கு கணவன் இருக்கிறாங்க, அவங்கள தாலி கட்டின கணவன் அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தங்களோட அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க. தொடர்பில் இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவங்க அவங்க இந்த பிள்ளைகளையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அவங்களுக்கு அப்பா அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப இவங்களை கண்ட்ரோல் கட்டுப்படுத்துகிற கட்டாயப்படுத்துகிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, இவரை பிடிக்கவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இவர் வரக்கூடாது, எங்கள் அம்மா ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, எப்படி பாஸ்டர் நாங்கள் வந்து அம்மாவை கண்டிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்ல முடியுங்க, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஜீவியத்துல கெடுத்து கொள்ளுகிற அனுபவம் இது. இது ஒரே ஒரு சாட்சி, சின்னதான் சொல்ல முடியும், தேசத்துல நிறைய பேர்த்துடைய வாழ்க்கை இன்னைக்கு இதுதான். கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நம்ம இன்னைக்கு பரிசுத்தத்தை இழந்தவங்களா நிற்கிறோம். ஒருவேளை நான் சொல்ல முடியும், தேசங்களுக்கு தேசங்கள் கலாச்சாரங்கள் மாறலாம். நான் சொல்றேன், இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், கனடாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், இன்னைக்கு அமெரிக்கால ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், எல்லா உலக நாடுகளில வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருக்கலாம். ஆனா அந்த கலாச்சாரங்கள் எதுக்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா தேசங்களுக்கு பொருந்தமே ஒழிய கர்த்தருடைய வேதம் ஒண்ணுதான். பரிசுத்த வேதாங்கமும் எல்லா நாடுகளுக்கும் ஒரே வேதாகமம் தான். தேவனுடைய கட்டளைகளும் தேவனுடைய காரியங்களும் ஒன்னே தான் முழு தேசங்களுக்கும். இன்னைக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா உங்களையும் என்னையும் எந்த காரியமும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்திருக்கலாம்னு கேட்டீங்க, தீட்டுப்படுத்த ஒரு வேலை இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கலாம்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல நம்ம தீட்டுப்படுத்த அனுமதிச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லலாம், இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டருடைய சமூகத்துல ஒரு தீர்மானத்தை எடுப்போம், எந்த காரியமும் உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கலாம். அந்த தீர்மானம் நமக்கு எதை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தானியேல் ஆறாம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். தானியேல் 6:28, டேனியல் சாப்டர் 6:28, அதுல நம்ம வாசிக்கிறோம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் காரியங்கள் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய மக்களே, ஒருவேளை நீங்க லைவ்ல கேட்கலாம், இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செய்தியை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுடைய காரியம் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களை இனி தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி நம்ம இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுவோம். இருதயத்துல ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை நம்ம எடுத்துக்கொள்கிற வேளையில எந்த காரியமும் நம்மளை என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை குற்றப்படுத்த முடியாது, தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி எடுக்கிற தீர்மானத்து நிமித்தம் ஆண்டவர் உங்க கூட என் கூட கத்தர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல கத்தர் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்ச திட்டத்தை பாழாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி கத்தர் உங்களை என்னையும் அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு ராஜா ஒரு காரியத்தை சொல்றார், தானியேலை சிங்கங்களின் கெபியில தள்ளி விடும் போது எல்லாருமே நினைச்சாங்க தானியேலுடைய வாழ்க்கை இதோட முடிந்தது, தானியேல் என்கிற ஒரு மனுஷனுடைய அடையாளம் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க, தானியேல் என்கிற ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிந்ததுன்னு நினைச்சாங்க. ஆனா அதே இடத்துல தானியேலை ராஜாவை கொண்டு தேசத்துக்கு ஒரு அடையாளமா கத்தர் மாற்றினார். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தாசனே, நீ ஆராதிக்கிறன் தேவன், உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கும்போது, ஆம் ஆண்டவரே, ராஜா தானியேல் சொல்கிறார், ஆம் ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே, தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. ஒருவேளை எந்த சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த நினைக்குதோ, ஒருவேளை உபத்திரவமா இருக்கலாம், இன்னைக்கு நான் சொல்றேன் வியாதியா இருக்கலாம், இல்ல ஒருவேளை பொருளாதாரத்தை சந்திக்கிற வேதனையா இருக்கலாம், எந்த காரியம் உங்களை என்னை தீட்டுப்படுத்த நினைக்குதோ, அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை என்னை விலக்கி மீட்டு தேசங்களுக்கு உங்களை ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்துவார். இன்னைக்கு அநேகருக்கு உங்களை என்னையும் அடையாளப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுப்போம். ஆண்டவரே, எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்தலாகாத ஆண்டவரே, எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்தலாகாது. பண விஷயத்துல 100% உண்மையா இருக்கு. எனக்கு கொடுத்த அழைப்புல, எனக்கு கொடுத்த ஓட்டத்துல, எனக்கு கொடுத்த ஆண்டவரே உறவுகளில, எனக்கு கொடுத்த சபைக்கு நான் உண்மையா இருப்பேன், எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை என்னையும் கத்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்ல முடியும், சத் வேதத்துல நான் வாசிக்கிறோம், சங்கீதத்துல என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அதுபோல எந்த இடத்துல உங்களை தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்களோ, உங்க அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை என்னை ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் கனம் பண்ண விரும்புவார். ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், தானியேல் சிங்க கபில தள்ளப்பட்டிருக்கிற வேலையில, தானியேல் சிங்கங்களுடைய கபிக்குள்ள இருக்கிற வேலையில, சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி ராஜா ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்கங்களுடைய வாய கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம், கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எதை கட்டணுமோ அதை கட்டி போடுவார். உங்களை என்னையும் அழிக்க நினைக்கிற இன்னைக்கு உங்களை என்னையும் இன்னைக்கு அடையாளத்தை அழிக்க நினைக்கிற சிங்கங்களை போல இருக்கிற வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டு உங்களை என்னைய தேசத்துக்கு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. நம்ம இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம், ஆண்டுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மகிமை நிறைந்த இந்த நல்ல காலை நேரத்திற்கா நன்றி. ஆண்டவரே, இந்த காலங்கள் எங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு காலங்கள், எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிற ஒரு காலங்கள், எங்களோடு கூட கர்த்தரை இருக்கிறீர் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு காலத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர், அதுக்கு முன்பாக எங்களை நாங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த காரியமும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம், இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாமா? அடிக்கடி என் வாழ்க்கையில நான் எனக்காக சொல்லி ஜெபிக்கிற ஒன்று, ஆண்டவரே நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்லப்பா, நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்லப்பா, என் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம், நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எந்த நிலையிலையும் என் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறதாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னோட பரிசுத்தம் என்கிற வாசனை தேசம் முழுசு வீசட்டும். என் பரிசுத்தம் என்கிற வாசனை எந்த விதத்துல அதை நான் கெடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவரே, எந்த விதத்திலையும் அதை நான் ஆண்டவரே அப்பா விட்டு கொடுக்க கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து கத்திரங்களை நடத்துங்க. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவியான ஒரு ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கமம் வானொலி ஊழியத்தை செய்கிற எல்லா தேவ மக்களுக்காக நன்றி. அருமையான அன்பு ஐயா மகேந்திரன் ஐயா அவர்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்காக நன்றி. அவருடைய குடும்பத்துக்காக நன்றி. அவர் கொடுத்திருக்கிற அழைப்பு தரிசனங்களுக்காக நன்றி. இன்னும் கத்திர கனப்படுத்துங்க. தேசங்களுக்கு ஆசீர்வாதமா கத்த தம்முடைய தாசனை பயன்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்,
0: ஆமென். இன்றைய நாளில் முதலாவது செய்தி கொடுத்த சியானி ஜெயந்தா செய்திக்கும் நீங்கள் கொடுத்த செய்திக்கும் ஒரு தொடர் வாளம் இருக்கின்றது. காரணம், ஆவியானவர் இன்றைய நாளே இந்த ஊழியக்கார் மூலம் ஒரு பெரிய எழுப்புதலை இன்றைய நாளை செய்து கொண்டிருக்கிறார். சிஸ்டர் சியானி ஜெயந்தாவோட செய்தியும் கூட செய்தியும் ஒரு தொடர்பு பாலமாக அமைகின்றது. காரணம், டானியல் ஒன்று எட்ட சொன்னீர்கள், உணவிலே தீட்டுப்படுத்தக்கூடாது, இது அவனுடைய தீர்மானம். அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் தீட்டுப்பட்டவள், அவளோட தீர்மானம் எடுத்தால் நான் இயேசுவின் உடைய தொட்டால் சுகமாவேன். அவளுடைய தீர்மானம் வேற, இந்த தானியோட தீர்மானம் வேற. தானியோட தீர்மானம் தீட்டுப்படுத்த கூடாது. பெரும்பாலும் ஏற்கனவே தீட்டுப்பட்டவள், அதுக்கு நல்ல ஒரு காரணத்தை சொல்றேன். அருமையான, அதாவது பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் இருக்கும் பொழுது தீட்டுப்பட்டு போக மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி தேவனை விட்டு விலகி போற காலம் இது. தொழில்நுட்ப சாதனைகள், இந்த உலகம், பிசாசு தேவ பிள்ளைகளை ஆணவரிடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொண்டு போகிறான். இவர்களுக்கு இந்த இன்றைய நாளில் கொடுத்த ரெண்டு செய்தி மிக ஒரு ஆசீர்வாதமான செய்தி. அது மட்டுமல்ல, ஆண்டவர்கள் விசேஷ தானியலுக்கு விசேஷத்தை ஆவி இருந்தபடினாலே அவனை எவனையும் குற்றம் சாட்ட முடியல. இந்த சிங்கங்கள், இந்த சிங்கங்களை பற்றி சத்ருன்னு சொன்னீங்க, நல்ல ஒரு எடுத்து கொடுத்தீங்க. அதாவது அந்த குற்றம் பிரித்தவரை சிங்க கவியில போடுக்க கீழே போக முன்னம் அந்த சிங்கம் அவளை பச்சித்தார். காரணம், நீங்க சொன்னீங்க, அந்த சிங்கம் வந்து சரியான பசியில் இருக்குன்னு சொன்னீர்கள். நாங்கள் தீட்டுப்படாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும். அருமையான ஒரு சாட்சியை சொன்னீர்கள், அந்த நாலு பெண்கள் சகோதரியின் சாட்சியை சொன்னீர்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த இன்றைய நாளிலே ஆவியானவர் தான் இந்த நித்திய வெளிச்சத்தை செய்தியை வழிநடத்திக் கொண்டு வருகிறார். காரணம், இதிலே ஆண்டவர் 97 ரேடியோக்களை தொடர்படுத்தியிருக்கிறார். 2000 மேற்பட்டவர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் வந்து இந்த சங்கம வானொலியே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள், சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அதுக்காக நான் இன்றைய நாளே இந்த வார்த்தைகளை ஊழியருக்காக நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியர்களை இங்க கொண்டு வந்து சேரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அநேக தீட்டுப்படாதபடி மக்கள் கழுகூர்ந்து நீரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய் ஒன்றுமாக ஜெபிக்கிறேன். கர்த்தர்களை ஆசிரியப்பாரா பார்த்தா மீண்டும் கூட சந்திப்போம். ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து வந்த பாச ஜெயராஜ். இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு ஆவியான ஒரு அசவாட்டம் இந்த செய்தியிலே தொடர்ந்து கொண்டு, அதுக்காக நான் சொல்றேன். இந்த செய்திகளை உற்றி நோக்கி கேட்கும் பொழுது உங்களுக்குள் உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜநாத் அழைக்க போகிறோம். சீங் த கிங் ஆஃப் கிங்ஸ் அவர் இந்தியா, அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிற்றுக்கிழமையே நடக்கிற உபவாச தூது யாரான இருக்கிற பிள்ளைகள் சார்பிலும் அவரை வருவார்கள் நடப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ராஜநாயகம். பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட் ஜீசஸ். குட் மார்னிங். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஸ்தோத்திரம். பரிசுத்தமான திருப்பணி ஊழப்படுவதாக போற்றப்படுவதாக. வணக்கம். வணக்கம்.
0: அதிகாலை வேலை தேவ செய்து கொடுக்க வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை நீங்கள் கூட்டங்கள் நடத்துகிறீர்கள். பாஸ்டர் ஸ்டான்லி எவங்கலிஸ்ட் டேவிட் தினகரோட சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறீர்கள். அதுக்கான பாடுபாட்டு ஜபிக்கிறோம். அவர்களையும் நினைத்த குடும்பம் வந்து கலந்து கொண்டு வார்த்தையை கொடுக்க பாஸ்டர் ஸ்டான்லி எவங்கலிஸ்ட் டேவிட் தினகரும் கூட லிங்க குடும்பம் அவர்களும் உங்களை போல வந்து வார்த்தை கொடுக்கட்டும். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்க.
3: என் மீட்பரும் உலக இரட்சகரும் நமது மனவாளனும் நியாயாதிபதியும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் எஜமானரும் நம்முடைய அருமையான நண்பருமான இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமான திருப்பெயரால இந்த அருமையான காலை வேளையில உங்களை எல்லாருக்கும் இயேசுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த முத்தத்தோடே உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே இதோ அடியேன், என்னை நான் தாழ்த்துக் கொள்கிறேன். கர்த்த சமூகத்துக்கு சந்நிதிக்கு வந்திருக்கிறேன். இதோ நான் வாயை பொத்திக் கொள்கிறேன், மூடிக்கொள்கிறேன். ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லித்தாங்க. கர்த்தருடைய வசனங்களை பேச கர்த்த கருவுதாங்க. கலாத்தியர் எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 1:10 சொல்லப்படுறபடி இப்பொழுது நான் தேவனையா மனுஷனியா யாரை கனப்படுத்த நான் துணிகிறேன்? மனுஷனை கனவு கிட கனப்படுத்துகின்றனாய் காணப்பட்டால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே? ஆண்டவரே உம்மை கனப்படுத்த, உம்முடைய நாமத்தை மையப்படுத்த, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே அறிவிக்க, அவர் தந்த வார்த்தைகளை அனைவருக்கு அறிவிக்க முடியாத இதோ அடியன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே என் வாயிலும் நெஞ்சிலும் நினைவிலும் இதயத்திலும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான திருவசனங்களையும் வார்த்தைகளையும் தாங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த வசனமாகிய விதை ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவிலே விதைக்கப்பட்டு 100 பலன் தரட்டும் ஐயா. கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளை நீ தந்து விட்டவையால் நன்றி ஆண்டவரே. சோத்திரம். அருமையான இந்த கால வேளையிலே உங்க எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான சங்கமம் வானொலி மூலமாக, தமிழ் கிறிஸ்தவ வானொலி மூலமாக வார்த்தையின் வெளிச்சம், தேவ வார்த்தையின் வெளிச்சம் இந்த பகுதிக்கு அடியேன் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அதுக்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்க்க முடியாத ஆண்டவர் கிருபை தந்தாங்க. ஆண்டவராக இயேசுவை மீண்டும் ஒருவரை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன். இன்றைக்கு அடியேன் கர்த்தரை நாமத்தை மையப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் கொடுக்கப்படுற செய்தியுடைய தலைப்பு குடும்பம். இன்றைய தினங்கள்ல மனம் போக்குல போல போக்குல வாழக்கூடிய இந்த நாட்கள்ல குடும்பம்னு ஒரு இருக்கணும். அந்த குடும்பம் எப்படி ஆசிரியக்கப்பட்டிருக்குது? மூணு வகையான குடும்பங்களை பத்தி நான் உங்கள் மத்தியில ஆண்டுடைய நற்செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக யோசேப்பு, யோசேப்பின் குடும்பம். அதன் பிறகு புதிய ஏற்பாடுல மார்த்தால் மரியாள் லாசரு அவருடைய குடும்பம். அதுக்கடுத்தாப்புல சகேவுடைய குடும்பம். இந்த மூணு குடும்பங்களையும் பத்தி நாம ஆண்டவரின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. ஆதியாகமம் 2:18 ஆண்டவர் இப்படி சொல்றார், பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமா, மனுஷன் தனிமையா இருக்குது, ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு 6 எல்லாம் படைத்தார். 7 ஓய்ந்திருந்தார். மனுஷனையும் ஆதாம் மனுஷனாகி ஆதாமை படைத்த பின்பு அவனுக்கு ஏற்ற துணையை அவர் காணவில்லை. அவனுக்கு அவனும் எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் பார்த்தான், ஆனா அவனுக்கு ஏற்ற துணை காணவில்லை. ஆகவே ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை ஏவாளை உருவாக்கி அவனை விழா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அது மூலமாக ஏவாளை உருவாக்கி அவனுக்கு அவனிடம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்து இதோ உன்னுடைய மனவாட்டி என்று அவர் ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்தை தொடங்கி வைக்கிறார். குடும்ப வாழ்க்கையை முதலில் தொடங்கி வைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய படைப்புகள் மூலமாக ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டார்கள். இதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு குடும்பம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? அந்த குடும்பத்துல என்னென்னலாம் காணப்பட வேண்டும்? எப்படி இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பது தான் இந்த மூன்று நபர்களை மூலமாக உங்களுக்கு நான் இந்த நற்செய்தியை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். யோசேப்பின் குடும்பம். யோசேப்பு யாக்கோபினுடைய 12 புத்திரர்களில கடைசி மகன். ஆமா, அவன் ரொம்ப ஒரு செல்ல பிள்ளை, ரொம்ப நாளுக்கு கழிச்சு அவன் பிறந்திருக்கான். கடைசியில பிறந்தனால யாக்கோபுக்கு யோசேப்பு மேல ஒரு தனி பிரியம், அந்த கடைசி பிள்ளை மேல ரொம்ப செல்ல பிள்ளையா அன்பு பிள்ளையா அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அது அவருடைய சகோதரர்கள் மத்தியிலே பொறாமையை கொண்டு வந்தது. ஏனென்றால் யோசேப்பு ஒரு கனவு காண்பவனாக சொப்பனக்காரனாக காணப்பட்டான். அவன் சொப்பனத்தின் வாயிலாக சில காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது அதை அவருடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இது எப்படி ஆகும் என்று அவர்கள் எதிர்கேள்வி கேட்டார்கள். மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்புக்கு பல வர்ண ஆடைகளை உடுத்து வைத்தான்.

அவன் அவனை சிறையில் அடைக்கிறான். அங்கே அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால அவன் விடுவிக்கப்பட்டு அரண்மனையில ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாக அவனை அவன் அழைத்து வரப்படுகிறான். அப்படி அழைத்து வரப்படுகிற சமயத்துல அவன் அருமையான அந்த சொப்பனத்துக்காக விடுவித்து அதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறான். இடைப்பட்ட காலத்துல ஒரு காரியம் நடந்தது. போதிபாசுடைய மனைவி அவனிடம் தவறுதலாக கண்ணோ தொட்டதுடன் அணுகிய பொழுது யோசிப்பு அந்த காரியத்தை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாக ஒரு அருமையான போதிபாசுக்கு விரோதமாக நான் மனுஷ பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கியை விட்டுட்டு ஓடி போகிறான். அதனால அவனுக்கு கிடைத்த பரிசு சிறை தண்டனை தான். ஆனாலும் கடத்தர் அவனை விடுவித்து சொப்பனங்களின் மூலமாக அதன் அர்த்தம் சொல்வதன் மூலமாக அவனை இரண்டாம் நிலையாக உள்ள பெரிய பதவிக்கு அவனை உயர்த்தினார். இந்த யோசேப்பு இது வந்து ஆதியாகமம் 41 அதிகாரம் 39 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இவன் வந்து விவேகமும் ஞானமும் உள்ளவன் பரிசு வேதாகமம் குறிப்பிட்டு சொல்கிறது. இவனுக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது, மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்படுகின்றது, பொன் சரப்பணி கழுத்துல மாற்றப்படுகிறது, இரண்டாம் நிலத்தில் ஏற்றப்பட்டான். எல்லா இடமும் சுற்றி பார்த்து இவங்க எல்லா இவனுடைய கட்டளைக்கு எல்லாரும் அடங்கியிருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அந்தஸ்து அவனுக்கு பதவியும் கொடுக்கப்பட்டது. அவன்தான் அப்புறம் அந்த ஈஜிப்த் எகிப்து நகர மக்களை மாத்திரம் இல்லாம பக்கத்து தேசத்தில் இருந்தவர் மக்களை எல்லாம் படி அளந்தான். அவன் தான் எல்லாருக்கும் அந்த அந்த அந்த பஞ்ச காலத்துல அவன் தான் எல்லாருக்கும் உதவி செய்தான். அவனுக்கு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்தி பிராவின் குமாரத்தி ஆஸ்நாத் என்பவள் மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இப்படிதான் அவனுக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்குது. பொது வாழ்க்கையில அவன் வந்து உண்மை உள்ளவனும் பரிசுத்தம் உள்ளவனும் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவனமாக காணப்பட்டான். அவனுக்கு அருமையான ஒரு மனைவி ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். அந்த மனைவியோட அவனுக்கு மனைவியோட வாழ ஆண்டவர் கிருபை தந்தார். 30 வயதுல அவன் வந்து கல்யாணமாகுது. அவனுக்கு அவனுக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறார் என்று ஆதியாகமம் 48 அதிகாரம் 13 வசனம் சொல்லுது. 2 குமாரர்கள், ஒருத்தர் மூத்தன் பேர் இப்ராஹிம், இரண்டாவது பேர் மனசே. இவர்கள் இவர்கள் செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல இவன் தன் தகப்பனாகிய யாக்கோபையும் தன் கூட பிறந்த சகோதரர்களையும் இஸ்ரேல் தேசத்திலிருந்து இங்க வந்து உணவு வாங்க வந்த பொழுது அவங்களை கண்டு அவங்களோட உணவு அருந்தி அவங்களை நேசித்து அவனுக்குடைய எல்லா காரியமும் செய்தான். இது வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டும் வேதம் மிக அழகாக சொல்லுது. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்துல யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டை உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆதி அவங்க 49 அதிகாரம் 25 வசனத்துல அவன் குடும்ப வாழ்க்கை எப்படி ஆசிரிக்கப்பட்டிருக்கான் நல்லா கவனிங்க. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப புரியும். ரொம்ப அழகாக இருக்கும். நான் வாச ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறேன். வானத்தின் ஆசுவாகங்கள், ஆழத்தின் ஆசுவாகங்கள், உடலுக்குரிய ஆசுவாதங்கள், கற்பங்களுக்குரிய ஆசுவாதங்கள், சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் தலைமையில் இருந்தன. ஏனென்றால் அவனுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. யோசேப்பின் சிரசின் மேல் அவருடைய முன்னோர்களின் பிதாக்களின் ஆசீர்வாதமும் தங்கிட்டிருந்தது. வருஷ வேதாந்தத்துல ஆதியாகம 49 அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள பரிசுத்த தேவ வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நானும் பார்த்தேன். அப்ப 12 கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனா இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வித்தியாசமாக காணப்பட்டது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அவன் தலைமையில் இருந்ததான். அது எப்படின்னா அதுல நம்ம வாசிக்கும் பொழுது நீங்க நல்ல நிலையை வாசித்தீங்கன்னா தெரியும். இவன் 110 வருடங்கள் வாழ்ந்தான் இந்த உலகத்துல. 110 வருடங்கள் யோசிப்பு குடும்ப வாழ்க்கையை அவன் நடத்தினான். மகன்கள் எப்பிராமிக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். நல்ல கவனிங்க, 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மகன் அவனுக்கு பிறக்க மகன், அவனுக்கு பிறக்க பிள்ளைகள். அது மாத்திரமில்ல, மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள் போட்டது. பேர பிள்ளைகள் வந்து எவ்வளவு பெரிய பெரிய சொத்து தெரியுமா? அந்த பேர பிள்ளைகளை பார்த்து ரசித்தவங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, அது ரொம்ப அழகானது, அருமையானது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்னால கூற விரும்புகிறேன், விளக்க விரும்புகிறேன். பேர பிள்ளைகள்னு சொன்னோடனே என்னுடைய அருமையான பேர பிள்ளை, இரண்டாவது மகளுக்கு பிறந்த பேரன் ஜேதன் கிரகம், அவனை பத்தி ஒரு சின்ன ஒரு சம்பவம், நடந்த சம்பவம். ஒரு என்னுடைய 2வது பேரப்பிள்ளை ஜூடா மார்டின் பிறந்த பிறகு 2 வருடமாக நாங்க மலேசியா சென்று
கோலாரம்பர் சேர்ந்து என் பிழை

பிள்ளைகளை நான் பார்க்கவில்லை, போக முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய சம்மந்தி ஐயா அவர்களும் சம்மந்தி அம்மா அவர்களும் அங்கு சென்று என்னுடைய அருமையான இரண்டாவது மகள் கேண்டா கிரேசிக்கு ரொம்ப ஆதரவாக ஆசுவாக இருந்தார்கள். பிள்ளை பேட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அங்கே இருந்து எல்லா உதவிகளும் செய்து இந்த குடும்பத்தை அவங்கள் ஆதரித்தார்கள். ஆகவே நாங்கள் அங்கு செல்ல இயலவில்லை. இரண்டு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் கோலாலம்பூர் பெறப்பட்டு இங்கிருந்து மதுரிலிருந்து பெறப்பட்டு ஃபிளைட்ல சேர்ந்து அங்கே இறங்கி அங்கே எல்லா இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த டிராலியை தள்ளிட்டு நாங்கள் வாரோம் வெளியே. வெளியே என்னுடைய அருமையான மகளும் மருமகனும் சின்ன பேரனும் பெரிய பேரனுக்கு ஜேடன் கிரகாமும் வெளியே நிக்கிறாங்க. நான் அந்த டிராலி நான் தள்ளிட்டே வரேன், என் மனைவி என் பக்கத்துல நடந்து வராங்க. என்னை பார்த்த உடனே அங்கேருந்து ரொம்ப தூரத்துல என்னை பார்த்துட்டான். அப்பா அவனை கையை விட்டுட்டு வேகமாக ஓடி வந்தான். நான் டிராலியை விட்டுட்டு அவனை பார்த்தோன்னே ஓடி வந்தேன். நான் ஒரு முட்டிக்கால போட்டு ஒன்று வெளியே அவனுக்கு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்கீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி எனக்கு முத்தம் கொடுத்தான். உலகத்துல ஆண்டவர் எவ்வளவு ஆசுவாங்களால அரியனை ஆசிரியிருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நான் நந்தி கடன் பட்டிருக்கேன். அவனுக்கு எப்படி அதை திருப்பி செலுத்த போறேன்னு தெரியல. நந்திங்கிற வார்த்தையை தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியல. அந்த கணத்துல நான் மிகவும் ஆசிரியப்பட்டவனாக, ஆண்டோரால உயர்த்தப்பட்டவனாக, ஆண்டோரா ஆண்டோர் என்னை எப்படிலாம் ஆசிரியத்தார் என்பதற்கு அந்த ஒரு காட்சி தான் உதாரணமா இருந்தது. உலகத்துல நம்முடைய தாய் நம்மளை அணைத்தது உண்டு, நம்முடைய மனைவி நம்மளை அணைத்தது உண்டு, நம்ம நண்பர்கள் நம்மளை அணைத்துக் கொண்டது உண்டு, முத்தம் கொடுத்தது உண்டு. ஆனா என் பேரன் நீ அணைத்து முத்தம் கொடுத்தது விலையுறந்த ஒரு பெருள பொருளாக, விலையுறந்த ஒரு சம்பவமாக, எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக, என் ஆவி ஆன்மா சதயத்தில நான் நிறைவேற்றவனாக காணப்படும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபையை பாராட்டினார். அந்த காலத்துல நான் அழுவதா சிரிப்பதா எப்படி சொல்லுவது என்னன்னு தெரியல. ஆனாலும் கூட அந்த சமயத்துல ஆண்டவராக இயேசுக்கு நான் நன்றி சொன்ன கரம் கூப்பி, ஆண்டவரே என் பேரன் எவ்வளவு பிரியமா அன்பாக ஓடி வந்து என் தாத்தான்னு சொல்லி நினைத்து எனக்கு முத்தம் கொடுத்தான் அப்படின்னு நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். இவைகள்லாம் ஆண்டவருக்கு நம்முடைய வழிகள் பிரியமான வழிகளாக நல்ல வழிகளாக காணப்பட்டால் நம்முடைய எதிரிகளும் நம்முடைய சமாதானமாகும்படி செய்வார்னு பரிசுத்த வேதாமும் சொல்கிறது. நம்முடைய பேரப்பிள்ளைகளோடு நாம் செலவிட்ட நேரங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகள், வேற என்ன சொல்ல. ஆமா, அவனோட செலவிட்ட நேரங்கள், அவனோட அவனை ட்ரம்ஸ் வாசிக்கும்போது நான் பார்த்து மகிழ்ந்தது. இப்படி அவனுக்கு கர்த்தராக இயேசு ஒரு பாட்டு என் பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுத்தேன், ஆமேன் ஆமேன் அலையுரியா அப்படின்னு ஒரு பாடல். என்னுடைய இரண்டு மூத்த பேத்திக்கும் இளைய பேரனுக்கும் இந்த பாடலை என்னுடைய யூடியூப் சேனல்ல சிங் த கிங் ஆஃப் கிங்ஸ்ல வீடியோ எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே என் தலைமுறைகள் இயேசுக்காக பாடணும், என் பரம்பரைகள் இயேசுவையே பாடணும். இந்த ஒரு காரியத்தை நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஆண்டவர் அதே மாதிரி என் தலைமுறைகள் இப்போ இயேசுக்காக வாடுறாங்க, அவன் இயேசுவை பாடுறான். பரிசுத்த வேதாமத்தில் உள்ள இந்த 66 புத்தகங்களுடைய தமிழ் பெயர்களையும் சொல்லுவான், இங்கிலீஷ் பெயர்களையும் தலைப்பாடமா சொல்லுவான். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு கூட மனப்பாடமா சொல்ல தெரியாது, எப்படி எப்படி ஆசுவாங்க பாருங்க. அந்த உண்மை மட்டும்தான் என் தலைமுறைகள் பாடும், உண்மை மட்டும்தான் என் பரம்பரைகள் பாடும், உண்மை மட்டும்தான் என் தலைமுறைகள் சேவிக்கும் என்ற ஒரு பாடலையும் ஆண்டவர் கொடுத்து அதனுடைய இசையமைப்பு போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசுவோ இருதயத்தை பார்க்கிறான். இன்னைக்கு யோசிப்பு ஆசிரியப்பட்ட விதத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் 110 வருடங்கள் வாழ்ந்தான். மனாசையின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் மாத்திரமில்ல, யோசேப்பின் எலும்புகளும் இஸ்ரேல் தேசத்துக்கு எடுத்து செல்லப்பட்டன. அவனுடைய கடைசி ஆசையின்படி நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாட்சி அவன் தான். சரி, குடும்பம் என்றால் அதுல முதலாவதாக காணப்படுவது நல்ல அருமையான மனைவி. இந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாந்தத்துல மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. குணசாரியான மனைவி புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறான். குணசாலான பெண்ணை கண்டுபிடிப்பான் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்க போயிருந்தது. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனம். இருளி இது என்னுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேறிச்சு. என்னுடைய இளமையான வாழ்வில் ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நான் திருமணத்துக்காக காத்திருந்த பொழுது என்னுடைய கண்களின் நிச்சயப்படி அநேக பெண்கள் எனக்கு அழகாக காணப்பட்டார்கள். அப்பொழுது நான் பரிசுத்த வேதாமத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த பகுதியில குணசாலியான சிறியை கண்டுபிடிப்பான் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்க முயன்றதுன்னு போடுது. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த குணசாரியான சரியே எனக்கு கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க, எனக்கு வாழ்க்கை துணை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்ட்ட கேட்டேன். அது அப்படியே நிகழ்ந்தது. உங்களுடைய வாழ்க்கையில 42 வருடங்கள் திருமண வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நல்ல ஒரு குடும்பம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நாங்கள் உதாரணமாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்தார். நன்றி. அந்த குணசாரியான பெண் என்னெல்லாம் செய்வாளா? அவன் புருஷனை அவள் நம்புவாள், புருஷன் அவளை நம்புவான். அவள் உயிரோடுக்கு நாளெல்லாம் அவனுக்கு நன்மை செய்வாள்.
மூன்றாவது காரியம், தன் கையிலால் உற்சாகத்தோடய வேலை செய்வாள். வியாபார கப்பலை போல தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருவாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிறாள். தன் கையிலின் சம்பாத்தியத்தினால் வயலை விசாரித்து வாங்குகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டுகிறாள், கைகளை பலப்படுத்துகிறாள். சிறுமியானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். குணசாலியான பெண்ணை பத்து தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புறையை உடுத்துகிறாள். ரத்தன கம்பளங்கள் உண்டு பண்ணி அதை விற்பனை செய்கிறாள். மெல்லிய புடவைகள் உண்டு பண்ணி அதை வியாபாரம் பண்ணுகிறாள். வருங்காலத்தை பற்றி யோசித்து மகிழ்கிறாள். சோம்பலாயிராமல் வீட்டு காரியங்களை கவனிக்கிறாள். அவள் புருஷன் அவளை போல்கிறான். அந்த குடும்பம் ஆசிரியப்பட்ட குடும்பமாக காணப்படுகிறது. குணசாலியான பிள்ளைகள், குணசாலியான மனைவி அமைவது பெரிய காரியம். புத்தியுள்ள மனைவி அமைது, அது மிகவும் நல்லது. ஏன்னா புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். வேதத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்ணோ தன் கையினாலே அதை எடுத்து போடுகிறாள். வீடு, இந்த குடும்பத்துல இருக்க நமக்கு கொடுக்கப்படும் இந்த வீடு எப்படி இருக்குமா, ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அது ஞானத்தாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல விதமான பொருட்களும் நிறைந்திருக்கும்னு படிச்சுட்டு வேதாம்சம் சொல்லியிருக்கு. இதுல முக்கியமா குணசாலிய பெண்ணுக்கு அடுத்தாப்புல பிள்ளைகள். நீதிமொழி 23:24 படம் இவராக சொல்கிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கோருவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். பாருங்க, ஒரு குடும்பம் எப்படி அவன் எப்படி ஆசிரியப்பட்டுப்பாருங்க. புருஷன் ஆசிரியப்பட்டுக்கிறோம், அவன் கற்றுக்க உண்மையும் உத்தமும் பரிசுமும் உள்ளவனா காணப்படணும். தன் மனைவிக்கு உத்தமனாக காணப்படணும், உண்மை உள்ளவனாக காணப்படணும். தன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இந்த பிள்ளைகளை பிறம்பு வச்சு நம்ம கடினப்படுத்தி அவனை அடித்து வளர்க்கும் பொழுது அவன் நல்ல விதமாக வளர்க்கப்படுகிறான். கர்த்தருடைய கர்த்தருக்குள்ள அவன் வந்து மகளும், கர்த்தருக்குள்ள அவன் வாழணும். அவனுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் அழகா சொல்ற. ஒன்னாவது காரியம், மகனே, கர்த்தருக்கு ராஜாவுக்கு நீ பயந்து நடக்கணும், கலகக்காரருடைய நீ சேரக்கூடாதுன்னு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள், கலாக்காரர்களுடைய சேரக்கூடாது. தேன் வாய்க்கு இன்பமா இருப்பது போல ஞானம் இதயத்துக்கு இன்பமா இருக்கும். ஞானத்தை கூட்டிக்கொள். நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நலிவழியிலே நடத்து. மதுபான பெரியரையும் மாம்ச பெருந்தீர் காலரையும் சேராதே. என் மகனே, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவனாய் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. என்ன அழகா சொல்லப்பட்டிருப்பாங்க பிள்ளைகளுக்குள்ள காரியங்கள். என் மகனே, சத்தியத்தையும் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியதையும் வாங்கு. குடிகாரனாய் ஆகாதே. நீதிமொழி 23:29 குடிகாரனாய் ஆகாதே. கர்த்தருக்கு கர்த்தாய் பற்றும் பயத்தோடும் இரு. பிள்ளையான பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலேயே தகப்பனும் தாயும் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நல்ல வழியில் நடப்பான். இப்போ அந்த வீட்டுல என்னென்னலாம் இருக்கணும், முதல்ல பக்தி, நல்ல பக்தியுள்ள குடும்பமா அது காணப்படணும். இது யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1:27 திக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிறதும் அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதும் பிதாவாக தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. பக்தினா என்னென்ன பரிச வேதாம் சொல்லபடி அந்த பக்தியுள்ள குடும்பமாக அது காணப்பட வேண்டும். எபிரேயர் 12:28 மிக அழகாக சொல்கிறது, ஆதலால் அசவிலாத ராஜ்யத்தை விண்ணகத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். எப்படி ஆராதனை செய்யணுமா, பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள். அவன் குடும்பத்துல என்ன இருக்கணும், பக்தி இருக்கணும். இரண்டாவது இரக்கமும் தர்மமும் இருக்கணும். யாக்கோபின் சுவிசேஷம் 2:13 மிக அழகாக சொல்கிறது, ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. நம்ம இறங்கியிருக்கோமா, நம்ம தர்ம தான தர்மங்கள் எப்படி இருக்கிறது. பரிசுத்த வேதாமத்துல அப்போஸ்தலர்கள் இருந்த பரிசுத்த வேதாமத்துல 10:1-2:4 மாசம்னா அங்க கொர்நேலியு அப்படின்னு சொல்ல ஒரு மனிதனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவனை பத்தி சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாமம் அவனை பத்தி ரொம்ப அடையாளப்படுத்தி காமிக்கிறது. அதை வாசித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி தான தர்மங்கள் எப்படி இருக்கணுமா, கொர்நேலியு செய்த மாதிரி இருக்கணுமா.
எப்படி நம்முடைய இறக்கம் இருக்குன்னு பாருங்க. அவன் கொர்நேலிக்கு கொர்நேலியு இத்தாலியா பட்டணத்தை பட்டணம் எனப்பட்ட அந்த பட்டணத்து பட்டாளத்து அந்த பட்டணத்திலே நூற்றுக்கு அதிபதியாக இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்பவனும் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். நாலு காரியம் அழகாக சொல்லப்பட்டு தேவனுடைய தூதன் அவனிடம் வந்து உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறதுன்னு சொன்னது ஒரு அடையாளப்படுத்தினாங்க. நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய இரக்கங்கள் எப்படி இருக்கணும்? கொர்நேலியு போல இருக்கும். நன்றி நன்றி சொல்லுவோம். அது மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க தாய் தாயும் தாப்பும் பிள்ளைகளும் உத்தமமாக காணப்பட வேண்டும். உத்தமம் உத்தமமா இருக்கிறது ரொம்ப பிரியமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு. யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1:12 சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரெடிட்டை பெறுவான். அந்த குடும்பத்துடைய அல்டிமேட் எய்ம் அம்பிஷன் என்ன இருக்கணுமா? ஜீவ கிரெடிட்டை பெறும்படியாக அந்த குடும்பத்தை வந்து நடத்த வேண்டும். அதே போல மார்த்தால் மரியாள் லாசரு அவங்க குடும்பம் புதிய ஏற்பாடுல இந்த மரியாள் கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தவள். இந்த மரியாள் இயேசு மார்த்தால் அடித்தலும் மரியாள் அடித்தலும் மிகவும் அன்பா இருந்தால் என்று யோவான பரிசுத்த வேதாகமம் 11:5 இயேசு அன்பா இருந்தவங்கள்ட அன்பா இருந்த சீசன் யோவான் நம்ம அறிவோம். அதே போல ஒரு குடும்பத்தினர் மார்த்தால் மரியாள் லாஸ்டர் குடும்பத்தினர் நம்மேல ரொம்ப அன்பு இயேசு அன்பா இருந்தாரோ. தேவகுமாராய்க்கு கிறிஸ்து வந்து மார்த்தால் மரியாள் விசுவாசிதார்கள். அடிக்கடி அங்க வரும்பொழுதுலாம் அந்த பெத்தானியா கிராமத்து பக்கமா வரும்பொழுதுலாம் அவர் வீட்டுல அந்த ஓய்வு எடுத்திருக்கிறார், தங்கியிருக்கிறார். ஆனா லாஸ்டர் மறித்த பொழுது அவர் அங்கு இல்லை. லாஸ்டர் மறித்து 4வது நாள் தான் ஆண்டவர் காலம் தாழ்த்தி வருகிறார். ஆனால் ஓடி சென்று மரியாளும் மார்த்தாலும் அவளை இயேசு சந்தித்து ஆண்டவரே நீங்கள் இங்கு இருந்திருந்தனில் ஆனால் என் சகோதரன் லாசர் மரித்திருக்க மாட்டானே, நீங்க இல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பாயின்னு சொல்லி இயேசு பதில் சொல்கிறார். லாசருடைய கல்லறைக்கு சேர்ந்து உரத்த குரல் இல்ல, முதல்ல தந்தையாக இறைவன் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு லாசருவே வெளியவா என்று அதிகாரத்தோட கட்டளை கொடுக்க அவன் உயிரோடு எழுந்தான். அதை அங்குள்ள இஸ்ரேல் மக்கள்லாம் யூத மக்கள்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். மார்த்தால் மேலும் மரியாள் மேலும் ஆண்டர் இயேசு அவள் அன்பா இருந்தார். தன்னை அவருடைய சகோதரனை உயிரோடு எழுதி அவர்களிடம் கொடுத்தாள். இந்த மரியாள் தான் பரிமள தைலம் என்ற தைலத்தை இயேசுடைய பாதத்தில் பூசிச்சு தலைமயிரால் துடைத்தார் என்று பரிசுதவையெல்லாம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சாண்மை பாருங்க, ஆண்டவராக இயேசு கனப்படுத்தோடைய காரியத்தான் இவை இவ்வளவு மனிதனுக்கு முன்பாக அவன் ஆவா அது எந்த விதமான இது நினைக்காம கர்த்த சுப்பிரமணத்தை தன்னையே அர்ப்பணிக்கிறார். அவ்வளவு அருமையான ஒரு காரியம். அதே போல சகேயு குடும்பம், சகேயு பத்தி சம்பவம் பரிசுத்த வேதாகமத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:1-9 உள்ள தேவ வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்கள்னா அங்கே பாணும். இந்த சகேயு ஒரு குள்ளனா இருந்தான். இவன் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவன். ஆனால் வரி வசூலிப்பதுல உண்மையா இல்லாமல் உத்தமனாய் காணப்படாமல் அநியாயமாய் அநீதியாய் பணத்தை சம்பாதித்தான். ஆகவே மக்கள் எல்லாம் அவனை வெறுத்தார்கள். அவன் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க ஓடி சென்றான். கூட்டம் அதிகமா இருந்தவர்களால் அவனை பார்க்க முடியவில்லை. காட்டத்தி மரம் ஒன்றிலே ஏறி மேலே உட்கார்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க ஆவலாய் காத்திருந்தான். காட்டத்தி மரத்தின் பக்கத்திலே ஆண்டவர் இயேசு வந்த பொழுது சகோதரியே கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னார். உடனே சந்தோஷத்தோடு அவன் இறங்கி வந்தான். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், அங்கே நான் தங்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சந்தோஷம் தலையாட்டிட்டு வேகமாக கூட்டு போற. அவர் வீட்டுக்கு போன உடனே நல்லா கவனிங்க, என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், அநியாயமா யார் இடத்துல நான் வாங்கியிருந்தால் நாலத்தனையாக நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன் பாவத்தை அறுக்கிக்கிட்டான். நீங்க நம்மள எத்தனை பேர் தன்னுடைய பாவத்தை ஆண்டோட்ட அறுக்கிட்டுறோம். நம்ம எல்லாம் பாவியில் தானே, சிந்தனை சொல் செயல் நடத்தை பாதை பேச்சு வார்த்தை அனைத்திலும் பரிசுத்தம் இல்லாம பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டு சமூகத்துக்கு வரும் பொழுது முதல்ல பாவத்தை அறிக்கை செய்து மனம் அறுத்தி மனம் திருந்தி அறிக்கை விட்டு விட வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசிரிக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் ஆண்டு சொன்னாரு, ஆண்டவர் அழகா அந்த வார்த்தை சொல்லுவார், இப்பொழுது இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அவன் தன்னை தாழ்த்தி
மனம் வருந்தி மனம் திரும்பி அறிக்கையிட்டதுனால அதுக்கு அதுக்கு அதை நிவர்த்தி செய்ய வண்ணமாக அநியாயத்தை விட்டு விட முடியாது. ஏழைகளுக்கு ஆசையில பாதியை கொடுக்குறேன், யாரிடமாவது அநியாயமா வாங்கியிருந்த 4,000 கொடுப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின் பொருட்டு சகேயுக்கு குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சகேயு குடும்பம் அது மாதிரிலாம் ஆசிரியப்பட்டது. எவ்வளவு அருமையான ஒரு காரியங்களை யோசி பாருங்க. ஆமே நல்லவரி, ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. மார்த்தால் மரியாதை கொடுத்தாண்ட ரேசு எங்களுக்கு தந்தது மேல பாடலை பாடி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மார்த்தாளே மார்த்தாளே கவலைப்பட்டு கலங்காதே, மரியாளே மரியாளே நல்ல காரியம் செய்தாயே, நல்ல பங்கு உன்னை விட்டு ஏடுபடாதே, தேவ வசனம் உன்னை கை விட்டு விடாதே, நல்ல பங்கு உன்னை விட்டு ஏடுபடாதே, தேவ வசனம் உன்னை கை விட்டு விடாதே. மார்த்தாளே மார்த்தாளே கவலைப்பட்டு கலங்காதே, மரியாளே மரியாளே.

0: கவலைப்பட்டு கலங்காதே, மரியாளே மரியாளே, நல்ல காரியம் செய்தாயே. நம்மள எத்தனை பேர் மரியாளை போல, மார்த்தாளை போல ஆண்டவர் ஊழியம் செய்ய அவளை வரவேற்க காத்திருக்கிறோம். நம்ம இதயமாக இந்த வீட்டை திறந்து அவரை வரவேற்று, இயேசுவை வரவேற்று ராஜசிங்காசனத்துல அவரை அமர வைத்து அவருடைய வார்த்தையில கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அருமை சகோதரனை சகோதரியே, ஆண்டவருடைய வசனமும் வார்த்தையிலும் பேச அவளா இருக்கிறது. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். உங்கள் செவிகளை திறப்பீர்களா? உங்கள் இதயத்தை திறப்பீர்களா? ஆண்டவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு அவன்படி நடப்பீர்களா? என்றால் அவனவன் செய்த பலன் என்னோட கூட வருகிறேன் என்று பரிசுத்த வேதாமத்துல 20 வெளிப்படுத்தின விசேஷத்துல 22 அதிகாரம் 12 வசனம் சொல்லியிருக்கும். நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன் ஆண்டரோடு, ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துவோடு வருகிறது. ஆண்டரே, அருமையான தேவ செய்தியை கொடுக்க முடியாத என்னை வாயை திறந்தீர். நான் மௌனமா இருந்தே நீங்க பேசினீங்க, என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேத வசனங்களும் வார்த்தைகளும் ஒவ்வொரு நல்ல இதயமாகிய ஒவ்வொருடைய அந்த நிலத்துல விதைக்கப்பட்டு 100க்கு 100 பலன் தரட்டும். மீட்பெரும் இரட்சகரான இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால் ஒரு இரவு நாங்கள் ஆசிரித்து ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே. ஆமேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே யோசேப்பு குடும்பங்களை பற்றி, யோசேப்பு மார்த்தாள் மரியாள் சகை போன்ற செய்தியை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை உங்களோட மீட்டிங்கான ஜோம் பண்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் நீங்கள் செய்து பெர்மனெண்டாக உங்களுக்கு நேரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 to 6:30 மட்டும் உங்களுக்கு நிரந்தரமாக இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கிறேன். தொடர்ந்து வந்து செய்து கொடுக்கலாம். செய்து கொடுக்கலாம். என்ன கேட்கிறாள்? எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 to 6:30 உங்களுக்கு நிரந்தரமாக இந்த நிகழ்ச்சி நீ நடத்தி கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, பாஸ்டர் ஸ்டான்லி எவங்கலிஸ்ட் டேவிட் தினர் அவனுக்கு தெரியப்படுதுங்க, அவனுக்கு இந்த லிங்கை கொடுங்க, வந்து வார்த்தை கொடுக்க. கத்தர் பெரிய காரணம் செய்வார் பாஸ்டர். உண்மையிலே மிகவும் ஆசிரமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் உங்களோட பரம்பரையும் உங்களை சந்தான சந்திரன் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ராஜநாயகம், இந்தியா. சிங் த கிங் ஆஃப் கிங்ஸ். நீங்கள் போனீங்கன்னா அநேக பாடல்களை பாடியிருக்கிறாங்க, கேட்கலாம் யூடியூப்பில். அது மட்டுமல்ல, அவருடைய மகளும் மருமகனும் சிங்கப்பூர்லேயே ஊழியர் செய்கிறார்கள். அவர்களும் இந்த வந்து தாழ்ந்த கொடுக்க கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்கள். இன்றைய நாள் அடுத்ததாக பாஸ்டர் ஆண்ட்ரூ டாஸ்னாத்தை அழைக்க போகிறோம். இன்றைய நாளிலே ஆவியானவர் இந்த என்னென்ன பொறுத்த மட்டும் ஆவியானவர் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குறார். மிக மிக ஆச்சரியமாக இந்த தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே பிரித்தெடுத்த ஊழியர்கள் வந்து தெய்வ செய்தியில கொடுக்கும் பொழுது, அந்த தெய்வ செய்தியை நாங்கள் கேட்கும்பொழுது உண்மையிலே எங்களை இதயம் கொடுத்து விட்டேன். அப்படியே ஆவியானவர் இன்றைய நாளில் இந்த செய்திகளை வளர்த்துக் கொள்வது அதுக்காக நன்றி சொல்வோம். தொடர்ந்து பாஸ் அண்டன் அவர் வருவர். அடுத்து மறந்துடுவோம், ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலே 8:00 உபவாச புதிய ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. நீங்கள் கலந்து கொள்ளலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்தியா இலங்கையிலே மாலை 5 to 5:00, தொடர்ந்தோடே காலை 8 கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. தொடர்ந்து நாங்கள் பாஸ் ஆண்டு ராஸ்தான் வருவார். சிஸ்டர் டோலி அவர் அழைப்பு கொடுத்தேன். அவர் பாடுறவுடைய படையுங்கள் ஆண்டு வந்துட்டார். பிரசிடன்ட் பாஸ் ஆண்டன் ராஸ்தான் செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தையை கேட்க 97 ரேடியோல தொடர்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் யூடியூப் பேஸ்புக்ல கூட தொடர்பு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
2: நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய அன்பையும் அன்புக்கு விரோதமாக விரோதமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை அன்பு கூர்ந்தவரே, எங்களை எங்களை முதலாவதாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாங்கள் உண்மை அன்பு கூற, நாங்கள் பிறரை அன்பு கூற, உங்களுடைய வசனத்தின்படி வாழ இந்த கடைசி காலத்துல எங்களுக்கு உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றாண்மை தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் யோவான் 4 அதிகாரம் பார்க்கும் பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், 1 யோவான் 4:10 பார்க்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நேர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தேவன் தம்முடைய குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக எங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவன் தம்முடைய உயிரை கொடுத்து எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். எப்படியான தேவனுக்கு நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஒருவரும் காணாதவரும், காணக்கூடாதவரும், ஒருவரும் கண்டிராதவரும், இப்படியாக ஒளியில வாசம் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். அன்பானவர், அன்புள்ளவர் தான் எங்களுடைய தேவன். சரீர பிரகாரமாக தேடி அவரை காண முடியாது. அவருடைய ஆவிக்குரிய உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் உணையும் பொழுது அந்த அன்பு எங்களுக்கு வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு கூட தேவனுடைய அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்ததினால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆவிக்குடாக எங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியோடு இணைந்து அவருடைய அன்பை, அவருடைய 9 விதமான கனிகளையும் 9 விதமான பரங்களையும் நாங்கள் ருசித்திருக்கிறோம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி எடுக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எங்களுடைய தேவன் அன்புள்ளவர், தேவன் அன்பாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். பாருங்கள், நாங்கள் மோசேயை பார்க்கும் பொழுது, மோசே 33 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பாருங்கள், மோசே மகிமையை காண்பியும், கிருபை உள்ள தேவன் உம்முடைய மகிமையை காண்பியும் என்று கேட்ட பொழுது பாருங்கள், தேவன் கடந்து செல்வதையும் மோசே இந்த தேவன் அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் பரிசுத்தமும் உள்ள தேவன், அவருடைய அத்தனை குணங்களையும் மோசே அறிந்து கொள்கிறான் கடந்து போகும் பொழுது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எங்களுடைய தேவனை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அவருடைய ஆவியின் அபிஷேகத்துக்கூடாக யோனாவை பார்க்கும் பொழுது, யோனா 4 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நெடிய சாந்தமும் மகா கிருபையும் பரிசுத்தம் உள்ள தேவனாக உதவனாக யோனா அந்த மெய்யான தேவனை பார்க்கிறார். பாருங்கள், அந்த அன்புதான் எங்களை இணைக்கிறது. எங்களுடைய தேவனையும் எங்களை இணைப்பது அவருடைய பரிசுத்த அவைக்கூடாக தேவனுடைய அன்பு எங்களை இணைக்கிறதாக இருக்கிறது. 1 Corinthians 13:4 அன்பு நெடிய நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அன்புக்கு பொறாமை இல்லை, அது தன்னை புகழாது. இப்படியான அத்தனை நல்ல குணங்களை உடைய தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். 1 Corinthians 13 நாங்கள் 13:4 பார்க்கும் பொழுது 1 Corinthians 13 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை சிநேகிப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்படியாக நாங்கள் சத்துருவையும் நாங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாங்கள் Matthew 5:43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக எங்களுடைய சத்துருக்களை நேசிக்கும்படியாக பழைய பாட்டில பாருங்க, பழைய பாட்டுக்கு புதிய பாட்டுக்கு உள்ள வித்தியாசம், பழைய பாட்டில பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படியாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றினார். பாருங்கள், எதிரிகளை நாங்கள் எதிரிகளுக்காக உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் Matthew 5:45 நீங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்களுடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். இன்றைக்கு பாருங்கள், எங்களை படைத்த தேவன் படைத்திருக்கிறார். எங்களை படைத்த, உயிரை தந்த, எங்களை உருவாக்கின அந்த தேவன் இந்த உலகத்தில் மக்கள் ரெண்டு விதமாக வாழுகிறார்கள். ஒரு நல்லவர்களாகவும் வாழுகிறார்கள், ஒரு பகுதியார் மறுபகுதியினர் தீமை செய்து வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் ரெண்டு தீமை செய்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர் தான் எங்களுடைய தேவன். பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்கள், நல்லவர்களுக்கு மட்டும் தேவன் மழையை கொடுப்பதில்லை, நல்லவர்களுக்கு மட்டும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் இல்லை. நல்லோரை நேசிக்கிறார், தீயோரை நேசிக்கிறார். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் பாவத்தில பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் நல்லோராக தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தீமை செய்கிறவர்களும் ஒரு நாள் தம்மிடத்தில் வரும்படியாக அவர் எல்லாரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 5:46 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். பங்களுடைய தேவனோடு அன்புள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக, நன்மை செய்கிறவராக இருப்பது போல நாங்களும் பூரணங்களுடைய எங்களை படைத்த தேவனைப் போல வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நாங்களும் இந்த உலகத்தில வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் மதத்தில வாழலாம், பாவத்தில வாழலாம், சாபத்தில வாழலாம், ஆனாலும் தேவனங்களை அழைக்கிறார். எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும். அந்த படைத்த தேவனிடத்துல, அந்த உயிர் உள்ள தேவனிடத்துல அவர் தன்னிடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் எங்களை படைத்தார். அவர் எங்களை படைத்ததின் நோக்கம் அந்த மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை அவர்கள அன்பு கூற வேண்டும். பிறகாகத்தான் அவர் எங்களை படைத்தார். எங்களுடைய மெய்யான தேவனை நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாங்கள் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். நாங்கள் மத்தேயு 22:37 பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பரங்கங்குடி தேவன் ஒரு அன்புள்ள தேவன், ஒரு அன்பின் கட்டளையே எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். அவரை நாங்கள் அன்பு கூற வேண்டும். அந்த மெய்யான தேவனை அன்பு கூறும்படியாக எங்களை எங்களுக்கு அன்பின் கட்டளையை தந்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலும் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு என்ற கனியை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். பாருங்க, நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம், அவர் செடியாக இருக்கிறார். கொடியானது செடியில இணைந்திருக்கும் பொழுதுதான் அந்த தண்ணீரை பசலையை பெற்று அந்த கொடிகளில கனி வருகிறது. அதே போல நாங்களும் பரிசுத்த ஆவியானவரில இணையும் பொழுது நாங்களும் மிகுந்த கனிகளை கொடுப்போம். பாருங்க, மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்பை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், இச்சி அடக்கத்தை கொடுக்க வேண்டும், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய விசுவாசம், இப்படியான 9 விதமான நல்ல குணங்களை நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசேடமாக நாங்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இப்படியான கனிகளை கொடுக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதத்தில வாழுகிற மக்கள் அவர்கள் சரீர பிரகாரமாகத்தான் அவர்கள் வாழுகிறார்கள். வெளிப்படத்துல அவர்களுக்கு தேவை உணவு, உணவுதான் மெயின் தேவையாக இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 6:32, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய ராஜ்யம். இந்த உலகத்துக்கு பின்பு நாங்கள் வாழ்வு, ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு தேவனோட வாழுகிற வாழ்வு. அவர் எங்களுக்கு அனைத்து தேவைகளையும் சந்தித்து வாழுகிற வாழ்வு, அதுதான் நாங்கள் இந்த எங்களை படைத்த எங்களுடைய தேவனோட வாழுகிற வாழ்வு. நாங்கள் பிறக்கும் பொழுது பாவத்தில பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம், இப்படியான மாம்சத்தின் கிரிகைகளில பிறக்கிறோம். பாருங்கள், மாம்சத்தின் கிரிகளோடு சரீர பிரகாரமாக இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய கைகளினால உருவாக்கப்பட்ட தெய்வங்களை, மதங்களை அவர்கள் இன்றைக்கு மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்தின் மூலமாக மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இவையாவன பச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிடிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இப்படியான சரீர பிரகாரமான காரியங்கள், கண்களின் இச்சைக்கூடாக, மாம்சத்தின் இச்சைக்கூடாக, ஜீவனத்தின் பெருமைக்கூடாக இன்றைக்கு மனிதர்கள் எப்படி வாழுகிறார்களோ அதே போலத்தான் தாங்கள் கைகளால் உருவாக்கப்பட்ட மதங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேவன் உள்ளான மனிதனில, எங்களுடைய இருதயத்தில, எங்களுடைய தேவன் எல்லாரிடத்திலையும் ஒரு எழுதி வச்சிருக்கிறார், கன்சஸ் மைண்டை. இது சரி, இது பிழை என்று எங்களுடைய இருதயத்தில தேவன் சதியான பலகையில எழுதி இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் கட்டளைகளை, பத்து கற்பனைகளை மோசே கூடாக கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் இருதயத்தில, எல்லாருடைய இருதயங்களிலேயும் அந்த கட்டளை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்தில உணர்த்தும், இது தவறு, ஒரு மனிதனுக்கு விரோதமாக நாங்கள் செய்கிறோம் என்பதை அந்த மனிதன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இருதயத்தில் அவனுக்கு எங்களை படைத்த தேவன் அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் எழுதி வைத்திருக்கிறார். தவறு செய்யும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது எங்களுடைய பரம எருசலேம் பரலோகத்தில் இருக்கிறது. எங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறுகிறோம். பாருங்க, நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் யோவான் 3:3 முதலாவது நாங்கள் தாயின் வயிற்றில முதலாவது பிறக்கிறோம், மாம்சத்துல பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே 1 பீட்டர் 2:12 பரலோகத்திலிருந்து பெற்ற பரிசுத்த ஆவியினால ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். நாங்கள் அவருடைய தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அதே போலதான் பரம எருசலேமும் பரலோகத்தில இருந்து இங்கு இறங்கி வருகிறதாக இருக்கிறது. நாங்கள் ஏசாயா 2:2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளின் மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்கள், எருசலேமில் இருந்துதான் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளார் ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பாருங்கள், அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது பாருங்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளும் யுத்த ஆயுதங்களை தயாரிக்கிற நாடுகளாக இருக்கிறது. ஒரு நாடின் ஒரு நாட்டோடு, நாட்டு மக்களோடு யுத்தத்தை, கலகத்தை ஏற்படுத்துகிற நாடுகளாக இருக்கிறது. ஆனால் இயேசுடைய ராஜ்யத்தில பாருங்கள், இந்த யுத்த உபகரணங்கள் எல்லாம் தங்கள் பட்டயங்களை மண்பட்டிகளாகவும் தம் வீட்டுகளை அருவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. பரங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது இந்த ரெகிஸ்டவேல் ஈரான் யுத்தம், இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இப்படியான யுத்தங்கள் எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துல யுத்தம் இல்லாத ராஜ்யம், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத ராஜ்யம் அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது. நாங்கள் யூதா முதலாம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, யூதா 1:15 தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்கள், தேவன் வருகிறது. இன்றைக்கு இயேசுவுக்காக நீங்கள் படுகிற பாடுகளுக்கு ஒரு தீர்வு தருவதற்காக, எங்களுடைய தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை கண்டிக்கிறதற்காக, இன்னைக்கு மதங்களுக்கூடாக இப்படியாக கண்டிக்கிறவர்களுக்கு அவர் தண்டிக்கிறதற்கும் ஒரு காரணமாக அவர் வருகிறார். எங்களுக்கு எங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க அப்படியாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு வருகிறார். நாங்கள் 1 Thessalonians 4 பார்க்கும் பொழுது, கால சத்தத்தோடும் பெரிய முழக்கத்தோடும் அவர் சேனைகளின் தூதரோடும் அவர் வருகிறவராக இருக்கிறார். நாங்கள் 1 Peter 3:16 கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நன்மல சாட்சி உடையவர்களாக இருங்கள். பாருங்க, நாங்கள் நன்மை செய்ய இயேசு விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட நாங்கள் Matthew 4:23 நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். எங்களையும் நன்மை செய்கிறவராக வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். 1 Peter 3:17 தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் நன்மை செய்யும் பொழுது எங்களுக்கு தீமைகள் வரும். இயேசுவுக்கு எதிராக பலர் எழும்பினார்கள். ஆனால் தேவ இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார், நன்மை செய்து பாட அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார். 1 Peter 3:18 ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மல்கியா 3:14 பார்க்கும் பொழுது, மல்கியா 3:13-14 பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக இன்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக இன்றைக்கு இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் கடினமாயிருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். எங்களை படைத்த தேவனை நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், தோத்திரிக்க வேண்டும், இயேசுவை உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கும் பொழுது 41:4 கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன். நாங்கள் Romans 12:9 உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக, தீமையை வெறித்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதினால் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அனல் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Romans 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜபிக்கிறேன்.

இன்னைக்கு மதத்தில வாழுகிற மக்களுக்கு, பாவத்தில வாழுகிற மக்களுக்கு மரணத்துக்கு பிறகு என்ன நடப்பதென்று தெரியாதவர்களாக, பிசாசின் பிடியில் அகப்பட்டு நரகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது எமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து எங்களுடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து வந்து எங்களை மீண்டும் அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். பாவியாய் பிறந்த மானுடனே பாவியாய் மரிக்கின்றாய், இயேசுவை உள்ளத்திலேற்றிக் கொண்டா நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய், நித்திய ஜீ

0: ஆமாண்டவரே, இந்த வாழ்வு ஒரு நிலையற்ற வாழ்வாக இருக்கிறது. ஒரு பூவானது காலையில மலர்ந்து மாலையில மறைந்து போகிற வாழ்வு, ஒரு நாள் வாழ்வு. ஆண்டவரே, இந்த வாழ்வு தான் இந்த உலகத்தின் மனிதருடைய வாழ்வாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மோடு வாழுகிற வாழ்வு மரணம் இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, நித்திய நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு. மரணத்துக்கு பின்பு இந்த உலகத்தில் ஒரு 80-100 ஆண்டுகள் மட்டும் ஒரு மனிதனால வாழ முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில 33.5 வருடங்கள் வாழ்ந்த அந்த வாலிப வயதில் எங்களுக்காக, மனுக்குலத்திற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து மரணத்தையும், மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் மரணத்தினால வெற்றி சிறந்து மீண்டும் எங்களை வந்து அந்த நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறவனாக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒருவரும் இழந்துவிடக் கூடாது. யோவான் 17:3 ஒன்றான மித்தவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். இந்த வாழ்வை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக் கொள்ள, தீமைகள் இந்த தேசங்களில் நகர்ந்து போக உம்முடைய நீ கற்று தந்த ஜபத்தின்படி உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக. எங்கள் அறிந்தினோட எங்களுக்கு அழித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும், எங்களை சோதனைகளிலே விழவிடாத தீமைகள் இருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, அப்பல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்தாவியானவர்கள் எங்கள் கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி இந்த பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் ஊற்று வீராக ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைவார்களாக. பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் ஒருவருடைய ஒவ்வொருவருடைய பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், இயேசுதான் ஒரே தெய்வம் என்பதையும், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம் என்பதையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு ஆண்டவரே உம்முடைய நித்திய வாழ்வை, மறுபடியும் பிறந்த வாழ்வை ஒவ்வொரு மக்களும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடாக பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த நித்திய வாழ்வில் இணைந்து கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், பட்சவாதம் இல்லாத தேவன், மார்த்தாள் மரியாள் லாசரஸ் மூவரையும் ஒன்றாக ஒரே அளவில் நேசித்த தேவன், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நேசியும், ஒவ்வொருவரையும் உழைத்துக் கொள்ளும் மனம் திரும்புதலுக்கான கனியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றி அருளும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க கர்த்தரும். உங்க கூட இருந்து, உங்களோட ஊழியத்துல இருந்து அதிகமாக அவரை வெளிப்படுத்தலை கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். நன்றி, நன்றி.
0: God bless you sister Dolly. God bless you நேயர்களே. ஆமென்,
1: ஆமென். பிரைஸ் தி லார்ட். மைனரியா ஜெபிக்கவா?
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நாளே உண்மையிலே தேவ செய்திகள் என்னை ஆசீர்வாதத்தோடு, இந்த தேவ செய்திகள் எல்லாம் மறு உழைப்பில் போகும்போது அன்னையர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதை முடிஞ்ச தேர்டுங்கம்மா.
1: ஆமென், நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே அப்பா.

அமீனப்பா, அலை போகும் உலகினிலே அப்பா ஆறுதல் தர வேண்டும். நீரே எங்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தின் தேவனும் அப்பா. எந்த விதமான தீமையிலிருந்து காத்து எங்களை வழிநடத்துகிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்களே மாண்டவரே, உங்களுடைய அன்பின் கரத்தினால நான் அதிகமாக அனைத்து உங்களுக்குள்ள நாங்கள் சிந்தித்து ஆவிக்குரியவர்களை சிந்தித்து உங்களுடைய வரங்களின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல கொடுக்கிற சிஸ்டர் கிரேஸ் அப்பா, கிரேசுக்காண்டி வருகிற அவங்க செய்த துதி பாடல் ஆராதனையிலும் தேவ ஞானத்தையும் எடுத்து வந்த தேவ தியானத்தையும் எடுத்து வந்த கிருபேலுக்கு நன்றி செலுத்துற அவள் செய்யற ஒவ்வொரு ஊழியங்கள் கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்க கூட அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி மைந்தன் ஐயா ஆண்டவே. இரவும் பகலும் பார்க்காமைக்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள ஆண்டவரே நிலைத்திருந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்திருப்பதற்கு ஆண்டவரே கொடுத்த இந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களுடைய அன்பினால இன்னும் அனைத்து அவர்களை அப்பா பாதுகாத்து உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நானும் ஊழியக்காரர்களுக்காக ஜபித்து எங்களை அப்பா என்னை அதிகமாக உங்களுக்குள்ள நிலைத்து வைத்திருக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. தேவ செய்தியை கொடுத்த சிஸ்டர் ஷியானிக்காண்டு வருகிற நன்றி அப்பா. அருமையான செய்தியை கொடுத்தார்கள் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் உமது இருதயத்துக்கு ஏற்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் இன்னும் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பதற்கு நீங்க அழைத்த அழைப்பு நாங்க இப்படிப்பட்டதான் அந்த பெரிதான அழைப்பை கொடுத்து அப்பா எங்களை பாதுகாத்த வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நாங்க உங்களுக்கு இந்த எந்த இடத்துல நாங்க எப்படி இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு தந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். ஆமீன் அப்பா. நாங்க வி ஹேவ் டு பி ஐடென்டிட்டி ஆஃப் காட். எப்படி அவர்களை நாங்க ஐடென்டிட்டியா இருக்க வேண்டும் என்று நிலைத்திருக்க வேண்டும் என்று கத்து தந்த கிருபைகளுக்கு நன்றி. அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்க அவங்க செய்யற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க அவர்களை உன்னதமான மறைவில் மறைத்திருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் ஜெயராஜுக்காண்டி வருகிற அவங்க கொடுத்த செய்தியாளுக்காக நன்றி செலுத்துற அவங்களோட ஊழியத்திலே மாண்டவரே கூட இருந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உங்களுக்குள்ள ஒவ்வொரு புதிதான வார்த்தைகளை பெற்று எங்களை ஆசீர்வதித்து கொடுக்குற பாஸ்டர்களை நான் ஆசீர்வதித்து

0: ஆராதனை. இன்னும் அப்பா உங்களுக்கு நீங்க அவர்களுக்கு அறியக்கூடியதாக அவங்க நீங்க வழி நடத்தி வந்த கிருபையில காணி நன்றி. அந்த பாஸ்டர் காணி நீங்க கொடுக்கிற அந்த கிருபையும் உங்களோட அன்பும் உங்களோட தெளிந்த புத்திக்கான நன்றி, புத்திக்கு நான் நன்றி செலுத்துறேன். அந்த விருது அந்த வெளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா பாஸ்டர் தாழ்மையாக உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவர்களை அதிகமாக ஆசீர்வதிங்க, குடும்பத்து கூட இருங்க. இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி பாஸ்டர் நன்றன் ராசன். நான் வருகிற ஆண்டவரே, அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஜெபிக்க வைத்தீங்க. ஆண்டவர் ஜெபித்து ஆசீர்வதிக்க வைத்தீங்க, அதுக்கு நன்றி செலுத்தியா கோட்டைக்கெல்லாம் மறுத்து வைங்க அப்பா. விசேஷமாக ஆண்டரே லெஸ்ரி சிஸ்டர் ரீஸ்டா அவர்களை ஆசீர்வதிக்கிற, அவங்க இது கொடுத்து அவர்களுக்கு கொடுத்த பெரிதான வெளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாராலையும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனாங்க அவங்களை நீங்க அப்பா அவங்களுடைய ஐடியன்டிட்டியை கொடுத்து அவர்களை இன்னும் உங்களுக்குள்ள நிலைத்து நிலைத்து வைத்து அவங்களை பாதுகாக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. அவங்க பிள்ளைகள் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் மகனையும் யாவரையும் உங்க ரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க அப்பா. இந்த தீங்கு மணுகாத வண்ணமாக்க இந்த ஊழியத்தை நடத்துறவர்களுக்கு ஆண்டவரே நீங்க அதிகமாக உங்களை உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிற அபிசேஷ ஊழியத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. அன்பினால் அழைத்து புதிதான அபிஷேகத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபிகளுக்கு நன்றி. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அநேகரை கொண்டு வந்து அநேக உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா யாவரையும் ஆசீர்வதிக்கும் படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கு உகந்த இருதயம் உள்ளவர்களாக எங்களை மாற்றி உங்களோட வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக எங்களை அப்பா இன்னும் அதிகமாக உடனடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஊழியக்காரர்கள் விசேஷமானவர்களாக நீங்க தெரிந்து கொண்டவர்களை இன்னும் அதிகமாக உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களுடைய உள்ளங்களையும் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்தமாயிருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கி அதிகமாக உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிருபை, உம் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. Oh, we thank you so much for your grace, oh Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, என்னை பலப்படுத்துற கிருபை மேலானதே, என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை சுகப்படுத்துற கிருபை மேலானதே, என்னை வழி நடத்துற கிருபை மேலானதே. அப்பா, அவருடைய கிருபை.

Jesus. Hallelujah. உம்முடைய கிருபை மேலானதல்ல, எங்கள் ஜீவனை பார்க்கலும் அது மேலானதல்ல. நான் நிற்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: Let's pray that the anointing of the Holy Spirit, let it have to come and fill everybody. Oh my dear, this is the day that God has given to you to worship Him. Let the anointing of the Holy Spirit, just it have to come and cover all this area. And you have to be a blessable people. God says, whomever gathered together in my name, I will be there to come and bless them. This is the day that God has given to you. Hello, you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று அவரை நாம் துதிப்போமா? நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி

நோக்கி பாரும் என்று சொல்லி நம்மை பாடல்களிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே. மகிபனின் சாயல் வந்திடுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மறுரூபம். நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும், மாம்ச சாயல் எங்களை விட்டு முற்றிடுமாய் அகன்று மன்னவனாகிய இயேசுவின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரினோடு கூட சேர்ந்து

0: என்னை மறுரூபமாக்க வாரும் ஐயா, என்னை மறுரூபமாக்க வாரும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை மறுரூபமாக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது ராஜா. உம்முடைய பிரசன்னத்திலே நீர் எங்களை மறுரூபமாக்கும்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

யாருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரிகை செய்கிற சத்துருவனுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டார். அது இன்னும் விரோதமாய், இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து, அதனால்தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரிகை செய்கிறார்கள் என்று அறிந்து, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய், அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால், சிநேகிப்பதன் மூலமாய். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவாக, சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக, எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவருடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒரு பொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்

வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம், அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் 5:8 பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரிய செய்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால்தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய். ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தை

சட்டத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது

உருவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் போற இடத்தில் எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன். எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள்.

0: மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சோர்ந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகம் அடைகிறேன். உற்சாகம் அடைகிறது மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது, விடுதலை ஆக்குகிறது. ஆமே. கவனியுங்கள், மறுபடியும் நாங்கள் மத்தேயு 5:43-48 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இரண்டாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் அநேக வேளைகளில், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேகருக்கு இந்த காரியம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கே என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில, அந்த சகோதரர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய் அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரிய செய்தார்கள். ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதினால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலை ஆகும். இரண்டாவதாக அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். தவுலை குறித்து உங்களுக்கு தெரியும், தவுல் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, தவணைகள் நூற்று கணக்கானது அல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டிக் கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலேதான் அவனும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
1: சொன்ன,
0: அங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் சவுலை கூப்பிட்டு, இங்கே பாரும், கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறவன் அல்ல, உண்மை அழிக்கிறவன் நான் அல்ல. உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை. ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்னென்று சொன்னால், சவுல் இல்லை இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு

0: வெளியேறினால் இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கிரச அரசனை முறைக்கிறான். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததன் நிமித்தம் கவனியுங்கள், அவனுக்குள்ள இருந்த சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது, எனிமியே எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார், தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நிலைத்திருப்பதாக, நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை. ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால், அவர்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் என்ன, ரட்சிக்கப்படுவது. ஆமென். தேவனே, இவன் எனக்கு விரோதமாக எழும்பினபடினா இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமாய் அவர்கள் இந்த பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தையும் கவனியுங்கள், மத்தையும் 27 24 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா கலகம் அதிகமாகிறதே அல்லாமல், தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனிங்கள், ஜனங்கள் என்னத்தை வாய துறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, அவனிங்க இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்
1: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
0: அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மூன்றாவதாம், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பாரானால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவனுடைய சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேனே அல்லாமல் கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், ஒன்று தீமேத்தை முதலாம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகி, ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகிய என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சினை என்று சொல்லுகிற தேவன் எங்களையும் நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள், தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களே, தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மூளை கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் சுவாசிக்கும்படி அவனுக்கு நல்ல ஹெல்த் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உன்னுடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசன் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன, அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லது? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிற்று. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, தீமை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில். அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னவோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆகிறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால் உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சற்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால் முடிஞ்சா செய்யுங்கோ இல்லாட்டி விட்டுட்டு போங்கோ என்பதாக அல்ல. அப்படியா இருக்க அடவீர் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேளைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் அப்படியே ஒதுங்கி கொள்ளுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம்மனின் ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2:4 9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, ஆமென், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், ஆமென், நாங்கள் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வாரல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது, விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமேன். இது தேவனுடைய ஈவு. ஆமேன். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய் இனமாக இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபம் அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறீர், என்னை உயிர்ப்பித்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை, உயிர்ப்பித்திருக்கிறீர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறீர், தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிறீர், உயிர்ப்பித்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து, ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதா, இப்பொழுதே மேற்கொள்ளுவதா, இயேசுவின் நேற்று நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்,
2: ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்துமிருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமீன். நன்றி பாஸ்டர், தேவசெய்திக்குழாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கதிர்தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கதிரை கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பை கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, பேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரிய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரை சுத்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென்,
0: ஆமென், ஆமென்,
2: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சொல்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகே இணைந்து பிரைம் மினிஸ்டரி சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். வேளையிலும் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமேன்.
3: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:10.
4: காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றார். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாள் இடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
5: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? வீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். வீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நீர் தாண்டதில்லை. அவர்கள்
4: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாகிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசேயை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது மூத்துக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். மூத்துக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு மூத்துக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கேசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பந்தி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

கர்த்தரின் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல

ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து வருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார்.

என்னை இரண்டு விதமான வழிநடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் என்னை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். என்னை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே என் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார்.

நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் என்னை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப

இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார் என்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம்.

0: போட்டோமா?
1: சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நீத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவன்

நேசிக்கிறீர் ஆண்டவரே. வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே, மீண்டும் மாய ஆண்டவரே நீரங்களை நினைக்கின்ற வேளையிலெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமா இருக்க எங்களை திரும்ப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தா.

நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே

ரூமப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பில்லுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோமப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் ரத்தத்தை தெளிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் பீர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே முக்கு சூத்திர மறைவானவர்கள் எல்லாம் உமக்குரியவைகளப்பா ராஜா. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனும் முக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம்.

அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருக்கி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே,

கிழமையிலே ஐயா ராஜா ஆண்டவராகி தேவனே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கர்த்தாவே என்னென்ன காரியங்களோடு இயக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவரப்பா அதிகமானவரப்பா யவீர் சொன்னது போல ஆண்டவரே கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்களப்பா ஆண்டவரே முக்கு சூத்திரம் யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட ஆயிரும் ஆண்டவரே எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே

அவர்கள் கோபங்கள் பொறாண்மைகள் ஆண்டவரே அப்பா தவறுகள் ஆண்டவரே தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆவியின் கனியப்பா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில நடத்த விடமாய் செவிக்கிறோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமர் சொல்லிட ஐயா ராஜா ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா ஆண்டவரே

பாராட்டும் படி செவிக்கிறோம். சார்ந்த குடமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, இந்த பூமியை சுதந்திரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க எங்க

ரத்தத்தை எடுத்த ஐயா ஆண்டவரே தேவனை எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனை, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனை, அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர்,

ராஜாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா, அவன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே,

இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுந்து போல உருவுவதாக, ஹாலே லூயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர் தான் தலைவர் அப்பா ராஜா ஆண்டவரே தலைவரே நீர்

இந்திய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் எப்படி என்று சொல்லி சொன்னால், வசனத்தை வைத்து ஜெபிப்பர், ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போடு என்று சொல்வார்கள். ஜெபம் இல்லை என்று சொல்லிச்சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை, ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை, அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார், காலையில் எழும்பினுடனே 2 நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்று குடித்தாலும் ஏதாவது ஒன்று ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கிறார். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், இத்தனை மணித்தியாலம் செய்யலாம். ஆனா ஜெபம் என்பது சுருக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பெயரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்று நாளிலே நீங்கள் கொமினியன் அநேக திருச்ச

ஹலேலூயா. இப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வைமும் கொடுக்கிறான். ஹலேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்தில் தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. அலேலியா. ஆனபடினால் அன்புள்ள

ஜெபிக்கிறோம் தாத்தாவே. தேவனை அருகிற அருகில் நிறுத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவராய தகப்பனே, எங்கள் பிதாவே, தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இன்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆதார ஆண்டவரே

ஐயா, சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதே ஆண்டவரே சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவர்

ஆண்டவரே, அந்த இருளின் ராஜ்யம், இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி பாவிகளா இருந்தோம் அப்பா, பரதேசிகளா இருந்தோம் அப்பா, அந்நியரா இருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதர்களா இருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே, தேவனே உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா, எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததையா, அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தை பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே, தேவன் எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும்

எங்களுக்கு போதித்தீரப்ப, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்ப, இப்பொழுதும் கொடுத்துக் கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கீகரித்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே தைரியத்தை, நம்பிக்கையை, விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா. என் தகப்பனாகிய தேவனே அப்பா, அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி, சபத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே.

தேவனே, எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே, நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே, எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராய தேவனே, உம்முடைய தலையை கட்டிக்கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடைபெறவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே, சர்வத்துக்கு நீர்தான் தலையானவர் அப்பா ராஜா. தேவரீர் எங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாதவரைக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய சரத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா.

அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகர்

ஸ்திதியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் சிவமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்துடாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்பத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சகுதியிலே அங்க சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும்

சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனார். பாவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்

தேவன் அந்த பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்கள் அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அவன் காவலாளி ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவனை இவர்களை சுவையில் அடைத்து அவர்களை அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத சிறைச்சால கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று

அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலேதான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி, ஏனென்றால் பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கி

வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும். அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உள்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த ஊழியங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மீன்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள் குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மீன்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

0: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதை உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மை செய்துவாய் நடந்து வாராக. ஆமீன்
1: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன் ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர்
2: Thank you.

0: உன்னுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, நார்மையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிறேங்க அத்தாவே. நல்லவரும் வல்லவரமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ

கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே வழிநடத்தும்படி ஆய்ச்சி.

தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உங்களை தேடக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்கு ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரே நீரழிக்கும்படியாய் சுதைக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே அந்த மக்களை மாட்டி வடக்கிறபடியால்

தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் துளிக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சொத்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே, மலைய பிழைந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கரு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவரே, இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே.

ஆரம்பிச்சுவிட்டோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் அந்த ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவன் நீர் நல்ல விடைகளை தந்து

அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே

0: ఆమేన్ ఆమేన్
1: ఆమేన్ ఆమేన్. ఎవంగలకే దదవనకు స్తోత్రం நன்றி பிரதர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்
0: ஆமென்
1: ஆமென். நாங்கள் நிர்மல

0: முக்கிய அழிவுகள் அதிகமாக இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வண்ணம்

மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. சோத்ரா இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்க

செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராதபடிக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்கள்

போகாத படிக்கு மழையினால விசேஷமாய் ராஜா, மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா, அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படி கூட ஏசப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் நீர் சீர்படுத்தும்படியா ஒன்று கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமார் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும்

ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்தில் இருந்த அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளிப்போய்

மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா, தேவையில்லாத எந்த மழையின் காரண நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத

வேலையிலே தேவனே அவர்கள் வாழ்கிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க

உறவத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒரு வேலை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மக்கு சோத்ரா என்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனே வேற அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுக்கிற அப்பா மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓ குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ ஜபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோரும் குடும்பமா ஆண்டவரே.

0: ஆண்டி சிஸ்டர் கேட்டார், உங்களோடும் பிள்ளைகளோடும் நாங்க பேரப்பள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட்.

0: ஓகே சிசிலியாமா, அவ நாங்க வரவேற்றுக் கொண்டு பேசலோர் சிசிலியாமா
1: பேசலோர்
0: பேசலோர் நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நீவித்து செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.

0: பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக.
1: ஆமென்.
0: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்திய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி
2: நடத்துங்க. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரையும் உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே,

கட்டபடி அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே. சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்துக் கொள்வீராக. நீங்க வந்து நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி

Recording in progress. Recording stopped.

0: easily.
1: Recording in progress.
2: Amen. Amen. Amen. சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொண்டு நேரப்படி மாலை 6:45 திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இப்ப ஜோம்ப 6 எடுப்போம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே சங்கமா வானொலியிலே நடத்துகின்ற நித்திய விடுத்த நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செவிக்கு. ஆவியானவரே, உமது பிரசன்னம் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள், தியான பாதியை நடக்கிற பிள்ளைகள், வார்த்தை தாசர்கள் அவர் மீதும் உமது பிரசன்னம் வரகட்டும். ஆண்டவரே, உமது நாமம் ஒன்றே மயப்பட வேண்டும். அந்த ஒன்றான மெய் தேவனை இந்த உலகம் அங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சங்கம வானொலி இரவு பகலாக 24 செயற்படுகிற நிகழ்ச்சியை நேரத்தை மறந்துகிற தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். உமது அன்பார்ந்த கரத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீராண்டவர். நீ சொன்னவர் செய்கிற தேவன் நீராண்டவர். ஐயா, இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் நீர் வந்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி, வார்த்தை விடுக தாசர்களுக்கு தடைகள் வராதபடி, இன்றைய தடைகள் வராதபடி ஒரு ஆடு பார்த்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவரே நீரே வழிநடத்தும். ஐயா, வார்த்தையை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சியலை சொல்லுகிறோம். காரணம், நீர் உண்மையான தெய்வத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். இருளான உலகத்துக்கு அந்த ஒளியை நாங்கள் காண்பிக்க வேண்டும். இருளான குடும்பங்களுக்கு, பின்வாங்கி போன விசுவாசிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க தேவனே, நீ கிருபை செய்ய வேண்டுமாக தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீ ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக. எல்லாம் வேலை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளே 6 ஜெபம் பாடலை சிஸ்டர் கர்ண அவர்கள் ஸ்காபரோன்டியாவிலிருந்து எடுத்து வருவார்கள். இப்பொழுது அந்த சகோதரியை நித்திய விழத்து சார்பிலும் சங்கம சார்பிலும் அழைப்போமா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கர்ணா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமே.
3: அப்பா, வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்தரும் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் கத்தா, எங்களுக்கு எல்லாம் உமது நாமத்தின் நிமித்தமும், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய கிருபையின் நிமித்தமும் கத்தாவே, உம்முடைய நாமத்துக்கே புகழ் உண்டாவதாக. அப்பா தகப்பனே, இந்த பூமியில இருக்கிற காலங்களில் கத்தர் நிறங்களோடு கூட இருந்து ரட்சிப்பை தந்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கள் எங்களை அழைத்தது அவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஒரே சரீரமாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்து இணைத்திருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட கிருபை கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புத்திர சுவீகாரத்துக்காக, புதிய இஸ்ரவேலருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உண்மை தள்ளின போதிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்திலும் கர்த்தாவே, எந்த ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. அப்பா, பாவிகளின் எல்லாரையும் நீர் நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறீர். ஆனாலும் தகப்பனே, உண்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தருங்க ஆண்டவரே. வேங்கல்சம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தினாலே கத்தாவே இரத்த சாட்சிகளாய் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்த சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர். நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு குடியிருப்பா இந்த பூமியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கத்தாவே தகப்பனே, இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை. கத்தாவே தகப்பனே, நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவர். சத்தானுடைய எல்லா காரியங்களுக்கு எதிராகவும் நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவராய் இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் கத்தாவே தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி நீர் அவர்களுக்கு முன்பாக உடைய சமூகம் கடந்து போக வேண்டுமாக நாங்கள் மன்றாடுகிறோம். மண்டவரை சவரில் ஸ்ரீபிரதற்காக அவருடைய மனைவி தப்பல்களுக்காக சுமிக்கிறோம். தவைகள் எல்லாத்தையும் சந்தித்து இதுவரை வழி நடத்தின தகப்பனின் வரும் காலங்களில் வழி நடத்து கத்தரமுடைய பார்த்து அந்த குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அது போல மாந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். சுகம்பெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு உதவி மொத்த அசையமாயிருக்கும்படியா நீங்க அழைத்த அழைப்பில் அவரை தொடர்ந்து நீர் பாவிக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரை அபாயமாக வரப்போகிறோம். ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் கத்தாவை உமக்காக வார்த்தைகளை கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் உடைய திருப்பாத்தில் கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உறவுகளை மீட்டுக் கொள்ளுங்க. அப்பா பின்மாற்றத்தில் போனவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவன் உம்மிடத்தில் வர முடியாத நம்முடைய வார்த்தை செல்கிறது ஆண்டவரே. அன்பின் கயிறுகளால் கட்டி இழுப்பவர் நீர் கத்தாவே. அவர்களோடு பேசுகிறவர் நீர் கத்தாவே. தகப்பனே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களோட வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாவை மனம் திரும்பும் போது பல்லோர் ராஜ்யத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று உடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. தேவதூதர்கள் கத்தாவே மகிழ்ந்து களி கூறுகிற தருணம் அது. அந்த தருணத்துக்காக நாங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் செய்கிற இந்த ஊழியத்திலே கத்தாவை உமக்காக வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேறொன்றும் இல்லை கத்தாவே. இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் தற்காலிகமாய் வாழ வந்தவர்கள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் இருந்து எதுவும் கொண்டு போக போவதில்லை. ஆனாலும் இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தகமாயிருக்கிறோம். ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய உறவுகளும் ஒன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்குள்ளே விழுந்து போகாதபடி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தான் கச்சிக்கிற சிங்கமாயிருக்கிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் நீர் கத்தாவை உம்முடைய பலத்தினாலே ஓடும்படியாக எல்லாருக்கும் நீர் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் எப்போதும் எச்சரிக்கிற சத்தமாய ஒருவருடைய காதலும் கற்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே செய்யப்படுகிற அருவறுப்பான காரியங்களிலிருந்து அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எருசலேம் சோதோமை போலும் எகிப்தை போலும் இருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தகப்பன் அல்லவா. அவர்களுக்கு மன உருக்கம் உள்ளவராய் மன்னிக்கிறவராய் இதுவரை வழி நடத்தினது போல அந்த மன்னிப்பை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே விழுந்து போகிற அந்த மக்கள் மீண்டும் எழும்பி பிரகாசிக்க அப்பா நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவன் நீதிமானாயிருக்கிறான். ஆனாலும் அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நினைத்தருள வேண்டுமாக. அந்த அரசே மக்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக மன்றாடுகிறோம். அந்த தேசத்திலே உங்களுடைய சத்தியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்தபடியாய் அந்த ஜனங்கள் மத்தியிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அறியாமே நிரொழுக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா சகப்பனே நீர் மீட்டுக்குள்ள வல்லவர். ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அவருடைய எல்லா பொல்லாத காரியங்களும் நம்மிடத்திலே ஆக்குங்க. அறியாம செய்கிற தவறுகளை மன்னிக்கும்படியா எப்பொழுது க்ஷமிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, கனடா தேசத்துக்காக நாங்க மன்றாடுகிறோம் அப்பா. இன்னைக்கு தப்பு வைக்கிற தகப்பன், நீர் இந்த தேசத்திலே இருக்கிற எந்த ஒருடமும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போல ஒவ்வொரு கண்டத்தையும் நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. கடைசி நாளில் இந்த பூமி, இந்த வானம், பூமி எல்லாம் வெந்து உருகி போகும் என்றக்கூடிய வார்த்தை உண்டு. ஆனாலும் தகப்பனே, ரட்சிப்புக்கு முன்பாக அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியா நாங்கள் உறுதி சொல்லிக்கிறோம் அப்பா. கடைசி நிமிடத்தில் ஆகலும் மெய் தடவியாகலும் அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சிறைச்சாலைகளில் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போகட்டும். வைத்திய சாலையில் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போய் விடுதலையாக்கி சுகத்தை கொடுக்கட்டும். அது போல போதை வஸ்துகளினால் அடிமையாகிறவர்களை விடுதலையாக்குங்க. உடைய சத்தியம் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் உறுதி சொல்லிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அனைவரே. அப்பா நீங்களே எல்லாரையும் நடத்துங்க. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர். எல்லாவற்றையும் அன்பரிய இயேசு கிறிஸ்துவின் பார்த்து ஜெபிக்கிறோம்.

0: Please load up.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டக்காரனா, நன்றாக ஜபித்து ஒரு அருமையான பாடல், ஒரு பிரசன்னம் இறங்கக்கூடிய ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை பயன்படுத்துகிறீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். ஆசீர்வதிப்பாராக.
1: இதுவரை நேரமும் ஜபத்தை எடுத்து பாடலை பாடுறோம் சிஸ்டர் கர்ணாஸ் காப்ரோன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனை முடிய வேதத்தியான பகுதியை கொண்டு வருகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்டாரியோ அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வச்சு சார்பிலும் 97 ரேடியோ தொடர்பு கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அந்த மகளை ஆரம்பிப்போம். சிஸ்டர் கிரேஸ் தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி இன்றைய நாளை கொண்ட தியான பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை வாய்ப்படுத்துங்கள். உங்களை ஒப்புக் கொடுப்பேன், வழி நடத்துங்கள்.
2: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ சார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமுள்ள கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துற நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வார தேவனையும் மக்கள் நன்றி செலுத்துறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தன், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மனிதர் அல்ல, நாமம், இயேசு நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க நீர் கிருப செய்யபடியா உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனை உயர்த்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய்வா

வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் முந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடம் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் உமது பாதபடி,

என்னை அழைத்தவரே உண்மை என்றென்று மாறாதிப்பேன், உண்மை உள்ளவரே உண்மை என்றென்றும் துதித்திடுவேன். உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தருமே. வேளாண் கிடந்த எந்த வாழ்வை வேண்டும்

கிருபை தந்தேரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். கிருபையால நாங்கள் வாழுகிறோம், நிலைநிற்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி செலுத்தி துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வேளையில நாங்கள் வேதவசனத்து கூடாக எங்களுக்கு விவரிக்கப்பட்ட இந்த வேதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:7 படி, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்த எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதற்கு இந்த வசனம், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை தங்கள் முழு இதயத்தோடு நேசிக்கிற ஒவ்வொருவரும் சில பேர் மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், எது அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை வேண்டாம், தேவன் இது மனக்கலக்கங்களுக்குள்ள மன சிந்தனைகளுக்குள்ள வேண்டத்தகாத காரியங்களுக்குள்ள ஈடுபடும் போது தேவனோடு உள்ள நெருக்கம் சில நேரம் தூரமா போற தேவனோடு எங்களை உறவில் அந்த உணர்வின் சத்தத்தை வேறு யாரை காட்டிலும் நாங்கள் அதிகமாக அனுபவித்திருக்க கூடும். ஏனென்றால் சில நேரத்துல தேவ சத்தம் இல்லாமல் எங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் சொல்றது, நாங்கள் தரிசித்து நடவாமல் சூழ்நிலைகளை பார்க்காமல் விசுவாசித்து எங்களுக்குள்ள தேவன் மெத்த வார்த்தை கூடாக நாங்கள் தொடர்ந்து போகும்போது அந்த அப்படியான இதுல நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் பிரகொன்றை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஏனென்றால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், அதில் நாங்கள் களி கூறுகிறோம். ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நாங்கள் அதை நீடித்திருக்க செய்ய முடியாது. ஏனென்றால் சில நேரத்துல நாங்கள் போக வேணும், வேலைக்கு போகணும், அப்படியான நேரத்திலும் இருதயம் எங்களை இருதயம் எங்க இருக்கிறது என்றதை நாங்கள் விசுவாசிக்க வேணும். ஏனென்றால் தேவன் அந்த அவரோடு நாங்கள் எப்பொழுது கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் தரிசித்தோ அல்லது தோற்றத்தின் அடிப்படையிலோ அல்ல, உணர்வுகளால் அல்ல, நாங்கள் வந்து அவரோடு நடக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னென்றால், நாங்கள் தனிப்பட்ட நேரத்துல இருந்தாலும் ஒரு நேரத்துல மாத்திரமில்லை, எங்களை இருதயத்தை எப்பொழுதும் அவருக்கு நேர்படுத்தி அவருக்கு முன்வைத்து நாங்கள் நடக்கும் போது அந்த இந்த சூழ்நிலை என்றாலும் எங்களை வெற்றிகரமாய் வாழக்கூடியதாக உணர்வு பூர்வமான நிலை இருந்து விசுவாசத்துக்கு நாங்கள் இடம் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு இடத்திலும் வந்து நாங்கள் இருக்கும்போது தனிமையான இடத்திலே அல்லது ஒரு சூழ்நிலையான ஒரு கவலையான துன்பம் வீடுகள்லயோ அல்லது துன்பத்தோட அவையில் இருக்கையோ எங்களை இருதயம் இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது என்று நாங்கள் சிந்திச்சு கொண்டு இருக்காமல் அந்த தேவனுடைய நாங்கள் உணர்வுக்குள்ள தேவனோடு நாங்கள் நெருக்கத்துல இருக்கும் போது அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க முடியும், இந்த பூமியிலேயே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்று அந்த ஒரு இருதயத்துல ஒரு நிறைவு வரும். ஏனென்றா மற்ற சூழ்நிலையை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு கவலை வரும், அதான் இதே மாதிரி நடக்குமா, அதை இல்லாட்டி இது எப்படி

0: எதிர்பார்த்த திருப்தியையும் உறுதியான ஸ்திரத்தன்மையும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உபவாசத்திலேயோ உபவாசிக்கும் போதும் அல்லது தழுத்திருக்கும் போதும் தேவனுடைய நேரத்தை நாங்கள் எடுக்கும் போதும் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவன் எதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நன்றாக வாழ்கிற தேவனுக்கு விருப்பம், அவர் அன்பாகவே எங்களுக்குள்ள அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், பரிபூர்ண நன்மை, செழிப்பு எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டோடு நாங்கள் விசுவாச இதயத்திலிருந்து உண்டாகிறது. நம் உணர்வுகளால் அல்ல, தேவன் மீது உள்ள விசுவாசத்தினால் நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் என்ன, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லப்படும். அந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க கேட்க அந்த ரேடியோ ஊழியங்கள் வெளிச்சத்தின் அந்த நித்திய வெளிச்சம் என்ற அந்த வார்த்தைகளுக்குள்ளாக எப்பொழுதும் அந்த நாங்கள் தரிச்சிருக்கும் போது வேற வேலை என்று சொல்லாமலுக்கு நாங்கள் வந்து அவரோட தரிச்சிருக்கும் போது எங்களை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போவோம். சில நேரம் உலகத்துக்குள்ள பொல்லாங்கல் சூழ்ந்திருக்கிற காரியத்துல இருள் பூமியையும் காருள் வந்து ஜனங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் கத்தர் உதிப்பார், உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார். அப்ப எங்களுக்கு அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் சில நேரம் அதை உணராம இருக்கலாம், ஜனங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும், இவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று. அப்படியாக நாங்கள் அந்த இருதயத்தில் ஒரு இருக்க இருதயத்துல இருக்கிற உணர்வுகளை எப்பொழுதும் வந்து நாங்கள் இருதயத்தை நல்ல திடப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ள நாங்கள் வாழும் போது அவர் தந்த வார்த்தையின்படி வாழ்கிறோம். எப்படி நாங்கள் அவரை உள்ளான மனிதன் எப்படி வல்லமையாய் பலப்படுகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க தியானிக்க அந்த உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இருதயங்களில வாசமா இருக்கவும் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் உண்டு. அந்த அன்பு எவ்வளவு அளவிட முடியாத அந்த அன்புக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். அவர் தந்த வார்த்தை எங்களுக்கு துடியது என்று எடுத்துக்கொள்ளும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் சூழ்நிலைகளை சார்ந்திருக்காமல் விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும் நம் இருதயத்தின் ஒரு விளைபொருளா இருக்கிறது. அந்த விளைஞ்சு கொண்டே இருக்கு. நாங்கள் விதைக்க விதைக்க விதைக்க இருதயத்துக்குள்ள விதைப்பு. அப்ப நாங்கள் அந்த விதையை எடுத்து மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் என்னும் என்னும் வளரக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உணர்வுகளால் அல்ல, விசுவாசத்தினால் நடக்கிறோம். தேவனுடைய வல்லமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது தேவனுடைய எங்களை பூமியில நாங்கள் எப்படி அனுபவிக்க வேணும் என்றதை வார்த்தை கூட. ஏனென்றா நாங்கள் எதிர்மறையான காரியங்களை கணக்க பார்க்கிறோம். ஒரு யூடியூப் கூடாகவோ இன்டர்நெட் கூடாகவோ எந்தெந்த டிபேஸ் எந்தெந்த கூடாகவோ நாங்கள் அதை சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு கன நேரம் அதுகளில் மினக்கட்டால் எங்களோட மனநிலை எப்பொழுதும் அந்த இடத்தான் சாரும். ஆனா தேவனை சார்ந்து இருக்கும் போது இந்த இருதயம் கலங்காமலும் அவர் சொல்ற இருதயம் கலங்காமல் இருக்கும் போது தேவன் பேசுறது எங்களுடைய சத்தம் அப்படியே கேட்கும். வேற விதமா அந்த உலகத்துக்குள்ள பெரிய சத்தங்கள் எல்லாம் இருக்குது, அப்படியான இதுகளை கேட்காதபடிக்கு அவரோடு தரிச்சிருக்கும் போது தேவன் எங்களுக்குள்ளாக பேசுறது அப்படியே விளங்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல இப்பொழுதும் நாங்கள் வேத தியானம் வேதத்திலே ஆண்டு தியானம் பண்ணும்போது அந்த தியானம் எங்களை வழி நடத்தி கொண்டு போறதுக்காக இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே நன்றி, துதிகன மகிமை எல்லாம் செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதி ஆராதனை பாடி உண்மை உயர்த்துவதே என்ற அருமையான பாடலை ஆரம்பத்திலே துவங்கி நன்றாக பாடி தியான பகுதியை நடத்தினீர்கள். அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். 2 கொரிந்தியர் 5:7 தேவனுடைய உறவு, விசுவாசம், வெளிச்சத்தின் பிள்ளைகள், மனதை திடப்படுத்த வேண்டும், அன்பு என்பது தியான பகுதியில தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த சிஸ்டர் கிரேஸ், கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்ய காரியங்களை கிளச்சவை அனைத்தையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
1: ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை ஏறெடுத்து வேத தியான பகுதியிலே 2 கொரிந்தியர் 5:7 என்ற பகுதியை தெளிவாக உலகத்தை கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்ட்டு அறிவோம். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்ல ஃபேஸ்புக்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபிக்கிறது மட்டுமில்ல, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தாங்களும் இதில் வந்து கலந்து கொண்டு இதனுடைய நாமத்தை

0: நேரமா அல்லவா ஆண்டவரே, நான் வார்த்தைகளை விதைக்கிற நேரம் ஐயா, மற்றேரம் துதித்தோம் ஆராதித்தோம் பாடலை பாடுறோம், இப்பொழுது விதைக்கிற நேரம். நாங்கள் வார்த்தையை விதைக்கும் பொழுது சுவாமி, அந்த விதை எங்கே விழுகுது அந்த இடத்துல ஆண்டவரே பெரிதாய் எல்லோரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லு ஐயா. இன்றைய நாளிலே நித்திய விதத்தில் முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார், வார்த்தையை கலக்கும் சுசை ஜஸ்டினா. அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய விளக்கத்தின் சார்பிலும்
1: ஞாயிற்றுக்கிழமை
0: நடக்கிற துதி ஆராதனை அவரை அன்போடு அழைப்போம். வார்த்தையை கலக்குகின்ற சுவிசேஷி ஜஸ்டினா அவர்களே.
2: எல்லாரும் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கத்தர் தாம எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். காரணம் உங்களுடைய செய்தி அநேகர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கலக்கொண்டு கலக்குங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் நடத்துங்களா.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் இன்றைக்கு சொன்னது மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுக்காம அநேக ஜபத்தில் நடத்த போகிறேன். ஆனாலும் வார்த்தையை கொடுத்து விட்டு தான் ஜபத்தில் நடத்த போகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் கிறிஸ்தவ வாழனை கூடாக இணைந்திருக்கிற அத்தனை தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி வார்த்தைகளையும் ஜெபத்துக்களையும் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமமே மகிழ்ந்து உயர்ந்திருப்பதாக. ஆமேன். அவரே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா கீழே செய்யட்டும். விசுவாசத்திலே தட்டி எழுப்புங்க ராஜா. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீங்க மகிமைப்படுகிறாக. நாங்களை தாழ்த்தி உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியும் ஆய் எங்களுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த கொடுத்த நேரங்கள் கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 16:23. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அநேக காரியங்கள் நிமித்தமாய் நாங்கள் கவலைப்படும் போது ஆவியானவர் கவலைப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுவார். என்னோடு இணைந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணுவோமாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர். ஆமேன். ஜெயித்த தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமே. இன்றைய தலைப்பு வந்து நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுதான் தலைப்பு. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அநேக பேர் அநேக காரியங்கள்ல நாங்கள் இன்னும் பழைய சாத்தானாகிய பிசாசின் வார்த்தைகளைத்தான் நாங்கள் வைத்துக்கொண்டு உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆமேன். கிறிஸ்தவ பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். எப்படி பாவம் உலகத்துக்குள்ளே வந்தது என்று நாங்கள் நம்புகிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் போது அநேகர் அதை விசுவாசித்து செயல்படுவதில்லை. அதனால் தான் அநேகத்தை நாங்கள் சுகந்தரிக்க முடியாமல் இருக்கிறது. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் சொன்னார். ஆமேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, தேவன் உலகத்தை ஜெயித்தது உண்மையான எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயத்தை நிச்சயமாய் சுகந்தரிப்போம். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேணும். அவர் சொன்ன விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேணும். சத்துருவானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படும் போது அவர் தாமே இந்த அவர் அந்த 3 முறையும் சோதிக்கப்படும் போது இந்த உலகத்தை காட்டி கர்த்தர் படைத்த உலகத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கே காட்டி அவரை கொண்டு அவருக்கென்றும் படைக்கப்பட்டதை அவருக்கே காண்பித்து அதை தன்னை வணங்கும்படியாய் சொன்ன வசனத்தை தான் நாங்கள் நிறைய நேரங்களில் பிடித்துக் கொள்கிறோம். இது இந்த உலகம் சாத்தானுடைய உண்மை தான். உலகத்திலே சத்ரு இருக்கிறான், உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டு தான் வேதம் சொல்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆமென். அதனால தான் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வட்டி போகிறது, குறைந்து போகிறது. அந்த ஜெயித்தேன் என்ற வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் போது நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காய் அங்கே அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கலங்காதிருங்கள் என்று சொன்னவர் சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தினால் உண்டாயிருக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொன்ன சமாதான கேட்டை பிசாசன் கெடுக்க தணிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தை உண்டா உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமேன். அந்த சமாதான குலைத்தலைத்தான் பிசாசானவன் அநேகர் இடத்துல திருடி போறான். அந்த போராட்டங்களை கொண்டு வந்து அநேக காரியங்களை கொண்டு வந்து தேவன் மேல் இருக்கிற அந்த சமாதானத்தை குறைக்கும்படியாய் பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைய நாளில் அன்பு சகோதர சகோதரி, அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள் என்றார். திடன் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். திடன் எந்த சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவனை பார்க்க வேண்டும். ஆமேன். எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆமேன். அவர் சுமக்க வேண்டிய எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் அற்புதத்தை செய்ய போகிறார் என் அன்பு சகோதர சகோதரி. நிச்சயமாய் அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிட போகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்பட போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அசைவாட எல்லா சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் ஜெயிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமா அங்கு ஒரு அற்புதமும் நடக்கும். அவர் நாமம் மகிமைப்படும். ஆமேன். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த வேளையில் எபேசியர் ஒரு முதலாவது அதிகாரம் 21-22 வசனத்தை பார்ப்போமாக. எபேசியர் முதலாவது அதிகாரம் 21-22. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி. ஆமேன். உன்னதங்களிலே அவருடைய வலது பக்கத்தில் பிதாவிடத்தில் வலது பக்கத்துல வீற்றிருக்கிறார். ஆமேன். அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தியிருக்க எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நாங்கள் பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை அன்பு சகோதரர். அவர் எல்லா போராட்டத்தை எந்த போராட்டத்தை கொண்டு வர மாட்டான்னு சொல்ல முடியாது. கொண்டு வருவான். எங்களை சோதிக்கும்படியா, எங்களை விழுத்தும்படியா, கட்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருப்பார். ஆனாலும் கர்த்தருடைய அவருடைய பாதங்களுக்கு கீழேதான் அங்கே எல்லாம் இருக்கிறது. ஆமேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே சீர்படுத்தின, அவரை கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துதலை பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே அசைவாடுகிறார். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் முதலாம் அதிகாரம் 18 வசனத்திலே அங்கே எவ்வளவு தேவனை வர்ணித்து எல்லாம் தேவன ஜோவானுக்கு அங்கே நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்துதலே எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த முன்பதாக அவருடைய ரூபத்தை அவர் அக்னிமயமான கண்களுடைய இருபுறம் கருக்குள்ள பட்டியமுடைய அவருடைய சத்தம் பெரு இரைச்சல் போல இருக்கிறது, பெரு வெள்ளத்து இறைச்சலை போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆமேன். அவரை பற்றி நாங்கள் பார்க்கும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார். ஆமேன். நான் 18 வசனம், நான் மறித்தேன், ஆனால் காலம் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய துறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள துறவுகோல் உடையவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புத செய்ய போற அன்பு சகோதர சகோதரி, தேவனை விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்குள்ளே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படி. ஆமேன். எப்படி முந்தினவன் ஆதாமுக்கு ஊடாக பாவம் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாருக்கும் ஜீவன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காய் வெளிப்பட்டார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். ஆதாம் பாவம் செய்தான் என்று அதிலேயே நாங்கள் நிற்க கூடாது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும். ஆமேன். அவருக்குள்ளே வர வேண்டும். அவர் செய்த கிரியைகளை பார்க்கணும். அவர் எதற்காக வந்தார், என்னத்துக்காக வந்தார், எங்களை வாழ வைக்கும்படியாய். ஆமேன். ஆவியானவர் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஜோவானிலே சொல்லப்பட்டிருக்க. ஆமேன். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய, ஒருவரையும் கெட்டு போக அழிந்து போக அவர் விடுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். ஜெயித்த தேவன் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு அசைவாடுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய நான் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படி எல்லாவற்றையும் கீழாக்கி பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்து அன்பு சகோதர சகோதரி விசேஷமா நான் இன்றைக்கு ஜெபத்தை தான் நேரெடுக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு விசுவாசத்துக்காண்டி சில வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. ஆமேன். விசேஷமா இந்த நாட்களில் நாங்கள் குடும்பங்களுக்காய் ஜபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காய் ஜபிக்க வேண்டும், வாழ்க்கையிலே வேலைகளுக்காய் ஜபிக்க வேண்டும். எல்லாவற்றிலே சோர்ந்து போயிருக்கிற உங்களை இன்றைக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட போறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றவே இந்த வேளையில் நான் ஒரு பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போற. ஆமேன். இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு. நான் வர்ற நாட்கள் வர்ற கிழமை நான் வேதத்தை மெசேஜ் தான் கொடுப்பேன். இன்றைக்கு பெசல ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டபடியா நான் அந்த ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். அநேகர தேவன் விடுதலை ஆக்க போகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேலை பயப்படாதே என்ற வேக்மனுடைய பாதர் பாட்டு அருமையான பாட்டு, அதை என்னோடு இணைந்து நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதற்கு பின்பதாக நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமேன். இது எல்லாவற்றையும் செய்கிறது உங்கள் விசுவாசத்தை உந்திக்க பண்ணுகிற, உங்கள் விசுவாசம் கட்டப்பட. யாராவது விசுவாசம் இல்லாம இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்திருந்தா அவருடைய விசுவாசங்கள் பலப்படுத்த அதற்கு பின்பதாகத்தான் தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமேன். அவர் பக்கமாய் முழுவதுமாய் சாரும் போது அவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய பாதங்களுக்கு கீழா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாட போற. ஆமேன். நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி. இஸ்ரவேலே பயப்ப

0: ஆமே நன்றி தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. இந்த வேளையில நான் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போறேன் கர்த்தர். தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறேன். எந்தெந்த தேவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் இப்பொழுது சந்திக்க போற. குடும்பங்களுக்காய், விசேஷமாய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமேன். ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிற. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி, இயேசுவே நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க எடுத்து கட்டி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களாய் ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய மகிமை கண்டெடுத்து பயன்படுத்துங்க ராஜா. குடும்பத்தில இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களும் ஆவியானவர் தாமே உடைத்தெறிவீராக. ஜெயம் கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவன் மனைவியாய், பிள்ளைகளாய் ஆண்டவரே, குடும்பமாய் அப்பா நீங்க நினைத்த உம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிற தகப்பனே. எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக உம்முடைய வல்லமை ஆண்டவரே, ஆவியானவர் எல்லா வல்லமைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் ராஜா. ஆவியானவர் எல்லாவற்றையும் சகல பிசாசின் போராட்டங்களையும் நீங்க உம்முடைய பாதத்தின் கீழே சீர்படுத்துங்க. என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கட்டி ஆண்டவரே தூக்கி நிறுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் நடத்த போறதற்காய் நன்றி. விசேஷித்த சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ராஜா, உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவரே அப்பா நீங்க ஆண்டவரே கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே நோய்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை நாள் ஆண்டவரே, உம்முடைய கரம் தொட போறதுக்காய் நன்றி. என்னோடு இணைந்து செவிங்க அன்பு சகோதர சகோதரி, வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தாமே நடத்த போகிறது. ஆமேன். ஆவியானவரான சுகத்தை கொடுக்கிற தேவன், ஆவியானவர் தாமே பலத்தை கொடுக்கிற தேவன். உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்ட பிசாசின் கட்டுக்களை அறுக்கத்தக்கதாய் தேவ ஆவியான கரம் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறது. வியாதியிலே இருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமடைவீர்களே. ஒவ்வொருவரையும் சுகத்தை பேசுகிற தகப்பனே, பிதாவே உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே உம்முடைய கரத்தை நீட்டுவதற்காய் நன்றி சொல்கிற ஆண்டவரே. மரண படுக்கைகள் மாறுவதாக, வியாதியின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்தேட்டி அப்புறப்படுத்துகிற உச்சந்தலை இந்த உள்ளம் கால்வரைக்கு உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக, ஆணி பாய்ந்த கரம் பாய்வதாக ஆவியானவரே நீங்க தொடர்வதற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே தொடர்வதற்காய் நன்றி அப்பா. முடியாத என்ற இடத்துல முடிய பண்ணுகிற தேவன் நீங்க தகப்பனே. ஆவியானவரே சுகத்தை விரும்புகிற தேவன், சுகத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. வல்லமையாய் இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, மாந்திரிக கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைக்கப்படுவதாக ரப சந்தனமா நன்றி ஆண்டவரே. கையை எடுக்கும்படியாய் ஆவியானவரை நீங்க கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லுவோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை மகிமை பெறுவதற்காய் நன்றி. அநேக குடும்பங்களுக்கு விரோதமா ஏகப்படுற பில்லி சூனிய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பா நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களையும் காக்கிறதுக்காய் நன்றி. பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய கரம் அசைவாடுறதுக்காய் நன்றி. ஆணி பாய்ந்த கரம் தகப்பனே, ஆணி பாய்ந்த கரம் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவருடைய ரத்தம் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய காயம் உள்ள தழும்புகளால் சுகமானோம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள், சுகமடைகிறீர்கள். அன்பு சகோதரனே இப்பொழுதே உங்களுக்குள்ளே சுகத்தை தேவ ஆவியானவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமே. நன்றி தகப்பனே. எல்லா மரண படுக்கைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா வியாதி கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, சுகத்தை கொடுக்கிற சகோதரியே தேவனுடைய கரம் தொடுகிறது, தேவனுடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது, உங்களை சுகப்படுத்தும்படியா எல்லாம் மறைந்து போகிறது, இருளின் வல்லமைகள் அழிந்து போகிறது, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி அப்பா, உம்முடைய வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி, உம்முடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை விசுவாசி எங்கெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ அந்தந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டு விக்கிறோம் ராஜா. இந்த ஜெபிக்கிற வேளையிலும் அன்பு சகோதரியே, உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை தேவ ஆவியானவர் இப்பொழுது கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியா, அவருடைய எதிர்காலங்களை தேவ ஆவியை எடுத்து நடத்தும்படியாய் இப்பொழுது அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறார். அற்புத சுகத்தையும் அற்புத வல்லமையும் காணும்படியாய் ஆவியானவர் தாமே உச்ச தலையில இறங்கி உங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே நன்றி சகப்பனே அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தேன் என்ற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவருடைய உம்முடைய வல்லமை தகப்பனே அப்பா, நீங்க ஆண்டவரே இருக்கிறவராய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. பிள்ளையுடைய எதிர்காலங்கள் திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்குள்ளே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரெல்லாம் இதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷித்த கிருபை நாள் அப்பா நீங்க கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எல்லா எதிர்காலங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீராச்சா. அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே திருமண காரியங்கள் வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரத்திலே இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. பூமியிலே ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காய் சுத்தம் பண்ணுகிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்க அசைவாடுறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை கட்டளையிட்டதற்காய் நன்றி, சிறையிருப்பை மாற்றுவதற்காய் நன்றி, இருளின் வல்லமை அழித்ததற்காய் நன்றி, குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. பயப்படாதே மகளே, பயப்படாதே, சத்துரு உன்னை தொடுவதில்லை. ஆவியானவர் தாமே வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார், சத்துரு உன்னை தொடுவதில்லை, உன்னை மேற்கொள்ள நான் விடுவதில்லை, ஒருபோதும் விடுவதில்லை என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறான் சகோதரியே. தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தாமே இன்றைய நாளிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அற்புதத்தை அதிசயத்தை காணும் உங்கள் வாழ்க்கையில இருந்த தடைகளை உடைக்கிறார், வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன். ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார், கோணலானவை செம்மைப்படுத்துகிற தேவன். ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார், வழிகளை திறக்கிற தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து அநேகர் ஏளனமாய் செய்த போதும் தேவ ஆவியானவர் உன்னை கைவிட்டதில்லை மகளே. ரபசக்தனம நன்றி ஆண்டவரே. நீ வாழ்க்கைப்பட்டு கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்பாய், உன்னுடைய குடும்பம் தலைத்து நீ கர்த்தருக்காய் மகிமைப்படுவாய். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே நீங்க தூக்கி நிறுத்தினதற்காய் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே நீங்க செய்த அற்புதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. ஆவியானவரே கட்டிகள் கரைந்து போனதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் பாடுகளோடு இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்தார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுகத்தை நீங்கள் ஆண்டவரே கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லாரே ஆண்டவரே மன மகிழ்ச்சி ஆக்குறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க செய்த நன்மைகள் காரியங்களுக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரை அசைவாடினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே சங்கம் ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே. ஆவியானவரே சிலி பிரதர் அவர் குடும்பத்தை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம் தகப்பனே. வெளியேற பெற்ற இந்த ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறதற்காய் நன்றி. அவர்கள் தேவைகள் பெருகட்டும் ராஜா, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. அதற்கான ஆண்டவரே கைகளும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஒன்றுக்கும் குறைப்படாம ராஜா நீங்க வழி நடத்துறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே மகேந்திரன் ஐயா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்து உமக்காய் ஆண்டவரை ஓடுகிற ஆண்டவரே சகோதரன் நீங்க வழி நடத்துறதுக்காய் இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஊழியங்களை எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற பலத்தை கொடுத்து ஆண்டவரே ஆவியானவர் உமக்குள்ளே என்னும் அனல் கொண்டு எழும்பி ராஜா அப்பா உமக்காய் ஆண்டவரே என்னும் ஆண்டவரே பலமடங்கு இப்ப இருக்கிறது அல்ல ராஜா, பலமடங்கு தகப்பனே. ஆவியிலே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதை உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை அனுப்புகிறேன் தகப்பனே. அப்பா இதோட என்னோடு இணைந்து ஆண்டவரே குழுவாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே ரேடியோ கூடாக செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களில் தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆவியானவரே உம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. அவர்களை ஒன்றுக்கும் குறைவில்லாமல் படாமல் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் கடந்து வந்ததற்காய் நன்றி. கண்ணீரை துடைக்கிறதற்காய் நன்றி. வேதனைகள் துடைக்கிறதற்காய் நன்றி. அப்பா உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் அவருடைய வாழ்க்கையிலே செயற்படுறதற்காய் நன்றி சொல் ரபசத்தன நன்றி அப்பா. ஒவ்வொரு குழுவினர்களையும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேய்க்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை பாய்ந்ததற்காய் நன்றி அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரரை கொடுத்து அநேக ஆண்டவரே இந்த ரேடியோவில் ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. அநேக இளைய தடங்களிலே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அக்கினி பாய்ந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கினி சுவாலையுடைய கண்கள் உடையவரே உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே பிரகாசிக்கிற ஆண்டவரே சூரியனை பார்க்கலும் முகம் பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறதே தகப்பனே. அந்த பிரகாசம் ஆண்டவரே ஒவ்வொரு முகத்திலும் பிரகாசம் அடையத்தக்கதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் ஆண்டவரே இறங்கினதற்காய் நன்றி சொல்லுகிற தகப்பனே. சிலுவை நன்று ருசி பார்த்து உமக்காய் வராக்கியமாயோட நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: இந்த சூழ்நிலை ஒரு பிரச்சனை கட்சி அந்த ஷட் டவுன் பண்ணா மீண்டும் திருப்பி வாருங்க. நன்றி. இன்றைய நாளிலே சுவிசேஷ ஜஸ்டினா யோவான் 16:23 உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை கொடுத்து விட்டு திடீரென குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தோன்றின காரணம் ஆவியானவர் ஏதோ ஒன்றிலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். சில சமயங்களிலே சில குடும்பங்கள் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, வியாதியோடு இருக்க எனக்கு ஜெபிக்க மாட்டார்கள் என்று யாரோ குடும்பங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த குடும்பங்களுக்காக ஆவியானவர் சகோதரனை வெளிப்படுத்தி இந்த குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்து வியாதிகளுக்காக ஜெபித்திருக்கார். இதிலே ஆவியானவர் தான் வழிநடத்தி கொண்டு வருகிறார். காரணம் சகோதரருக்கு இப்படி ஒரு ஆவியானவர் தோன்றினதே காரணம் ஏதோ ஒரு குடும்பம் இந்த சங்கம வானொலியிலே 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது ஒரு குடும்பம் இந்த ஜெபத்துக்கான எதிர்பார்த்து இருக்கலாம். ஆவியானவர் வழிநடத்திருக்கிற மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. காரணம் இந்த சகோதரி ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கத்தர் விடுதலை கட்டளை கொடுக்கிறார், அந்த குடும்பத்துக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு வியாதி இருந்த வியாதியை வெளியேற்றுகிறார். அப்படியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சாட்சியில் சொல்லுவார்கள் விசுவாசிக்கிறேன். சாட்சியில் வந்தால் நாங்கள் சொல்லுவோம் கர்த்தர் உங்களையும் ஊழியங்கள் கைதையும் சகல காரியங்களையும் தேவன் அப்படி விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த சுவிசேஷி ஜஸ்டினா அவர் யோவான் 16:23 எடுத்துரைத்து குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சோர்ந்து போற பிள்ளைகளுக்காக, வியாதிக்காக பாடுபட்டு ஜபித்தான். இந்த ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் குடும்பம் சாட்சி சொல்ல வருவார்கள் விசுவாசிக்கிறேன். கத்தர் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு விஷயம் நின்று கொள்ளுங்கள். இந்த சூமில ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. சில சமயங்களை ஷட் டவுன் பண்ணா மீண்டும் வாருங்கள். ஓகே, சரி. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்க போறோம். மிகவும் ஆசீர்வாதம் செய்து கத்தர் உங்களே ஊழியங்களையும் ஆசிரியப்பாரு. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, அடுத்த நாங்கள் இந்த சிஸ்டர் அழைக்க போறோம். தடங்கள் வந்தால், அதாவது இந்த சூமுட ஒரு

பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சங்கமம் வானொலி ஊழியர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் திறந்தருளும்படியாகவும் என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே, என்னை சிலுவையின் பின்னாக மறைத்துக் கொள்ளும்படி பரிசுத்தாவியானவரே நீங்க பேசும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதி கனம் மகிமையாவும் மக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில். ஆமேன், ஆமேன். இன்று நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனென்றால் மனிதராகி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வந்தவர்களும் சரிதான், வராத அறியாத புறஜாதிகளும் சரிதான், பழைய காரியங்களே நாங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தையிலே அவர் கூறுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் இயற்கையாக நாங்கள் பார்க்கும் போது அதிகமாக முந்திய காரியங்களை நினைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தடையாக காணப்படுகிறது. பழைய துன்பமான சூழ்நிலைகளை நாங்கள் மறக்க முயற்சித்தாலும் நினைத்து கொண்டே இருப்போம். சில வாலிபரிடம் கேட்டால் பழைய காரியங்களே சொல்வார்கள், நான் அந்த இன்டர்வியூக்கு போனேன் அதுல தோல்வி, இங்க போனேன் அதுல தோல்வி, இதுல பார்த்தேன் அதுல வெற்றி இல்லை, இங்கே போனால் அங்கே பஸ் பிந்திட்டு போறதுக்கு டைம் இல்லை, அப்படி இப்படி என்று ஒரே தோல்விகளையே பழைய காரியங்களே பேசுவதையும் நாங்கள் கேட்கிறோம். இயலாமல் போன நேரங்கள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், பழைய வாழ்க்கையிலே நடந்த வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகளை நாங்கள் நினைத்து நினைத்து அங்கே எங்களை நாங்களே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிசாசின் தந்திரம். ஏனென்றால் பழையவற்றை நாம சிந்தித்துக் கொண்டிருந்தால் புதிய ஆசீர்வாதங்களை நினைக்க முடியாதபடி, அதை குறித்து செயல்பட முடியாதபடி, அதற்காக நாங்கள் பிரயாயம் பண்ணாதபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதுதான் அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார் 19 வசனத்தில், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் அவர் செய்ய விரும்புகிற? நாங்கள் அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்தோம் அண்டா, எல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. பார்க்கிறோம் அங்கே பல பல வர்ண நிறங்கள்ல பூக்கள், அழகிய காட்சிகள், வண்ணாத்தி பூச்சிகள், பறவைகள், விதம் விதமா எல்லாம் புதுப்பிதுப்புதான் ஆண்டவர் படைச்சார். கடைசியாக மனுஷனாகி எங்களை அவர் புது சிருஷ்டியாக புதுவிதமாக அதை செய்ததை பார்க்கிறோம். வார்த்தையினால் நட்சத்திரங்கள், வெளிச்சங்கள், சந்திரங்கள், சூரியன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை உருவாக்கும் போது அவர் மண்ணிலே இருந்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி, அதாவது அந்த மண் வந்து ஒரு மகிமையுள்ள மண்ணாத்தான் இருந்தது, அந்த மண்ணிலே எடுத்து அவர் தன் சாயல் அகண்டா, அது மகிமையுள்ள சாயல். ஆகவே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். உயிர், இந்த உயிர் ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்று சொல்வார்கள். அவருடைய ரத்தத்தை அவர் எங்களுக்கு ஊதி எங்களை ஜீவ ஆத்மாவாக்கினார். இது ஒரு புதிய படைப்பு, புதிய காரியம். அதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தேவன் இவ்விதமாய் படைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையும் வாஞ்சையும் ஒரு தாகம் உடையவராயிருக்கிறார். அவர் அங்கே சொல்லுகிறார், இசைக்கியேல், அந்த புதிய காரியத்திற்கு செய்வதற்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும். 36-26 வசனத்தை பார்ப்போமானால், இசைக்கியேலில், உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்.
பாருங்கள், அங்கே அவர் சொல்லுகிறார், புதிய காரியம் செய்வதற்கு எங்களுடைய இருதயமானது என்னவாம் சதையாக மாற வேண்டும். ஏன் அந்த இருதயம் கல்லா இருக்கிறது? நாங்கள் பார்க்கிறோம், சவுலை ராஜாவாக்கும் போது, சாமுவேலை சந்தித்த போது அவருடைய இருதயம் அங்கே மாற்றப்படுகிறது. சவுல் அங்கே புதிய மனுஷன் ஆகுறான். அநேக காரியங்களை நாங்கள் உதாரணமாய் சொல்ல முடியும். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் யாராம்? உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் தேவன். அங்கே எரேமியாவிலே சொல்லுகிறார், ஏனெனில் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறேன். ஏனாம் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயம் திருக்குள்ளது. அடுத்தது மட்டுமல்ல, மகா கேடுள்ளதாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று தேவன் கூறுகிறார். ஆகவேதான் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு மட்டும்தான் எங்களுடைய இருதயம் தெரியும், இருதயத்தின் எண்ணங்கள் தெரியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த மனிதன் திருக்குள்ள மகா கேடுள்ளமான இவன்ற இருதயத்தை நான் சதியாக்க விரும்புகிறேன், புதிதாக்க விரும்புகிறேன், மறுரூபப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே புதிய காரியங்களை வைக்கும்படி விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 15:19 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஏனெனில் இருதயத்துக்குள் இருந்து, மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்ச்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வருமாம். இவைகள் என்னவாம்? மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆகவேதான் அவர் நமக்கு இந்த கல்லான இருதயத்தை, இந்த தீய காரியங்கள் தீட்டுப்படுத்தும் இந்த காரியங்கள் உள்ள நம்முடைய இருதயத்தை நம்மில் இருந்து எடுத்து போட்டு அவர் சதியான இருதயமாக மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பான பிள்ளைகளே, தேவ சனங்களே, எங்களுடைய இருதயம் மாற்றப்படும் போதுதான் தேவன் நமக்கு செய்கிற புதிய காரியங்களை நாங்கள் உணர முடியும். இன்றைக்கு நீங்கள் அநேகரோடு பேசி பார்த்தால் அவர்கள் புதிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஆண்டவர் இதை எனக்கு செய்யவில்லை, அதை எனக்கு செய்யவில்லை என்று குறைகளை தான் கூறுவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார், அவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? நான் புதிய காரியத்தை செய்வேன், பழையதெல்லாம் முடிந்து போயிட்டு அதை நீ நினைச்சு கொண்டிருக்காத, நான் உனக்கு புதுசை செய்ய போறேன், புதிய இருதயத்தை தரப்போறேன். பாருங்க, உங்களுடைய இருதயத்தை அவர் சதியாக மாற்ற விரும்புகிறார். இப்ப நம்மை மறுரூபப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். எசேக்கியேல் 36:27 நீங்கள் பார்த்தீர்களானால், எப்படி அந்த இதயம் சதையாக மாற முடியும்? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை பெற்று உங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். எசேக்கியேல் 36:27 வடிவாக அங்கே சொல்லப்படுது, உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவீர். நடக்க மட்டுமல்ல, நாங்கள் நியாயங்கள்படி செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம், அவைகளை கை கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்பொழுதுதான் எங்களுடைய இருதயம் ஆவிலே ஒரு மறுரூபம் உண்டாகும். அப்பொழுதுதான் தேவன் எங்களுடைய இருதயத்திலுக்கு புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியதாயிருக்கும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? புதிய காரியம் நடக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சதையாக மறுரூபமாகப்பட வேண்டும். அவருடைய ஆவியினாலே இது எப்படி நடக்குமா? அவருடைய ஆவியினாலும் நாங்கள் அவருடைய கட்டளைகளில் நடக்கவும் அந்த நியமங்களை கை கொள்ளும்படி போதுதான் அவர் அவற்றை செய்யக்கூடியதாக அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் சிந்திக்க முடியும். கொடுக்கப்பட்ட நேரத்திலே ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். புதிய காரியங்களை அவர் இலகுவாக செய்ய அங்கே பார்க்கிறோம். ராஜாக்களுடைய காரியங்களிலே நாங்கள் பார்ப்போம், வாசித்து பார்ப்போமானால் சங்கீதத்திலே அங்கே தாவீது ராஜா கூறுகிறார், பாவம் செய்த போது அவர் அங்கே உணர்ந்து மனம் திரும்பி உடனே பிள்ளையை செய்த போது அவர் உணர்த்தப்பட்ட உடனே மனம் திரும்பி, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அங்கே அவர் வேண்டிக் கொள்கிறதை பாருங்கள்.
தாவீது தாவீதுக்கு தெரியும். தாவீது பாவம் செய்த போது தேவன் அதை உணர்த்திய போது அவர் அங்கே அதை உணர்ந்து மனம் திரும்புகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அங்கே அவருக்கு தெரியும், தேவன் தன்னை விட்டு போனால் இனி தனக்கு ஒரு உதவியும் இல்லை, தேவன் தன்னை விட்டு போனால் இனி தன்னுடைய காரியங்கள் வெற்றியாகாது. ஆகவே தேவனுடைய கிருபைக்காய் அவர் கெஞ்சுகிறார். சுத்த இருதயம், அதாவது என்னுடைய இருதயத்துல சுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, என்னில் அந்த நிலைவரமான ஆவி ஆண்டவரே நான் அங்கும் இங்கும் குந்தி குந்தி எழும்பாதபடி உடறி உடறி விழாதபடி எனக்கு நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே தாங்க, என்ற ஆவியை புதுப்பீங்க என்று அங்கே அவர் அனுபவித்து கூறுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன? இறுதியாக தேவன் அவரை ஒரு ராஜாவாய் ஆக்கி அவர் உயர்த்தி 40 வருஷம் அவர் யுத்தம் இல்லாமல் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். புதிய புதிய காரியங்களுக்குள்ளாக தேவன் அங்கே வழி நடத்தினார். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுலும் ரோம சபையை பார்த்து விதமாய் கூறுகிறார், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரோமர் 12:2 சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இந்த மனம் தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியங்களை செய்யவில்லையா? தடைப்பட்டிருக்கிறதா? வழி திறக்கவில்லையா? பிசினஸ்ல டவுனா? வியாதி மிகவும் மோசமா போகிறதா? என்ன காரியம் எங்களுக்கு நடக்கிறது? நாங்கள் எங்களை ஆராய்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை எது, அவருடைய பிரியம் எது, அவருடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நாங்கள் மறுரூபப்படுவோம். அந்த வேளையிலே தேவன் புதிய காரியங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 5:17 கூறுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து

வந்துட்டான். இப்போ அவன் முந்திய போல இல்ல என்று சாட்சி கொள்ளும்படி மக்கள் அவன் புதல் சிருஷ்டியாய் மாறுவான். புதல் என்றால் வாயை திறந்தா பொய்தான் பேசுவான். இப்ப என்றா அவன் எவ்வளவு உண்மையும் எவ்வளவு தாழ்மையும் பெருமையெல்லாம் போய் இப்பொழுது அவன் மாறி இருக்கிறான் என்று சாட்சி கூறத்தக்கதாக இங்க என்ன நடக்கிறதாம் அவனுக்கு சொல்லப்படுகிறது. அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழைய காரியங்கள் ஒளிந்து போயின. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் முதல் தடவையாய் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீர்களானால் நேர்களே, புது சிருஷ்டியாய் மாற வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தடைப்பட்ட காரியங்களிலே புதிதாய் வழியை திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். வாசல்கள் அங்கே வெங்கல கதவுகள் திறக்கப்படும். இவ்விதமாய் தேவன் புதிய புதிய வழியை உண்டு பண்ண முடியும். எபேசியர் 4:23 கூறுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னவா, எங்களுடைய உள்ளத்திலே அவருடைய பரிசுத்த ஆவி, புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய நீதியிலும் தேவன் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அந்த பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று அன்று எபேசியருக்கு அங்கே எபேசு சபையை பார்த்து விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு கூறுகிறார். பூரண அறிவை அடையும்படி நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவு வேண்டுமானால், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் என்னவாம், அவருடைய நியமங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த அவரை பற்றிய அறிவு எங்களுக்கு கிடைப்பதனாலே நாங்கள் புதியதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்தை பெற தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். பரிசுத்தாவினுடைய புதிதாக்கலினாலும் புது சிருஷ்டியாக மாறுவோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய பழைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் கூறுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இந்த பழைய காரியங்களை சிந்தித்து சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கும் தாயே தகப்பனே, இவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்வேன், சகலத்தையும் புதிதாக்குவேன், அவனுடைய இருதயத்தை புதிதாக்குவேன், சதியான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை என்னுடைய அன்பினாலே நான் கரைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான தாயே, கலக்கத்தோடு இருக்கிறாயா? அன்பான தகப்பனே, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கலங்குகிறீரா? அவர் சொல்லுகிறார், என் கரத்தினாலே அன்பின் ஜனங்களே ஒப்பு கொடுங்கள். அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் இதோ புதிதாக்குகிறேன் என்று அங்கே வெளிப்படுத்தலே அங்கே யோவானுக்கு சொன்ன தேவன் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அவருடைய அறிவிலே நாங்கள் பெருக வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்யும்படியாக, புதிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படியாக, புதிய வேலை திட்டங்களை உருவாக்கும்படியாக, வியாதியிலிருந்து அவர் புதிதாக எல்லாவற்றையும் உருவாக்குவார். என்னென்ன அங்கங்கள், கிட்னி பழுதாகி இருந்தால் கிட்னியை புதிதாக்க முடியும். அன்பானவர்களே, உங்களுடைய சுவாச பையிலே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து அதை புதிதாக்க முடியும். அன்பானவர்களே, அதே போல் இருதயத்திலே உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தின் பகுதியை அவர் புதிதாக்க முடியும். அவ்விதமாய் புதுப்பிக்கிற தேவன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். உடைய பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், மகனே மகளே, உனக்கு நான் புதிய வழிகளை உண்டு பண்ணுவேன். நான் அவாந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்குகிற தேவன், வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், மனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குகிற அன்பின் தகப்பன். நீங்க இஸ்ரவேல் சந்ததியுடைய சரித்திரத்தை பார்ப்பீர்களானால் அந்த வனாந்திரத்திலே தேவன் அவர்களை அற்புதமாய் வழி நடத்தி புதிய புதிய வழிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அவ்விதமான தேவத்தை தான் நாங்கள் தெய்வமாய் கொண்டு
கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று புதிதாக கேட்கும் தாயே தகப்பனே, உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்புக்கொடு.

0: இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குறார். பழைய பழைய காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருப்பேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், அன்பின் பிள்ளைகளே, நான் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை தோன்ற செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளாய் காண்பிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களை உங்களுடைய இரு கண்கள் காணவும் இல்லை, நாங்கள் காதுகளினால் கேட்டதும் இல்லை, உங்கள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அமிதமான அற்புத காரியங்களை செய்கிறதான் தேவன். அவர் அற்புதரும் அதிசயருமாயிருக்கிறார். அவர் புதிதாக சதியான இருதயத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த இருதயத்திலே தம்முடைய ஆவியை வைத்து அங்கே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே நான் உங்களை மறுரூபமாக்குவேன், மறுரூபப்படுத்துவேன். இந்த என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கை கொள்ளுவர்களாக நாங்கள் மாறும் பொழுது தேவனங்களுடைய ஜீவியத்தை ஆசீர்வதித்து புதிய காரியத்தை செய்வார். அவாந்தர வழியிலே ஆறுகளையும், வனாந்தரத்திலே அவர் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் ஆண்டவர் உருவாக்குவார். வனாந்தரத்தில் அவர் வழியை உருவாக்குவார். நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மின்றோடு ஆண்டவரை நீ தீர்த்து புதிதான காரியத்தை உருவாக்கும். உன்னுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், புதிய இருதயத்தை தாரும், பழைய எண்ணங்கள் என்னை விட்டு அகற்றி போடும், பழைய கசப்புகள், பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தாவே, அவிதமான காரியங்கள் எங்கள் இருதயத்திலே மறைந்திருந்தால் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பினாலே கழுவி சுத்தி அடித்து உம்முடைய ஆவியினாலே என்னை அபிஷேகித்து புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை புதிதாக்கும் போது நான் உம்முடைய புதிய காரியங்களை அனுபவிக்க எனக்கு கிருப செய்யும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வனாந்தரமாயிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வழிகளை உண்டு பண்ணும்படி, உங்களுடைய வனாந்தரமாயிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நீரூற்றுக்களை உருவாக்கும்படி இன்று என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கர்த்தாவே, இந்த வேளையில ஆண்டவரே உம்மோடு எம்மை நோக்கி எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன தேவனாகிய நீர் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய வேலை ஸ்தலங்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். புதிய சூழ்நிலையை உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்த்து ஜபிக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, ஒரு அதிசயமான காரியம், மனாந்தரத்தில வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உருவாக்கிற தெய்வமாகிய நீர் அவர்கள் மத்தியிலே கடந்து சென்று அப்பா உம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் ஆகும்படி செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவனே, ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த சங்கம மூலியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கொண்டு துதிக்கிறோம். இந்த சத்தம் எல்லாம் போகும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு கூடாக நீ திறந்த இந்த வாசலுக்காய் துதிக்கிறேன் சுவாமி. இந்த குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நீர் வனாந்தரத்திலே வழியை உருவாக்குற தெய்வமாகிய நீர், ஆந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்கிய தெய்வமாகிய நீர் அவர்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தங்கும்படியால் ஜெபிக்கிறேன். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அந்த சந்ததிகளும் உமக்கென்றெழுந்து பிரகாசிக்க இன்னும் அதிகம் அதிகமாக உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே குடும்பங்களாக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சகல துதி, கனம், மகிமை யாவையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஆண்டவரே நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் இருந்ததை. இன்றைய நாளிலே எசாயா 43 அதிகாரம் 18-19, மத்தேயு 15-19, ரோமர் 12-2, 2 கொரிந்தியர் 5:17 போன்ற வசனங்கள் கூட நான் புதிய காரியத்தை, பழையவற்றை சிந்திக்க கூடாது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த கல்லான இடத்தை சரியாக மாற்ற தேவன், அதாவது மத்தேயு 15:19 நான் திருட்டுப்படுத்தும் வசனங்கள். இந்த தாவீது பாவம் செய்த பொழுதுதான் அந்த 51 சங்கீத தெரியுதான் எழுதி மனம் திரும்பிதான். 12:2 மனம் புதிதான மனம் திரும்புங்கிற 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் வந்தால் எல்லாம் புது சிருஷ்டி. அருமையான உற்சாகமான செய்தியா இருந்தது. வார்த்தையின் அடிப்படையில் செய்தி கொடுத்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.
0: Thank you, brother. Thank you. God bless you. God bless you.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் அருந்ததி, உஷாவா ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பாஸ்டர் ஞான பிரகாசத்தை அழைக்கப் போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் மைண்டர் நைட்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: பிரைஸ் தி இப்போ கூட
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
2: Thank you. Thank you. இங்கே ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி இந்த நாளிலும் கூட தினிக்க விழிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்து கொடுத்ததற்காக கொடான கோடி தோச நமஸ்கார பள்ளி உமது பாதத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. முதிர்ந்த வைத்தியங்களிலிருந்து புஷ்டிம்ப சிவமா இருப்பார்கள் என்று சொன்ன காத்தை வார்த்தை மகேந்திரன் ஐயாவுக்கு அளிக்கட்டும். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஜெபத்தின் ஊடாக, பாடத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வழியில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. சொல்லிய பெயர்கள் சொல்லாத பெயர்களை எல்லாவற்றும் ஆண்டவரே உமக்கு தெரியும். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்து சுவாமி இன்றைய நாளிலும் அடியனோடு இடைப்பட்ட வார்த்தை நாங்கள் சந்தோஷமாக விரைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்கின்ற தலைப்பில் என்னுடைய செய்தியை நான் தொகுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஒன்று இருப்பாராக. விரைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவர்களை நான் உங்களுக்கு கொண்டுகின்றேன் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15:11 வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 15:11 நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும், நம்முடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாற வேண்டும். அதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று அன்போடு சொல்கின்றார். இந்த உலகத்தில் 3 வகையான சந்தோஷங்கள் இருக்கின்றன. 1 இயற்கையான சந்தோஷம். ஆண் குழந்தை ஒன்று பிறந்து விட்டால் உடனே பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். பிள்ளைகள் நிறைவாக மார்க் எடுத்து விட்டால் போதும், ஒரே சந்தோஷம். வேலையிலே உயர்வு கிடைத்தது என்றால் பிரமோஷன், ஒரே சந்தோஷம். இவைகளெல்லாம் பொதுவான ஒரு சந்தோஷம், இயற்கையான சந்தோஷம் என்று சொல்லலாம். இன்னொரு வகையான சந்தோஷம் சாத்தான் கொண்டு வருகின்ற சந்தோஷம், பாவ சந்தோஷம். இதை குறித்து எபிரேயர் 11:25 சொல்லுகிறது. எபிரேயர் 11:25 சொல்லுகிறது, மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்த்திலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. கவனியுங்கள். முதலாவதாக சந்தோஷம் கர்த்தரால் வருகின்ற சந்தோஷம். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஆத்மீக சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம், பாவங்கள் மன்னிக்கப்படும் போது வெற்றிமன் சந்தோஷம் வருகின்றது. கர்த்தரை துணித்து ஆராதிக்கும் பொழுது பரலோக சந்தோஷம் நமக்குள் வருகின்றது. ஏதன் தோட்டத்தில கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தந்தார். தேவ சாயலை பெற்று தேவனோடு உறவாடி அவரோடு சந்தோஷமாக ஐக்கியம் கொண்டு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு சகல விருட்சங்களையும் பழங்களையும் பூக்களையும் எண்ணற்ற பறவைகளையும் அவர்களுக்காக சிருஷ்டித்தார். ஆனால் ஏவாள் தேவனை விளக்கின கனியை பார்த்து பார்வைக்கு இன்பமாக அவள் கண்டாள். தங்களின் இச்சை வந்தது, அதை சாப்பிட்டு விட்டால் தேவனை போல மாறிவிடலாம் என்று எண்ணினால் ஜீவனத்தின் பெருமை வந்தது. அந்த பழத்தின் புதிப்பாகிய அந்த சந்தோஷம் வெறும் அனித்தியமான ஒரு பாவ சந்தோஷமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. 1 John 2:16 கர்த்தருடைய கட்டளையை மீறுவதுதான் பாவம். மனமும் மாமிசமும் விரும்புகின்ற அல்லது ஒப்பு கொடுக்கின்றது ஒரு பாவம். மனசாட்சியை மீறுவது பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அக்கிரமக்காரனுக்கும் மனதார தீமை செய்கிறவர்களுக்கு மன நிம்மதி கிடையவே கிடையாது. தாவீதை கர்த்தர் எவ்வளவோ உயர்த்தினார். ஆனால் அவர் பாவம் செய்த பொழுது முதலாவதாக அவர் இழந்தது என்ன? வெற்றிப்பின் சந்தோஷத்தை தான், அன்பான் அவர்களே. ஆகவே கர்த்தருடைய கண்ணீர் ஓடும் மனம் விரும்பி ஆண்டவரே உம்மது ரட்சணையின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக செய்யும் என்று கதறி அழுதார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 51:12. இன்று கர்த்தர் நம்மை அன்போடு நோக்கி பார்த்து என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைத்திருக்கும்படியாக உங்கள் சந்தோஷம் நிறைவாகியிருக்கும்படி என்னை வாருங்கள், கம் நியர் என்று அன்போடு அழைக்கிறார் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15:11 வாசிக்கின்றோம். John 15:11 இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:3 வாசிக்கின்றோம். ஜனங்களின் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் மற்றும் மரணங்கள் அவருடைய நீதியிலே உருகப்பணித்து என்றும் ஆனாலும் இயேசுவானவர் பிதாவின் சமூகத்திற்கு வந்த பொழுது ஆவியிலே கை கூர்ந்தார் என்று லூகா எழுதிய சுவிசேஷம் 10:20-21 காண்கின்றோம். Luke 10:20-21 பரிசேயர் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும் வண்ணமாக பகை தேடினார்கள். அவர்கள் ஜனங்களை பிசாசின் குடியிலே இருந்து விடுதலை செய்வதை பார்த்து அற்புதத்தை இவன் செய்கின்றான் என்று பரிகாசம் பண்ணின வார்த்தைகளாலே பேசினார்கள். அவர் அதை பொருட்படுத்தாதபடி வனாந்திரத்தில் ஒரு இடத்துல பிதாவோடு மகிழ்ந்து கொண்டு இருந்தார். இந்த தெய்வீக சந்தோஷம்தான் இன்று நமக்கு தரும்படியாக அவர் விரும்புகிறார். தெய்வீக சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பது தாவீது சொல்லுகிறார். அவர்களுக்கு தானியமும் திராட்சை பழமும் பெருகி இருக்கின்ற காலத்திலே சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை என் இதயத்திலே தந்தீர் என்று கணித 4:7 சொல்கிறார் தாவீது. இன்றைய நிலைமையிலே அதை சொல்லுவோமே ஆனால் அவர்களுக்கு பேங்க்ல பணம் நிறைய இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை பார்த்திலும் அவர்களுக்கு வேண்டியது என்ன? கார் வேணும், பங்களா வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும். இப்படிப்பட்ட சொந்தமான காரியங்களை அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே கர்த்தர் தந்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற கலி ஊறுதலினாலும் என்னை நிரப்பினார். இதுதான் பணத்தினால் விலைத்து வாங்க முடியாத ஒரு சந்தோஷம். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்புகிறார் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ரட்சிப்பின் சந்தோஷம், அதாவது உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகின்றேன் என்று 1 Samuel 2:1 வாசிக்கின்றோம். 1 Samuel 2:1 இயேசு கிறிஸ்து தருகின்ற முதலாவது சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் என் பாவத்தை மன்னித்து விட்டார், பாவ சுமையாக்கும் சுமை என்னை விட்டு நீங்கினது, கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், என் உள்ளத்திலே வாசம் பண்ணு செய்கின்றார் என்றெண்ணும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் பெருகுகின்றது. ரட்சிக்கப்படுவதால் நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். அவரை அப்பா இதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவீகார ஆவியை பெற்றுக் கொள்கின்றோம். கிறிஸ்துவின் குடும்பத்தில் வருகின்றோம். அவருடைய எல்லா சுதந்திரங்களையும் அனுபவிக்கின்றோம். நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று ஜீவனை தருகிறார் என்று காண்கின்றோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை கொண்டு கொள்ளுவீர்கள் என்று யெசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:3 வாசிக்கின்றோம். சொல்லி மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கின்ற சந்தோஷம் உள்ள காரியங்களிலே கை கூர்ந்து உங்களுடைய விசுவாசத்தின் ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 1 Peter 1:8 வாசிக்கின்றோம். ஒருவர் ரட்சிக்கப்படும் போது சந்தோஷம் அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய மனைவி பிள்ளைகள் சந்தோஷத்தோடு. ஒரு குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய முழு குடும்பமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் அல்லவா? சகை நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சகையினுடைய உள்ளம் மகிழ்ந்து துள்ளிற்று. வேதம் சொல்கிறது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று 19:9 வாசிக்கின்றோம். இல்லாதாங்க ஞானத்தனத்தின் சந்தோஷம், அதாவது அவர்கள் தண்ணீரில் இருந்து இறையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாதபடி சந்தோஷத்தோடு தன்னுடைய வழியே போனான் என்று அப்போஸ்தலர்கள் அவர் நடவடிக்கை 8:37 வாசிக்கின்றோம். ஞானத்தானத்தில் எத்தியோப்பா மந்திரி பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்று கொண்டான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ் விழிவது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகின்றது. அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் பாரமானவைகள் அது அல்ல. என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாம இருக்கிறது என்று இயேசுவர் சொல்லுகிறார். Matthew 11:30 ஞானதானம் பெற இயேசு சென்ற பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டிருந்ததும் எவ்வளவு சந்தோஷமாக பிதாவான இவர் என்னுடைய குமாரன், இவர் மேல பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னது இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி நிரப்பி ஆட்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷத்திற்குள் அளவே கிடையாது. ஆவியுடனும் உண்மையுடனும் ஞானஸ்தானம் பெறுகின்ற விசுவாசிகள் ஒப்பு கொடுக்கும் பொழுது வானம் அவர்களுக்கு திறக்கப்படுகின்றது, பரலோகம் அவர்களை குறித்து சாட்சி இருக்கின்றது, கர்த்தருடைய அடிசுட்டுகளை பின்பற்றுகின்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்திற்கு பிறகு ஞானஸ்தானம் அதிகமாக முக்கியமாக வாய்ந்தது. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அத்தனை அவசியமான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுடனே அவருடைய மரணத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் உயிர் தெளிதலுடன் இணைக்கப்படுகின்ற ஒரு அருமையான குடும்பம் நாம் உயிர் தெளிதலின் நம்பிக்கையை பெறுகின்றோம் என்று ரோமர் 6:3-5 வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்களை ஆள் கொள்ளும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். மூன்றாவதாக ஆவியின் சந்தோஷம் ராஜ்யம் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவி உண்டாகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ரோமர் 14:17 வாசிக்கின்றோம். நான்காவது, வேதத்தின் மூலம் எங்களுக்கு வர சந்தோஷம். உமது வேதம் என் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 119:92 வாசிக்கின்றோம். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் வேதத்தின் மூலமாக கர்த்தருடைய குரலை நாங்கள் கேட்கின்றோம். இது என் நேதரின் சத்தம் என்பதை உணர்கின்றோம். எத்தனை பாசம் உள்ள குரல், எத்தனை கரிசனையான குரல். நான் ரெட்டிக்கப்பட ஆரம்பிக்கும் நாட்களிலே கர்த்தர் எசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தின் மூலமாக பலமுறை இந்த காரியத்தை பேசியதையும் புலம்பியதையும் அவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். வேதத்தில் அவர் சத்தம் கேட்டது மட்டுமல்ல, அவருடைய வசனங்களும் ஆவியும் ஜீவமானது, ஜீவனுமானது, இன்பமுமானது, மிகவும் கொள்கையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்ந்தது போல நாம் உமது வார்த்தையின் பேரிலே மகிழ்கின்றேன் என்றார். சங்கீதம் 119:162 நான் அவரை தியானிக்கும் பொழுது தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்பதையும் சங்கீதம் 134:34 வாசிக்கின்றோம். ஐந்தாவதாக, கொடுப்பதிலே சந்தோஷம். இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றும் உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கர்த்தர் கொடுத்தார், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று 1:9 பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் உண்டு. மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுப்பதனாலே நமக்கு சந்தோஷம் மட்டுமல்ல, தேவனுடைய பிரியமும் நம் மேல் வருகின்றது. வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அப்போஸ்தலர்கள் எழுதிய நிறுவம் 20:35 வாசிக்கின்றோம். மனதுருகி நீங்கள் மக்களுடன் கடன் கொடுத்தால் அதிகம் பேர் ஏமாற்றி விடுவார்கள், நன்றி மறந்து விடுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தால் பல 1000 மடங்கு அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். வாரத்தின் பலகைகளை திறந்து இடங்குள்ளாதபடி போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று மலிகியா 3:10 வாசிக்கின்றோம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிணங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவானது எடுத்து விடாது, திருடுகள் கண்ணம் விட்டு திருடுவது இல்லை என்பதை நாங்கள் 6:20 19:21 வாசிக்கின்றோம். இந்த சிறியவனாகிய என் சகோதரன், இவர்களில் ஒருவனுக்கும் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மத்தேயு 26:40. கர்த்தர் அதை சுகந்த ஒரு காணிக்கையாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக கலி கூறுவேன் என்று சொல்வதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது அக்கினி ஞானஸ்தானம், நீங்கள் அக்கினியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றும், அவர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்ன காரியத்தை நாங்கள் மத்தேயு 3:11 வாசிக்கின்றோம். நீங்களும் கூட காலத்தை வீணாக்காதபடி இன்றே தேவ சமூகத்திலே அக்னி சுவலையாக மாறி ஆண்டவருடைய சேவைகளை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் காலம் கடைசியாக இருக்கிறது என்று சொல்கின்றேன். எபேசியர் 5:15-17 வாசித்து தியானியுங்கள். மெய்யாகவே உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கிறேன். அன்பரி பேரைய சுவாமி, உம்முடைய சேவை செய்வது எத்தனை மேலான ஒரு பாக்கியம். நீர்தானே இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரலோக அக்கினியையும் அக்கினி சுவாலையாக ஒழித்து வீசுகின்ற அனுபவத்தையும் எங்களுக்கு தாரும். இன்று எங்களை உங்களுடைய ஊழியத்திற்கென்று முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம். உமக்கன்று ஒளி வீச எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று ஜெபம் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்வதோடு சங்கம வானொலி இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க அவர்களையும் பரிசுத்தப்படுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த ஊழியத்தை நேரத்தை உங்கள் பாதத்திலே சமர்ப்பணம் செய்கின்றோம் சுவாமி. எனவே அவர்களையும் ரட்சிப்பு நிச்சயத்தின் சந்தோஷத்துக்கு கொண்டு வாரும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞான பிரகாசம். இன்றைய நாளிலே நிறைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்ற தலைப்பிலே யோவான் 15:11, 1 John 10:16, 2 Samuel 10:1, மத்தேயு 6:20, மத்தேயு 26:40, மத்தேயு 3:16, எபேசியர் 5:16-17 வசனங்கள் கூட அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். இந்த வார்த்தைகள் கூட மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
2: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, முதிர்ந்த வயதிலும் கனிதந்து முஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தை ஐயா உங்களுக்கே என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து விடை பெறுகின்றேன். ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஞான பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து இன்றைய நாளே இந்த நித்திய வருஷத்திலே கடைசியாக செய்தி கொடுக்க வருகிறார். அவர் தினம் தினம் இந்த நிகழ்ச்சியிலே அவரை அன்போடு அழைப்போமா.
4: இன்றைய
1: நாளிலே நித்திய வருஷத்திலே கடைசி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். பேச செய்தியை கேட்க அவளோடு இருக்கிறோம் பாஸ்டர். ஒரு ஒப்பு கொடுக்கிறேன், வழிநடத்துங்க.
4: நாங்கள் எங்களுடைய வாழ்வில் குமாரனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் உமக்குள்ள மறுபடியும் பிறக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மதங்களில வாழுகிற மக்கள், பாபத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த காலத்தில் அவர்களில் அவருடைய பாவங்களை மன்னித்து அறியாமையின் காலங்களை மன்னித்து பல ஆண்டுகளாக மதங்கள் மூலமாக மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் காலத்தில இருந்து ஆபிரகாமினுடைய தகப்பன் ஒரு மத வழிபாடு உள்ளவராக சிலை வணக்கம் உள்ளவராக இருந்தான். அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாம் எப்படி பிரித்தெடுத்தீரோ, இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு இலங்கை இந்தியா பல நாடுகளில் உள்ள மத வழிபாடுகள் உள்ள ஒரு மக்களையும் இந்த காலத்தில் இனி பிரித்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனி ஒரு காலம் அவர்கள் மனம் திரும்புவதற்கு இனி ஒரு காலம் வர முடியாத காலமாக இருக்கிறது. கடைசி கால எச்சரிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வேல மனதிரும்படியாக இப்படியாக மறு மதங்களுக்கு உண்டாக ஆபிரகாமு கூடாக அந்த இஸ்மேலுக்கு உண்டாக வந்து அந்த மதத்துக்காக மத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பல தவறான கொள்கைகளுக்கு உண்டாக மக்களை தேவனுடைய குமாரனை மறுதளிக்கிற மதங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் நரகத்துல போய் அழியாதபடி இயேசுவேனில் ஒரு இரக்கத்தை அவர்கள் மேல காட்டும்படியாக, இப்படியாக இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மதத்தில உள்ள மக்களும், பாவத்தில வாழுகிற மக்களும், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து இந்த கடைசி காலத்துல இயேசுவை பற்றி கொள்ள, இயேசுதான் ஒரே ஒரு நாமம் ரட்சிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட நாமம் என்பது அப்போஸ்தலர் 4:12 அறிந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்களுக்காகத்தான் இருந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் என்பதை அந்த மக்கள் உணர கிருபை செய்வீராக. துதிகர மகிமை உமக்கே செலுத்தி ஒன்றான அமைத்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். பாருங்க, இவ்வளவு அன்புள்ள தேவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த வாலிப வயதில 33.5 மறிக்க வைத்து எங்களை எங்களுக்கு அந்த நித்திய வாழ்வை தருவதற்காக, இந்த உலகத்தில வாழுகிற உங்கள் எல்லாருக்குமாக தேவன் அவரை சிலுவையில மறிக்க வைத்து எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டார். பாருங்க, இன்றைக்கு நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, பல்லவத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் மறுபடி பிறந்து அவர் எங்களுக்காக செய்து முடித்த அந்த சிலுவை மரணத்தை அன்னதினமும் நாங்கள் நினைத்தவராக அவருடைய கட்டளைகளின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து வாழுகிறோம். பாருங்கள், அவர் தன்னுடைய குமாரனை சிலுவையில மறிக்க வந்து எங்களை, இன்றைக்கு இயேசுவிடத்தில் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் யாராயிருந்தாலும் அவரை இரட்சகராக ஏற்றி கொண்டு வரும் பொழுது நாங்கள் மகனாக மகளாக நாங்கள் மாறிக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்கள், இப்படியாக அவர் தந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. ஆவியினால நாங்கள் நடத்தப்பட அழைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், இந்த மாம்ச சிந்தை மரணமாக இருக்கிறது, ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை தந்து 9 கனிகளையும் 9 மரங்களையும் தந்து எங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்திற்காக. இதற்காகத்தான் நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அவர்களை தரிசனத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும்.
5: சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இப்படியாக எங்கள் எல்லாரையும் அறிந்து அழைத்திருக்கிறான். இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் எங்கள் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்தது தந்த கட்டளை இந்த சுவிசேஷம் இந்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ கூட செய்யப்படுகிற ஊழியத்தை அபிஷேகம் பெற்ற எல்லாரும் செய்ய வேண்டும். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள், இன்றைக்கு வேலையாட்கள் குறைவாக இருக்கிறது. அறுபடியோ இந்த 5 கண்டங்களிலே அவ்வளவு மக்களுக்கும் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு பொறுமையோடு வருக பொறுமையாக காத்திருக்கிறார். தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி ஒரு வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அன்புள்ள ஒரு தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், தேவனும் இயேசுவும் மனித குலத்தை நிச்சயமாக நேசிக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய சாயலாக ரூபத்தின் படியில் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த மனிதன் நாங்கள் அதிகாரம் 26 வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாக அவர் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன் தான் நாங்கள். தூதர்களை அவர் தம்முடைய சாயலாக படைக்கவில்லை, மனிதன். இப்படி தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்டவன் மனிதனுடைய ஆத்துமா அந்த பிசாசு திருடிவிடக் கூடாது. அந்த ஆத்துமா மீண்டுமாக அந்த ஆத்துமா வாழ வேண்டும். இயேசுவோடு இயேசுவிடத்துல வந்து இயேசுவனுடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழ வேண்டும், நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு அன்பு அன்புள்ளவர் தான், அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறார். நாங்கள் உண்டான மித்தவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் தேவனங்களுக்கு இயேசுடைய கட்டளியாக எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் அன்பு கூறும்படியாக நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். யாராக இருந்தாலும் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, இயேசுடைய கட்டளையாக இருக்கிறது. நாங்கள் அதை கடைப்பிடிக்க அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக எங்களுக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பாருங்கள், அவர் முதல் முறை வரும்பொழுது ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் வரவில்லை. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் இருக்கிற தேவர்கள் வணக்கங்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படி தண்டிக்கிற தேவன் அல்ல. பாருங்கள், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது உலகத்தை யோவான் 3:17 வசனத்துல உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். மனிதன் பாவம் செய்து விட்டான் தான், தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து விட்டான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விட்டார்கள். அதன் சந்ததியாகிய நாங்களும் நன்மை தீமை அறியத்தக்க தெரிவை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இப்ப பல மனிதர்கள் தீமையை தெரிந்து கொள்ளுகிறார்கள், மதத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், பாவத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், பிசாசை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நாங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம், மெய்யான தேவனை தெரிந்து கொள்ளுகிறோம், தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், ஒரு நித்திய வாழ்வை தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு மறுபக்கத்தில் இந்த மதங்கள் பாவங்கள் பாவத்தில் தொடர்ந்து வாழுவர்கள் சாபத்தில் வாழுகிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். நாங்கள் மரித்து விட வேண்டும் என்றால் தவறு. தேவன் தான் எங்களுக்கு உயிரை தந்தவர். அவர் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்கிற காலம் இறக்கிற காலம் எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த காலத்துல நாங்கள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக மனிதன் வாழ்வதற்குரிய ஒரு கட்லாக் தான் இந்த பைபிள். இந்த பைபிள் தான் எங்கள் மனிதனை இயக்குகிறதாக இருக்கிறது. படைத்த தேவனுடைய எங்களுக்கு சுவாசம் தந்து எங்களுக்கு அந்த ஆத்மாவை தந்து ஆவியை தந்து சரீரத்தை தந்து எங்களை வாழ வைக்கிற எங்களுக்கு தந்த புஸ்தகம் தான் கட்லாக். இப்படித்தான் நீ வாழ வேண்டும். தீமை செய்தால் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய். பிசாசு உன்னுடைய ஆத்மாவை திருடி நரகத்துக்கு அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். உன்னை இழுத்து கொண்டு நரகத்துக்கு போவான். இதற்காகத்தான் இயேசு அந்த பிசாசை தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை எங்களுடைய மனித உயிரை மீட்டு கொண்டார். அதற்காக தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் விடுகிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் இப்படியான மனிதர்களிடத்துல போய் வாசற்படியில படுத்து குடிக்கிறவனாக இருந்தால் அவனை குடிக்கிற ஒரு தோட்சை கொடுக்கிற பாவ சிந்தனைகளை கொடுக்கிறவன் பிசாசாக இருக்கிறான்.

உன்னுடைய தோட்சை தான் நான் விசுவாசிக்கிறேன். துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னுடைய தீமையான தோட்சிகள், மரண தோட்சிகள், பாவ நரக தோட்சிகள் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட வேண்டும். குடியில் இருக்கிறவர்கள் குடி எனக்கு வேண்டாம். தேவன் பொத்தலான பையிலே என்னுடைய பணம் போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய நான் விரும்பப்பட வேண்டும். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு இந்த பாவகத்துக்குள்ள போகிற மக்கள் உடைய செலவு நஷ்டப்படுத்துவான் பிசாசு. உங்களை துன்பப்படுத்துவான், கவலைப்படுத்துவான், நோய்களை தருவான். ஒவ்வொரு தீமைகளுக்கும் பிரதான காரணம் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த மதங்களுக்கு உண்டாக ஒரு சாபம் வருகிறது. பாருங்கள், இன்றைக்கு மெய்யான தேவனத்தை விட்டுத்தான் ஆபிரகாமின் பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள். இன்றைக்கு ஒரு மத வழிபாடு உள்ள பெற்றோர்ல இருந்தது ஆபிரகாமை பிரித்து எடுத்தார். பாருங்கள், அந்த சந்ததி இன்றைக்கும் பாருங்கள் அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தீமையை விரும்புகிறார்கள். மத அடிமைத்தனத்தில் விக்கிராராதனை உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக. பாருங்கள், தகப்பன் இப்படியாக 2500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அடிமைத்தனம் வருகிறது. அடிமைத்தனம் பாருங்கள், ஆபிரகாமின் தகப்பனுடைய காலத்திலே இருந்து மகனுக்கு அந்த விக்கிர ஆராதனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவனுடைய மகன் தன்னுடைய அந்த மகனுக்கு இது என்னுடைய தெய்வம், கையலால் உருவாக்கப்பட்ட தேவன் என்று இப்படியாக கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு விதமான உருவங்களை செய்து ஊரும் பிராணிகள் பாம்புகள் என்று சொல்லி அந்த 2500 ஆண்டுகளாக இந்த மனிதன் இந்த மத இந்த விக்கிர ஆராதனை என்ற மத அடிமைத்தனத்துக்கூடாக பல சந்ததிகள் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த மதங்களை நடத்துறவர்களுக்கு கூடாக அந்த பிசாசின் தூதர்கள் இந்த வான மண்டலத்தில் காணப்படுகிறது. இந்த ஆவிகள் இப்படியான அவர்கள் மத வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த ஆவிகள் உற்சாகமாக செயற்படும், தீமை செய்ய செயற்படும். வானமண்டலத்தில் இருக்கிற துறைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. இந்த மத வழிபாடுகளை செய்யும் பொழுது இப்படியான ஆவிகள் அந்த தேசங்களில வானமண்டலத்தில தீமைகளை செய்து கொண்டிருக்கும். அந்த தேசம் இன்னைக்கு வறுமையாக இந்த மத வழிபாடு உள்ள நாடுகள் எல்லாம் வறுமையா இருக்கிறது. காரணம் அந்த இடங்களில மேலா அவர்கள் இந்த விக்கிர ஆராதனை செய்வதன் மூலமாக அந்த அந்நிய அக்கிரியை அவர்கள் இந்த உலகத்தில தங்களுடைய தேவர்கள் என்ற ஆவிகளுக்கு, தீமையான ஆவிகளுக்கு செலுத்தும் பொழுது அந்த ஆவிகள் அங்கு தீமைகளை, இன்னும் அதிகமான தீமைகளை அந்த விக்கிராராதனை உள்ள நாடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் மேற்கொள்வதற்காக தேவனுடைய ஆவி வேண்டும். தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய இந்த மெய்யான தேவனுடைய ஆவி இப்படியான ஆவிகளை துரத்தும். அதற்காக தான் கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்துல வேண்டும். அந்த தேசத்துல ஒரு போர்ன் அகெயின் கிறிஸ்டியன் இருக்கும் பொழுது அவன் அந்த அவனுடைய ஜபம், அந்த மகனுடைய ஜபம் அந்த ஆவிகளுக்கு எதிராக ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு எங்களுடைய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஜபிக்கிறோம், அந்த மெய்யான தேவன் அந்த ஜபத்தை கேட்டு தேவன் அந்த ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை இடுகிறான். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை இடும் பொழுது அவர்கள் அந்த துறைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகளை அந்த தேசத்தில இருந்து அகற்றிவிடும். இப்படியாக ஜபிக்கிறவர்கள் இல்லாமல் போகும் இடத்துல ஜபிக்கிற இப்படியான பாவ சாப விக்கிராராதனைகள் நடக்கிற இடங்களில் உள்ள மக்கள் போனகை மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளின் ஜபம்தான் அந்த தேவரிடத்துல போகிறது. பாருங்கள், மத வழிபாடு உள்ளவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் பிசாசிடத்துல போகிறது. பிசாசு தீமைகளைத்தான் தொடர்ந்து அந்த தேசங்களில செய்து கொண்டு வரும். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இதற்காகத்தான் எங்களுடைய மெய்யான தேவனுடைய தூதர்கள் வேண்டும். பாருங்கள், தானியேல் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்க தொடங்கின பொழுது தானியேல் ஒரு பெர்ஃபெக்டாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக இருந்தான். அவன் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அவனுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பொழுது 21 நாள் அவன் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அப்பொழுது
தேவனுடைய கபிரியே தூதர் உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்று அனுப்புகிறார். பாருங்கள், அந்த பிசாசு அந்த அதில் ஒரு தடை ஏற்படுகிறது. ஆனாலும் அந்த தடையை அந்த பிசாசின் ஆவிகள் சிறிய தடை ஏற்படுத்தினாலும் மிக்காவேல் தூதன், தேவனுடைய தூதன் அவனோடு போராடி அந்த பெர்ஷியா அந்த பிசாசோடு போராடி அவன் மேற்கொள்ளுகிறான். இப்படியாக அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டு விடுதலை கிடைக்கிறது. இப்படித்தான் இந்த தீமைகள் ஒரு தேசத்துல அதிகரிக்கும் பொழுது அந்த தேசங்களில் மத வழிபாடுகள் அதிகமாக இருக்கிற இடங்களில பாவங்கள் அதிகரித்த இடங்கள் இருக்கிறதில் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் வேண்டும். அதிக அளவு மக்கள் அந்த பாவங்களுக்காக அந்த தீமைகளுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. பாருங்கள், இந்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் சோதோம் குமரா ஒரு ஊரினை சேர்க்கை பாவம் உள்ள தேசமாக இருந்தது. பாருங்கள், அந்த தேசத்துக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்கள், ஆபிரகாம் ஒரு நீதிமான், அவன் ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து அவனை பிரித்தெடுத்து தேவன் தன்னுடைய பாலத்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்கிறான். ஆனாலும் அவனுடைய இரக்க குணத்தின் நிமித்தம் அந்த மக்கள் அழிந்து விடக்கூடாது. பாருங்கள், அக்கினியின் கந்தகத்தினால தேவன் அந்த மக்களை அழித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அந்த ஆபிரகாம் அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறான். நீர் ஒரு நீதியுள்ள தேவன் அல்லவா? இந்த இவ்வளவு மக்களை நீர் அழிக்க கூடாது. அந்த தேசத்தில் ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், அழிக்க மாட்டேன். இப்படியாக 45, 35, 20, 10 நீதிமான்கள் கூட அந்த தேசத்துல மெய்யான தேவனுக்கு ஜபம் பண்ணுகிற நீதிமான்கள் இல்லாத பட்சத்துல ஆபிரகாமால் மேலும் விண்ணப்பிக்க முடியவில்லை. பாருங்கள், 10 நீதிமான்கள் கூட ஒரு தேசத்துல இல்லாவிட்டால், இந்த மெய்யான தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லாவிட்டால் அந்த தேசம் பாவத்தினாலே பாருங்கள் அழிக்கப்பட்டு போறது. அக்கினியும் கந்தம் இருக்கிற கடலில அப்படியாக அந்த தேசம் அழிக்கப்படுகிறது. பாருங்கள், அதற்காகத்தான் ஆவியின் அபிஷேகத்தை, தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் போனகேன் கிறிஸ்தியனாக தேவனுடைய ஆவி பரிசுத்தாவி மட்டும்தான். மற்ற ஆவிகள் எல்லாம் மதங்களுக்கு கூடாக பாவத்துக்கு கூடாக செயற்படுகிற ஆவிகள் தான். இன்றைக்கு மண்டலங்களில் உள்ள துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வல்லமையின் ஆவிகள், தீமையின் ஆவிகள், குடிப்பழக்கம், வச்சாரம், பேசித்தனம், இப்படியான ஆவிகள். இதற்காகத்தான் தேவனை போ தேவன் வேதாகமத்தின்படி தேவன் நீதிமான்களை தேடுகிறான். ஆபிரகாம் பாருங்கள், தேவனுக்கு பிரியமாக நடந்தான். அவன் பாருங்கள், ஆனாலும் பாருங்கள், அந்த சாராளின் நிமித்தம் அவன் இஸ்மாயிலை பெற்றெடுத்தாலும், மாம்ச சித்தத்தின்படி ஆபிரகாம் இஸ்மாயிலை பெற்றெடுத்தாலும், பாருங்கள், இஸ்மாயில் ஒரு துஷ்டன் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் தேவன் ஆபிரகாம் துணை ஆபிரகாமை அழைத்தார் அவன் உத்தமமாக வாழும்படி. பாருங்கள், அந்த இஸ்மவேல் பிறந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சொல்லுகிறார், நீ உத்தமனாயிரு, நீ ஒரு தவறு செய்து விட்டாய் தான், இனி நீ உத்தமனாயிரு. இப்படியாக அவன் அந்த உத்தமத்தில தொடர்ந்து இருந்ததன் நிமித்தம் ஆபிரகாமன் சந்ததியில இயேசு பிறக்கிறான். இயேசுவின் சந்ததியில நாங்கள் வருகிறோம். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஈசாக்கு யாக்கோப்பு கூடாக, இயேசு கிறிஸ்து கூடாக, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அந்த தேசத்து நிமித்தம் நாங்கள் இயேசு கிறிஸ்து கூடாக நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மரத்தில் துக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு வாக்கு தக்க சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மாற்றி தந்தார். மரத்திலே அவர் தூக்கப்பட்டு மரித்ததன் நிமித்தம் பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல வந்திருந்த மனிதனுடைய கிரிகைகள் பொல்லாததாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு மனிதர்களே இந்த மதங்களுக்கு கூடாக தீமைகளுக்கு கூடாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது கூடாக இந்த தீய படம், சீரியல்கள், சினிமாக்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம்
ഇതെല്ലാം ദേവനിക്ക് പ്രിയമായ കാര്യങ്ങൾ. പാരങ്ങൾ ഞങ്ങൾ ജോവാൻ മൂന്നാമത്തെ കാലം 19-ാമത് വസനത്തിലെയും ഒളിയാണത് ഉലകത്തിൽ വന്നിരുന്നു മനുഷ്യരുടെ കിരികകൾ പൊല്ലാതവകളായിരിക്കിറപ്പടിയാൽ അവർ ഒളിയെ പാക്കിലും ഇരുളെ വിരുമ്പുകിറത് അത് ആക്കിനെ തീർപ്പുക്ക് കാരണമാക ഇരിക്കുന്നത് പാരങ്ങൾ. ആദാം ഏവാൾ തുടക്കം യേശു ക്രിസ്തു വരയ്ക്ക് 4,404 ആദാം ഏവാൾ പിറന്ന് ക്രിസ്തുവിക്ക് മുൻ 4,004 പിറന്നാണ് ആദാം ഏവാൾ. ഇപ്പടിയാകെ 4,004 മത വഴിപാടുകൾ, തീമകൾ, പൊള്ളാങ്കുകൾ, இந்த மக்கள் தீமையை விரும்புகிறார்கள், ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள், மரண இருள், பாவ இருள், துன்பம் என்ற இருள், கஷ்டம் என்றது, குடிப்பழக்கம் என்ற இருள், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிராராதனை, இப்படியான தீமைகள் எல்லாம் இருளாகிறது. இந்த இருளை அகற்றுவதற்காகத்தான், இந்த இருளான வாழ்வை ஒளியான வாழ்வாக மாற்றுவதற்காக தான் இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தார். பாருங்கள், அவர்கள் ஒளியை பார்க்கல, இயேசுதான் ஒளி, இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு மனிதர்கள் பொல்லாங்கு செய்ய, இன்னைக்கு நாடுகள் கூட தீமையை செய்ய விருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தீமையான யுத்த உபகரணங்களை உருவாக்குவதில் அவர்கள் முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யோவான் 3:20 வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியரிடத்தில் வருகிறான். பாருங்க, ஒளியரிடத்தில் வரும் பொழுது எங்களுக்கு இயேசு கற்றுத் தருகிறான், தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை கண்டித்து உணர்த்துகிறார், இது பாவம், இது நீதி, இது நியாய தீர்ப்பு இருக்கிறது, இயேசுதான் நியாயாதிபதி, அவருக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும், எங்களுடைய வீணான வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் கணக்கொப்பிக்க வேண்டும், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த புஸ்தகத்தின்படிதான் தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், 1 யோவான் 4:15 வசனத்துல பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 1 யோவான் 3:9 வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்து பாவம் செய்யக்கூடாது என்று கற்று தருகிறார். இன்னைக்கு நாங்கள் பாவம் இந்த அபிஷேகம் பெற முன்பாக நாங்களும் பாவத்தில தான் வாழ்ந்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து மறுபடியும் பிறந்த பொழுது நாங்கள் பாவத்தை வெறுத்து விட்டோம். பாவம் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. பாருங்கள், 1 யோவான் 3:8 வசனத்துல பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்கள், ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் காயின் ஆவேலை கொல்லுகிறான், முதற் கொலை. ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிசாசு அவனுடைய பிள்ளைகளையும் பாருங்கள் காயின் ஆவேலை கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாய் தகப்பனை வஞ்சித்தவன், பிள்ளைகளை வஞ்சித்தவன், இப்படியாக இந்த மதங்களுக்கு உண்டாக 4,000 பாருங்கள் இந்த மிக்கிற ஆராதனை உள்ள மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 700 முன்பாக உருவாக்கப்பட்ட அந்த முகமதியர் மதத்துக்கூடாக இன்றை வரைக்கும் தேவன் மறுதளிக்கப்பட்டு கொண்டு வருகிறார். தவறான கொள்கைகள், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமான கருத்துக்களை எழுதி பாருங்கள், அந்த முகமதியர் அந்த பரலோகத்துக்கு போகாதபடி ஒரு தடுப்பை அவர்களுடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, மீண்டும் வருகிறது உண்மை, இதெல்லாம் பாருங்கள் அந்த புஸ்தகத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான். இந்த
விசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். மறுபடியாக தொடர்ந்து இன்றைக்கு மதங்களுக்கூடாக இந்த ரிலிஜியன்ஸுக்கூடாக எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் இந்த பிசாசின் கிரிகைகள் காணப்படுகிறது. பிசாசு எதையும் கருத்து முரடான கருத்தை கொடுப்பான். கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட பிரிவினைகளை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். டாக்டரேட், பலவிதமான டாக்டரேட்களை கொண்டு

நாங்கள் குணமாகிறோம். பார்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக ஆதாம் ஏவாள் அந்த திறவுகோலை, நாங்கள் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டிய அந்த திறவுகோலை பிசாசு இடத்துல கொடுத்து விட்டான். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக வந்தான். இயேசு இந்த உலகத்தில பரிசுத்த சரீரத்தோடு வந்திருந்தும் கூட பிசாசினால சோதிக்கப்பட்டான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது. இதற்கு தான் தேவனுடைய வார்த்தை வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உணவு உட்கொள்ளுகிறோம், இது சரீர பிரகாரமான உணவு. நாங்கள் இந்த தேவனுடைய வாய்ப்பில் தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் ஒரு தொடர்பான புத்தகமா இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமின் தொடர் பழைய ஏற்பாடுல இருக்கிறது. இயேசு மத்தேயு 1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம், இயேசுடைய இயேசுவின் பிறப்பு, சிலுவை மரணம், 3 உயிர்த்தெழுதல், மீண்டும் வருகை, எல்லாம் புதிய ஏற்பாடுல இருக்கு. ஒரு தொடர்பான புத்தகமாக இருக்கிறது. மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்துல வெளிப்பட்டார். இந்த சோலை நீங்கள் இந்த கர்த்தர் சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் இந்த ஆத்துமாவுக்கு தேவையான உணவுதான் இந்த வேதாகம வார்த்தை. இதை உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது, தேற்றப்பட்டு பாருங்கள் துக்கம் சந்தோஷமாக வருகிறது. உங்களுடைய முகத்தில கவலை இருக்குமாக இருந்தால், நாங்கள் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியான முகத்தோடு வருகிறார்கள் என்று ஓரளவு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. துக்கத்தோடு வருபவர்கள் அவருடைய ஆத்மா துக்கத்தில் இருக்கிறது. இந்த ஆத்மா துக்கத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். துக்கம் சந்தோஷமாக மாறும். பயத்தில் வாழ்வார்கள் சிலர். இப்படியானவர்களுக்கு தேவனுடைய ஆவி வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். சில மனிதர்களோடு பேசினால் அவர்கள் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியாக பேசுவார்கள். இவர்களிடத்துல பிசாசின் கிரிகைகள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கன்ஃபியூஸ் பண்றது பிசாசு. தெளிந்த புத்தியை தருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் முதலாவது தேட வேண்டியது, பலர் இன்றைக்கு பணத்தை பொருளை முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு வந்தால் எல்லாரும் நேரத்தை இந்த உழைப்பதில தான் எல்லா நேரத்தையும் செலவழித்து விடுவார்கள். பணம், பொருள், பணம், சாப்பாடு, அது வீடு, இதுகளைத்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது ஒரு நாள் அவருக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்காக 7 நாள், 6 நாள் தேவன் வேலை செய்து 1 நாள் ஓய்வு நாளாக 1 நாள் நாங்கள் தேவனுக்கு கொடுத்து தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை துதிக்க வேண்டும். எங்களை உருவாக்கினதன் நோக்கம், அந்த தேவன் மனிதனை படைத்ததன் நோக்கம், அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்கு, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பாருங்கள், பரலோகத்துல கேரு மீன்களும் சேரா மீன்களும் 24 மணி நேரமும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த உலகத்தில இருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த அவங்களுடைய துதி தேவனிடத்துல போய் செல்லுகிறது. ஆராதனைக்கு ஆராதனையில பிரியமுள்ளவர். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில இருந்த பொழுது தேவன் அவர்களை மோசே மூலமாக பிரித்தெடுத்து ஆராதனை செய்வதற்காக அழைக்கிறார். தனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு இந்து மத மக்கள் கூட சமஸ்கிருதத்தில இயேசுவை தான் அவர்கள் போற்றுகிறார்கள். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஓம் கன்னியாய நமக என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில பேசுகிறார்கள். கன்னி வயிற்றில் பிறந்த தேவனுக்கு போற்றி, ஓம் பவித்ராய நமக, பரிசுத்தமாக வாழ்ந்த இயேசுவுக்கு போய், இப்படி அவர்களுடைய துதிகள் எல்லாம் அந்த மெய்யான தேவனுக்கு தான் செலுத்துகிறார்கள். அறியாமல் அது சமஸ்கிருதத்தில் அந்த மெய் தேவனுக்கு அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் தமிழில மொழிபெயர்த்தால் இயேசுவுக்கு போற்றி போற்றி என்று சொல்லி

அவர்கள் போற்றுகிறார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒவ்வொருவர்களும் பிசாசை துரத்துற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 12:22 நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே அனுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த மூன்று பிதாவாக பிதா பரலோகத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தில மனுஷனாக இயேசுவாக வெளிப்பட்டார். சிலுவையில மறித்து இன்றைக்கு பிதாவின் வலது பாக்க பாரசத்தில இயேசு இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு எங்களுக்குள்ள இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எங்களுடைய ஆலயம், எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இந்த சரீரத்துலதான் பாவம் செய்கிற இடம். அதற்காகத்தான் பரிசுத்த சரீரத்துல சரீர இரத்தத்தை சிந்தி அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டார். வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்காமல் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால நீங்கள் நாங்கள் மீட்கப்பட்டோம். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு ஒரு வாழ்வை தருவதற்காக, ஒரு நித்திய வாழ்வை தருவதற்காக அவர் எங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள் இப்படியான ஒவ்வொரு மக்களையும் அவர் இரக்கத்தினால கிருபையை கொண்டுதான், கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவன் இலவசமாக தருகிறதாக இருக்கிறது. மார்க் 15:15 பாருங்கள், இயேசு பிரசங்கம் பண்ணினார், யோவான் பிரசங்கம் பண்ணினார். இந்த கடைசி காலத்துல நாங்களும் பிரசங்கம் பண்ணுகிற ஒரே பிரசங்கம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த கடைசி காலத்துல நாங்களும் அதையே பிரசங்கிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், பாவத்தில இருந்து உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவும், நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசத்தோடு உங்களுடைய இருதயத்தில இருந்து பேசும் பொழுது அவர் அந்த ஜபத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். இப்படியாக பரிசுத்த ஆவியினால நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இன்னும் நீங்கள் மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால் பாருங்கள், மதத்தில வாழுபவர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று வேதாகம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பாருங்கள், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுடைய, இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய, ஆதாம் ஏவாளை உருவாக்கின தேவனுடைய, எங்களுக்கு சுவாசத்தை தந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் வேதாகமத்தின்படி வாழும் பொழுது, இயேசுவுக்கு பிரியமாக வாழும் பொழுது, இயேசுவை போல அவர் எங்களை புதிய சரீரத்தை தந்து இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மாவோட இயேசுடைய சரீரத்தை தந்து இயேசுவை போல நாங்கள் அவருடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்படியாக மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்துல வந்து எங்களை மீட்டுக் கொண்டான். இன்றைக்கு நீங்கள் மதத்துல வாழுகிறீர்களா, பாவத்துல வாழுகிறீர்களா, சாபத்துல வாழுகிறீர்களா, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறான் அவருடைய ராஜ்யத்திற்கு. நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவரோடு நாங்கள் வாழணும்,
உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே.

உமதிய மதம் இப்படியான பாவத்தில வாழுகிற ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, இறங்கும்படியாக ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது போல பண்ணுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தாகம் தாகம் என்று எங்களுக்காக மனுக்குலத்திற்காக அந்த ஆத்மா தாகத்திலே, அந்த ஆத்மா நரகத்துக்கு போக கூடாது என்ற விருப்பத்தோடு தன்னுடைய உயிரை அந்த ஆத்மா அழியக்கூடாது என்று அவர் அழுது உயிரை விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆ

0: ஐயா உம்மை போல் வாரணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், நீர்தான் இந்த உலகத்தின் ஒளியாக பாபம் உள்ள மனிதனுக்காக, இந்த மதங்களில் வாழுகிற மனிதனுக்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக உடைய உயிரையே அந்த சிலுவையிலே, கல்வார் சிலுவையிலே கொடுத்து ஆத்ம தாகத்தினால இந்த ஆத்மாக்கள் தேவன் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு தாகத்தோடு உம்முடைய உயிரையே கொடுத்தீடி அந்த 33 வாலிப வயதில மீண்டும் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பும்படியாக, இந்த கடினமான இருதயங்களை சதியான இருதயமாக மாற்றும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உம்முடைய தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நம்முடைய பரிசுத்த ஆவியினால் சந்தலேந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இவர்கள் அறியாமல் மதங்களில தாய் மூதாதையர்கள் செய்த தவறுக்கூடாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூதாதையர்கள் எழுதின தவறான புஸ்தகங்களுக்கு கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, பிசாசின் கிரியை கூடாக கண்கள் குருடப்பட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டு வாழுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த இரண்ட கண்கள் திறக்கப்படுவதாக, கடினமான இதயங்கள் சந்தியான இதயங்களாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஒவ்வொருவரும் மனம் திரும்பவர்களாக, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, அந்த மரணமே இல்லாத ராஜ்யத்தில் இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அதன் பின் நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இயேசுவிடத்தில வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துதிகர மகிமை ஒன்றால் அமைத்தவராய் மக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன்,
1: நன்றி பாசா. அந்த அவர்களே,
2: பின்பற்ற
1: தரப்பிலே நீ அழகாக பிசாசன் கிரியை என்ன என்பதையும், மதங்களின் வாழ்ற மக்கள கிரியை என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் கிரியை என்பதையும் மிக தெளிவாக வேதாம ரீதியில அநேக வேத பகுதியை தொகுத்து மிக அழகாக எடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வமா இருந்த பாஸ்டர் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல் கொடுத்தவர் பாஸ்டர் உண்டாரியும். நாங்க இப்ப முடிவு தேர்தல் எடுக்க போறோம். நாளைய தேர்தலே சனி ஞாயிற்றுக்கிழமையில துதி உவாச ஜபனால் கலந்து கொண்டு ஆசிரியத்தை பெற்றுக் கொடுங்க. நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பன் சுவாமி, இன்றைய நாளே இந்த நித்திய விஜயத்தை துவக்க முதல் முடியும் வரை ஆசிரியை தந்தீர். இன்றைய நாளே துதித்து ஆராதித்த பிள்ளைகள், வார்த்தை குறித்த தாசர் அனைவரையும் ஆசீர்வைத்து, இந்த வார்த்தை எங்களுக்கு தந்த சங்கம வானையும் ஆசீர்வைத்து, தொடர்ந்து வரும் மறு வளர்ப்பின் நிகழ்ச்சியையும் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து, நாளைய நேரத்தில் நடக்கிற துதி உவாச ஜப நிகழ்ச்சியை மீது ஆசீர்வைத்து தந்துவிட வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரம பிதாவே.
3: வழிநடத்திய உங்களையும் கத்திர தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா. கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சமாதானத்தோடு நித்திரைக்கு செல்லவும் காலையிலே ஆராதனை நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம்.

அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இரவு நேர நித்திய வெளிச்ச நேரம். டொரண்டோ நேரம் 9:36. நாளை காலை வேளையில் 8 மணிக்கு அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் மறு ஒலியிருப்பை செல்வோம். அது மறு மட்டுமல்லாமல் பாடல்களோடு துதிகளோடு வழிநடத்த கத்திர உதவி

0: ரெண்டு சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அத்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் எரிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்கமாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சவுரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம் அண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்றோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து பொங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை ராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கிளையாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் தலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாட்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும். எரேமியா 21 அதிகாரம். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவின் இடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய்விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அக்னியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்பிவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமமான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று. ரோமர் 7 நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ.
1: ரோமர் 8 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள

0: இந்த 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கோம். டொரண்டோ நேரம் காலை 7:58. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையுடன் இணையத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வேதாபுத்தத்தை 364 வாசிக்கின்ற அதிகாரங்கள், 2 சாமுவேல் 16, எரேமியா 20, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 5:6 இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்ன, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டாலி அவர்கள் யூஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கான சுவாசிக்கிறோம். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் தேவன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் படைப்போம். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்படைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி கர்த்தரண்டை அபிஷேகமாக வழி நடத்த இணைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துகளமாக ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: சகோதரன் சொன்னது போல, அவர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் தான். அதே அதிகாரம் அல்ல, வேறு அதிகாரங்கள் மூலம் கூட தேவன் என்னோடு பேசினார். ஹாலே லூயா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹலே லூயா. அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹலே லூயா. இன்னும் அதிகமான வசனங்களை இந்த நாளிலே தேவன் பயப்படுவீர்களாக, பயப்படுவீர்களாக சொல்லி தேவன் அதிகமான வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். ஹலே லூயா. இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே. ஹலே லூயா. ஒருவருடைய வார்த்தைகள் மூலம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். அநேக காரியங்கள் ஊடாக நீங்க கடந்து செல்லலாம். ஹலே லூயா. ஆனாலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆனபடி நான் இந்த நாளிலே கூட தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். ஹலே லூயா. சத்தியமுக்கு நாங்கள் வைக்கின்ற கூட்டு. ஹலே லூயா. துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலே லூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. நாதாவும்

உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாக்கு கொடுத்தீர் ஐயா, அவர்களுக்கு நீங்க பயப்படுவீர்களாக, தளங்காமலும் திகையாமலும் திடமாயிருங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரப்பா ராஜா. என் தகப்பனாகிய ஆண்டவரே, அப்பா நீரே தேவன், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, கண் கண்ட ஆண்டவரே தேவனே, சத்ருவை நீ ஒருபோதும் காண்பதில்லை சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிறையங்களுடைய ஆறுதல், நிறையங்களுக்கு அடைக்கலாம், நிறையங்களுக்கு உற்ற துணி அப்பா ராஜா, நிறையங்களுக்கு ஆண்டவரப்பா, உம்மிடத்தில் வல்லமை உண்டப்பா ராஜா. தகப்பனே மட்டும் சோத்திரம், நிறைய வல்லமை தகப்பனே. ஹல்லேலூயா. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் தகப்பனே ராஜா, எங்கள் இருதயத்தின் வாஞ்சையா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்க அவரை தேடினீர்களாக இருந்தால் அவர் உங்களுக்கு தென்படுவாக சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா. ஆண்டவரே உங்க ஆத்துமாவிலே ஆண்டவர் இருக்கிற குறவுகளை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்கள் எண்ணங்களிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்களுடைய ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, தெரிந்து கொள்ளுதல்லே இருக்கிற குறைவுகளை நீர் காண்கிறீர் அப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே, எங்களுடைய சீரம் ஆண்டவரே தேவனே, எங்களை மேற்கொள்ளாத எங்களை காத்தள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தேவனே அப்பா, முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாக இருந்தால் தென்படுவீர்கள் சொல்லியிருக்கிறீங்க ஐயா. என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள நீ கிருபதாரம் ஐயா ராஜா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லுது.

ஆராதனையு மக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனையு மக்கே ஆராதனை நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன் உமக்கு ஆராதனை செய்வேன் ஓயாமல் பாடிடுவேன் உமக்கு ஆராதனை செய்வேன் சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன் சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன் நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து கோயாமல் பாடிடுவேன் உமக்கு ஆராதனை செய்கிறேன் பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காத்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காப்பவரே நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன் உமக்கு ஆராதனை செய்வேன் ஓயாமல் பாடிடுவேன் உமக்கு ஆராதனை செய்வேன் கண்ணனைவு காப்பவரை கண்ணீரெல்லாம் துடைப்பவரை கண்மணிவு காப்பவரை கண்ணீரெல்லாம் துடைப்பவரை ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நாதாரும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன் உமக்கு ஆராதனை செய்கிறேன் தாய் போல அன்பு வைத்தீர் தந்தை போல சுமந்து கொண்டீர் தாய் போல அன்பு வைத்தீர் தந்தை போல சுமந்து வந்தீர் ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பாடுவோம் ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இன்னொரு முறை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எரிக்கோ கோட்டை ஒருவராலும் உள்ளே போக முடியவில்லை அதை சுதந்திரிக்க முடியவில்லை ஆனால் தேவன் கொடுத்திருந்த திட்டம் எதுவென்றால் அங்கே அந்த எரிக்கோ கோட்டையை சுற்றி ஆராதனை செய்யும்படி தேவனை துதிக்கும்படி எல்லா நாளிலும் ஒரு தடவை தேவனை துதித்தார்கள் ஹல்லேலூயா தாவீது சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் ஹல்லேலூயா ஒரு நாளிலே தான் ஏழு தடவை தேவனை துதிக்கிறேன் என்று ஹல்லேலூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாங்கள் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனத்தியாளங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார் அதிலே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் என்று சொல்லி நாங்கள் தேவனை ஆராதிப்போம் ஹல்லேலூயா ஆராதிப்பது தான் நமக்கு விடுதலை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கத்தியின்றி ஒரு ரத்தமின்றி ஆராதனை செய்து எரிகோ கோட்டையை தகர்த்தார்கள் ஹல்லேலூயா அடுத்த லெவலுக்கு சென்றார்கள் ஹல்லேலூயா அங்கே கானானுக்குள் பிரவேசித்தார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறான் பாக்கியவா ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே இந்த கண்ணை கட்ட ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஊழியத்தை பலுத்தமாக்க பெருக்கமாக்க உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே ஹல்லேலூயா தடைகளை நீக்க ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா ராஜா எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வளர்க்க எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா தீர்மதாரம் ஆண்டவரே தாப்பினேமுக்கு சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருப பெருகும் ஹல்லேலூயா அன்றைக்கு அநேகர் நாங்கள் கூடியிருக்கிறோம் ஹல்லேலூயா கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளகம் யாரா இருந்தாலும் ஹல்லேலூயா
சூத்திரம் செலுத்துங்க, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா சூத்திரம் ஆண்டு

ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம், ஐயா விடுதலை தருகிறவரே துதிக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை உங்களை காண செய்கிறவரே துதிக்கிறோம். சத்துருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொன்னேன். சோத்ரா ஆண்டவரே, உங்களை பருகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு வருங்களை சொன்னீரே, நமக்கு சோத்திரம் ஐயா, ஹாலேலூயா. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அதற்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், அற்புதமானவரே ஹாலேலூயா. ஆண்டவரே துதிப்பதே சால சிறந்ததப்பா, உண்மை துதிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்திரம், ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹாலேலூயா. சாலமோன் தேவனுக்காக கட்டின ஆலயத்தில் ஆயிரம் ஆயிரம் பரிவாரம் செலுத்தினான் ஐயா, ஆண்டவராகிய தேவனே அவனுக்கு தரிசனமானிருப்பா என்ற அகப்பனே, நாங்கள் உமக்கு ஆயிரம் ஆயிரம் பதினாயிரங்களாக பரிகளை செலுத்துகிறோம் ஐயா, என் தகப்பனாகிய தேவனே உடைய பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அகலட்டும் ஐயா. ஆண்டவராகத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்கிறதுவன் ஐயா ராஜா, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ராஜா, எங்கள் சகோதரங்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு ஆக்கி மீட்டுக் கொண்டிருக்கா. ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களை வாங்கி ஆண்டவரை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் சரீரங்களை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் நிதி நிலைமைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்களை ஆண்டு கொள்ளுங்கோ, உங்கள் சபைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, அன்றைய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கோ அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் அடிமத்தனத்தின் ஆவி ஆவியை பெற்றவர்கள் அல்ல ராஜா, அப்பா விதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியாரும் தன்மையானது தந்திருக்கிறீர் ஐயா. அன்றைய சோத்திரம் ஐயா ராஜா, தகப்பின் எங்கள் பரிசு தாவியானவர் வாக்கு தொடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே தேவனே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீரப்பா. என் ஆவியானவரே சோத்திரம், ஆவியானவர் எங்கே உண்டு, உங்க விடுதலை உண்டையா ராஜா, உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரே தேவனே, அசையப்பண்ண ஆவியானவரே, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன் சொல்லி வாக்களித்த தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை மீட்டு விடும், உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும், உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும் அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எந்த உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன், என்ன முழு மனதால் சோத்தரிப்பேன். அப்பா எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவே, அப்பா தேவனே, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் அதை அறியோ ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர் நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை திடப்படுத்தும் ஐயா, எங்கள் வாழ்க்கையை திடப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. என் தேவா உம்மை பாடுவேன்,
இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என் உயிரே என்ற இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஹாலேலூயா. ஆண்டவருக்கு சூத்திரம் செலுத்துங்கள். சூத்திரம் செலுத்துகிறவர்களில் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர்தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே சூத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. எனக்கு

பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதேன் எந்த வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன். உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே மனதால் சோத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். எந்து வா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை. துன்பத்திலே நான் அமர்ந்துட்ட போடும் கைவிடப்படவும் இல்லை.

0: தன் இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஹாலேலூயா. நாங்கள் பெரிய ஜாதிகளை பாராச்சா ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கட்டுக்களையும் தடைகளையும் ஆண்டவரே தேவனே அகற்றி அவர்களை நிமிந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தானப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. ஆண்டவரே ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். ஆண்டவரே எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே அந்த எகிப்தின் ஆண்டவரே இருப்பு காலவாய நாங்கள் நோக்கும் பொழுது அந்த இருளின் ராஜ்யத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இவ்வளவு விகற்பமா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அந்த ஜனங்கள் அப்பா ராஜா தேவனே எவ்வளவு தூரம் அப்பா ராஜா தேவனே உலக காரியங்களிலும் ஆண்டவரை விக்கிற ஆராதனையிலும் ஆண்டவரை வந்து மலிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ண கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் செய்த கொடிதான பாவங்கள் எல்லாவற்றை மன்னித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து மீட்பை கொடுத்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்த கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மை எல்லாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் உமக்கு சமீபமாயிருக்கிற பெரிய ஜாதி ஏது? ஆண்டவரே தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு விலகாத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சந்ததிகளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சந்ததிகளே ஐயா ராஜா உமக்காய் நீங்க மீட்டுக் கொள்ளும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஐயா, எங்கள் வருங்கால சந்ததிகள் ஐயா, உண்மை சேவிக்க வேணும் ஐயா, உண்மை ஆராதிக்க வேணும் ஐயா ராஜா. உம்முடைய உதவி தேவி அப்பா ராஜா. என் ஆவியானவரே தகப்பனே ராஜா, எங்களை ஒருவரும் அழைக்கவில்லையப்பா. எங்களை ஆவியானவர் அதுக்குரிய ஆண்டவரே திட்டங்களை போட்டு அதற்குரிய வழிகளை திறந்து அதற்குரிய பாதைகளை திறந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அற்புதமாய் எங்களை உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. அதே அற்புதத்தை எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கற்பிக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பூமி அப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இந்த ஆலயங்களிலே வந்து ஜனங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே பாதகள் திறங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசங்களில் இருக்கிற திருச்சபைகள் நிறைவாய் நிறையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே நீங்கள் கட்டி கொடுத்த ஆலயங்கள் அப்பா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய பணத்தை போட்டு ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ஆலயங்களை ஜனங்களை நான் நிரப்பும் ஐயா, திரளான ஜனங்களை நான் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே தேவனே ஆயிரம் ஆயிரம் ஆடுகளை நான் நிரப்பும் ஆண்டவரே. உங்க சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உடைய ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா, ஆத்துமாங்களுக்காக பரிதவிக்கிறார்கள் ஐயப்பா ராஜா. ஆண்டவரே உங்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் நறுமுண்ட நொறுமுண்ட ஆவிய நீர் ஆண்டவரே தள்ளாத தேவனையா ராஜா. உடைய ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உடைய ஆலயங்கள் யூரோப் தேசங்களிலும் இந்த தேசங்களிலும் இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே வெறுமையாயிருக்கிறதா அப்பா ராஜா தேவனே. வனாந்திரங்களில் வழிகளையும் அவாந்திர வழிகளையும் தன்னிறத்தடகத்தையும் உண்டாக்கும் தேவன் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே ஜீவ நதியாக ஆண்டவரே நாவியானவர் நதியாக ஓடும்படி செவிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்களை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். அறுவடை மீதி அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி
1: பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே அறுவடை மீதி வேலியாட்களை அனுப்பும் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே மக்க சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை நீர் நோக்கி பாரும் ஐயா. உடைய நாமத்துக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைத்தருளும் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அந்த காலங்களிலே ஐயா எந்தவித எலக்ட்ரிக் வசதிகளும் இல்லாத காலங்களிலே ஐயா அந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த குளிர்ந்த தேசத்திலே ஐயா ஆண்டவரே தேவனி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். உடைய நாமத்துக்காக பட்ட பாடுகளை நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல ராஜா. நினைத்தருளும் ஆண்டவரே, நோவாவை நினைந்தருளினீர் ஆண்டவரே. தேவனே காற்றை வீச செய்தீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தேவனே ஜலத்தை அமர பண்ணினீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவரே தேசத்தின் கொடுமைகளை அமர பண்ணும் ஐயா. ஆண்டவரே ட்ரக்ஸ் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த லெஸ்பியன் காரியங்களிலே ஐயா சட்டங்கள் இருந்தது ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நல்ல அதிபதிகளை கொண்டு வாரும் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே உடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் இழுத்துக் கொள்ளும் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்க சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அற்புதமானவரே இந்த வாலிபர்களை இழுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே அநியாயமாக ஆண்டவரே இந்த வாலிபர்கள் போத வஸ்துகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா ராஜா. இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் இந்த உடை கலாச்சாரத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சோதோம் குமோரா பாவங்களை இந்த தேசங்களை விட்டு எடுத்து விடும் ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே இலங்கை தேசத்திலும் ஐயா அந்த வாலிபர்களை நீர் மீட்டுக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸை விற்கின்ற ஜனங்களை நீர் ரட்சியும் ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே உடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே ஊழியக்காருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு இயேசுவின் சிந்தை உண்டாவதாக ராஜா. நீரே அவர்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்து உகுத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறதற்காக சூத்திரம் ஆண்டவராகிய தேவனே மக்கு சூத்திரம் ஐயா. தீமோத்தேயுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீர் கொடுக்கும்படி செவிக்கிறோம் தத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா நம்முடைய கரங்களை ஆண்டவரை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் தத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாய் கர்த்தர் அந்த ரெண்டு ராஜாக்களும் செய்த அவைகளை எல்லாமும் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தராகி ஆண்டவரே நீ உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தை உமது வல்லமையை ஆன கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர் அப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஐயா நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிய புறவில்லையப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பா என்று கூப்பிடுகிறோம். பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தகப்பனே என்று கூப்பிடுகிறோம். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். எங்களை ஆளுகிறவரே என்று கூப்பிடுகிறோம் ஐயா. நாங்கள் அல்ல ராஜா எங்களை ஆளுவது, எங்கள் ராஜாவாகி எங்கள் தேவன் எங்களை ஆளும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆளுவீராக. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேணும் ஐயா. ஆண்டவரே சுயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மடிந்து உம்முடைய நோக்கங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வாழ. எங்களுக்கு 20 எங்களுக்கு ஆண்டவரே தேவனை முதிர் வயதில் நாங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும். உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை கேட்டதா அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.
2: ஆமென்.
1: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு
2: ஆராதனை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள், தேசங்கள், மக்கள் எல்லாருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.

பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தியுங்கள் ஆவியானவரே என் தேவனே. நன்றி அப்பா. அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்க அப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்றது தேவனே, நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே.

பிதாவே, இந்த ஊழியக்காரர்களுக்கு ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு, உம்முடைய அன்போடு, தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும், உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய அபிஷேகத்தினாலே மோளை நிரப்புங்க அப்பா பிதா, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசியம் பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புங்கப்பா. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா, அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உங்களுடைய பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா, தடைகளை நீக்குங்க அப்பா பிதா, எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்க அப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சோசமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, புத்தி பிதாவுடன் சொன்ன தேவனே, தம்முடைய தேவ தூங்களை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக, ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா என் தேவனே. சிறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா, எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா, சகல நோயில் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் உங்களுடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும்.

புரட்சி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கல்விப்படுகிறோம் சொன்னீங்களப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதா. உடைய மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலமப்பா பிதா இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லாம் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சிறந்து போவதாக. தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார் உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாவியல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே. உம்முடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாக அவடியும் இயேசு. உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த தோபர தேசத்து மக்களை விட்டுறச்சியுங்கள் அப்பா பிதாவே, விட்டுறச்சியுங்கள் அப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூவுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்கு. தேவனே இந்த மக்களை இருதயங்களை திறவுங்கள் ஆவியானவரே. கல்லான இருதயத்தை சதையான இருதயத்தை கொடுங்கப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாகும். ஆவியானவரே ஆவிக்குரிய சிந்தையினாலே திறப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழி மனக்கங்களை வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவர் இந்த மக்களை

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டேன். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது.

പരിശുദ്ധ നാമത്തിന് സ്തോത്രം ഉണ്ടാവുക. இந்த காரியத்தை பார்க்கும்போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு. அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம்யாவால் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை

பிறகு இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால் தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதம் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்திற்கு அடிமையாய் மாறினார்கள். கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவளோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 59 அதிகாரம் 2 வசனம். வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து, அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள். எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமையை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு

0: பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார்.
1: எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாளிலும் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துவாராக. உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். பாஸ்டர் லோகன், லோகன் அவர்களையும் பிள்ளைகளையும் அதே வேளையிலே மேனுவேலையும் கூட நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் திவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen. விசுவாசிக்கிறோம் கர்த்தர் தாமே, அந்த ஜபங்களை, துதிகளை, பாடல்களை நுகர்ந்து அதுக்கு தக்க பலனை அவர்களுக்கு கொடுப்பார்களாக. இந்த வேளையிலும் இருப்பது காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீர், நீ அவர்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக அதிகாரங்கள் 2 Samuel 16, எரேமியா 20, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ரோமர் 5, 6 அதிகாரங்கள் என்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, இவர்களை கூட, இவைகளை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். இன்று 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 2026 வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே USA-லிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சகோதரன் அண்டன் ராசனயம் அவர்கள், பாஸ்டர் அண்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மெஞ்சியான ஊழியர்கள் இணைவார்கள். சகோதரி ஏ.வி. புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அந்த வகையில் இணைய போற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புக்கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் முன்னதாக கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவற்றை அவர் வழி நடத்தி தருவார். ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஆமேன், ஆமேன். இந்த வேளையில சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா?
1: பேசலோட்டம்.
2: ஆமேன். இந்த வேளையில உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தினோம்.
1: தங்க வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பம், அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும், அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு வெள்ளியும் பொன்னும் அல்ல, அதை விட வெளியேற பெற்றது விட்டு கடந்து செல்வோம். ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 18 வசனத்திலே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் முந்திய காலத்திலே நாங்கள் வீணான நடத்தைகள், வீணான வழிபாடுகள் அதை செய்து வந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவரங்களை தெரிந்து கொண்டு அழைத்து தன்னுடைய சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களை தன்னுடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார் இன்றைக்கு. ஆகவே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிய முன்னம் எப்படி இருந்தோம், விசுவாசிக்கிறதுக்கு முன்னம் எங்களுக்குள்ளே இருந்த குறைபாடுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள், வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதே நேரம் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனை நாங்கள் அறியாத அந்த நாட்கள் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு இந்த உலகத்தின் மாயைக்கும் வெறுமைக்கும் அங்கு எங்களை நாங்கள் விட்டு தேவனை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தோம், மாசு நிறைந்தவர்களாய் இருந்தோம், அதில் இருந்து நாங்கள் விடுதலையாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்க பங்கு கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைக்க முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கவும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே செலுத்தி இருக்கிற அந்த கிரியம் எங்களுக்கு இன்றைக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய ரத்தம் அங்கு போதுமானதாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வெளியேற பெற்றது. நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டுக் கொள்வோமா இருந்தால் இன்றைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாங்கள் தேவனோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு பணமும் பொருளும் நாங்கள் நம்பி இருந்தோம், நாளைக்கு அதை விட மேலான ரட்சிப்பு, அதை வெளியேற பெற்ற அந்த காரியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 8:20 வசனத்திலே அங்கு பேதுருவிடம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவிய பெறத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதன்றி சொல்லி அப்போஸ்தலர் 8:20 சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எந்த இடத்திலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது வேதம் தான் எங்களுக்கு கற்று தருகிறது. எந்தெந்த இடத்திலே எங்களுக்கு பாவம் மேற்கொள்ளுகிறது, எந்த இடத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த சீமோனுடைய பாவம், அந்த பேதுருவோடு அங்கு சம்பாசித்த அந்த சியோனுடைய பாவம் எத்தனை பெரியது என்று சொல்லி பேதுருவின் கடின் சொல், அதாவது அந்த சொல் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவனிடத்திலே அந்த சீமோனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் தேவனோடு தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றும் இல்லை. ஆனா பணம் கொடுத்து தேவ அதிகாரத்தையும் தேவ வரத்தையும் பெற நினைக்கிறான் என்று

0: கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பாவமங்களை பிடிக்கிறது, எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நன்றாய் கேட்டு தருகிறது. அதனால் நாங்கள் மீட்படைய கூடியதாய், அந்த நித்திய ஜீவனுக்கு இதுவாய் நாங்கள் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்கா கடந்து செல்வோம் கர்த்தாமே. இந்த நாட்களே அதிக ஜபம் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த எண்ணாக்களை தகாத விதமாய் பணம் சேகரிக்க வேணும், சாணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு தேவையில்லாத பகுதிகளுக்கு கடந்து செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடிய. ஏனென்றால் அந்த பண ஆசை அன்றைக்கு அங்கு மனிதர்களுக்குள்ளே அங்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு சில காரியங்களை செய்து அங்கு பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே வர வேணும், ரட்சிக்கப்பட வேணும், இவர்களும் திருந்தி வாழ வேணும், சீர்புருந்தி வாழ வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று பல மனிதர்கள் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆண்டவரே, தீமைகள் வருவதற்காக அவர்கள் பாவங்களுக்கூடாக வீணான தேவர்களுக்கூடாக வீணான காரியங்களுக்கூடாக பணத்தை சேகரித்துக் கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படியாக நீர் எங்களை எங்களுடைய நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவர். ஆண்டவரே, தீமை ஒரு நாட்டிலிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறது. இயேசுவை அறிகிற பொழுது அந்த தேசம் மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசையில தவறான பாவ வாழ்வு கூடாக அந்த பண ஆசை வராதபடி நீர் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். துன்மார்க்கர் வழியின் இல்லாமலும் பாவிகள் உட்காரமிடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒன்றான மெய்த்தேவனங்களுக்கு வாய்க்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் அப்பத்தை தேடி வேலையை தேடி ஓடுகிறார்கள். இயேசு சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில தியானமாயிரு. அப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தார். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படுத்த நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகம் மரணத்தோடு முடிகிற உலகம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல நீங்கள் பணத்துக்கு ஓட தேவையில்லை, தேவைகளுக்கு ஓட தேவையில்லை. அந்த ஒன்றான இயேசு ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமில்லாத ஒரு ராஜ்யத்தில் 1000 வருடம் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த அற்ப பணத்திற்காக எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கிரியேஷனாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது.

எங்களுடைய சாயல், மனித சாயல் ஒவ்வொன்றும் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. மனிதன் வீணானவைகளை தெரிந்து கொண்டான், மதங்களை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியான வீணானவைகளுக்கு ஊடாக இந்த வீணான பொன்னிலும் பொன்னையும் வெள்ளியினாலும் நோக்கப்படாமல் இந்த உலகத்தில கிடைக்கப்பெறாத அந்த இயேசுடைய ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்தில்தான் பொருட்களை வாங்க முடியும். நீர் அழியாத வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய அழியாத உயிருள்ள ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் இருந்துதான் ரட்சிப்பு உண்டு, அவருடைய ரத்தம் தான் உண்டு. யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த ரத்தத்துல நம்பிக்கை வைத்து மதங்களை விட்டு, அந்த வீணான தேவர்களை விட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. வீணான பண ஆசை கூடாக, பாவத்து கூடாக, அந்த சீமோன் பண ஆசை பிடித்தவனாக தேவனுடைய வல்லமை பெற முனைந்து பாருங்கள், அவன் பெற முடியாமல் போறதையும் படத்தினால உலக பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதபடி அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்மா ஆவி அந்த தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை நீ தருகிற பரலோக உடையோடு நாங்கள் பரலோகத்தில் வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக, ஒவ்வொருவரோடு நீர் இடப்படும்படியாக.

0: நீர் அந்த சகையோடு இடம்பட்ட பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றினீரே. அவனுடைய கடினமான இருதயம் தசையாக மாறினது. எனது ஆஸ்திகளில் அரவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னானே. உம்முடைய இருதயத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே. அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை கடைசி காலத்தில வாழுகிற மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த 9 விதமான நல்ல கனிகளை அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை விசுவாசம் தயவு நட்குடன் சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய இயேசுவின் குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோக பாக்கியமும் மரங்களை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த பிசாசு கட்டப்பட்டு வாழுகிற வாழ்வு, அவன் சகல தீமைக்கும் பிசாசு இந்த உலகத்தில காரணமாக இருக்கிறது, தீமை காரணமாக இருக்கிறது. மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒவ்வொருவரோடு முட்டைப்படுவீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா கொடுப்பதற்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த உலக இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ரேடியோ ஊடாக வெளிச்சமாக இருந்து இன்னும் ஞானம் புத்தி அறிவை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை இன்னும் கேட்க முடியாத நாடுகள் ஒவ்வொருவருக்கும் தவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இந்த ரேடியோ ஊடாக போவதாக ஜெனர்ஸ்காக ஜெபிக்கிறேன். மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக அறிவுக்காக அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உம்முடைய இரத்த கொட்டையினால மூடி அவருடைய ஊழியங்களில நீர் முன்பாக போய் ஒவ்வொன்றையும் கோடலானவைகளை சீராக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இடைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியனோ ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாங்கள் இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாங்களும் ஜெயிக்க இரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்படி நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன், உங்களோடும் கூட இருப்பாராக. God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: இந்த நாட்களே அங்கு பூமி அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு திரும்பமாய் எந்த அழிவும் வராதபடி அவர்களும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரங்களோட கிருபை மூலமாக நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எங்கெங்க ஆண்டவரே எர்த்குவேக் நடைபெறுகிறதோ நடைபெற்று அவர்கள் அப்பா இங்க போவதை எல்லா விதமான சோதனைகளும் மூழ்கி அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, அவர்கள் எங்க போவார்கள் உங்களுடைய கிருபையை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறனப்பா. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் பேரத்திலும் இருந்து அவங்களை ஆண்டவரே உங்களை மட்டுமே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாசத்தை தொடக்குவர முடிக்கிறமான இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை உங்களுடைய அன்பையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான கிருகைகளுக்கான நன்றி செலுத்துற கர்த்தரின் மேற்பராயிருக்கிறார். அவர் அப்பா புள்ளுள்ள இடங்களில் அப்பா மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவரே அனுப்படியா மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்மாக்களை தாண்டி வருகிறனப்பா. அவர்களை நீங்க உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க உயிருள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா வரப்போற சிஸ்டர் பிரதர் யாவர்களையும் ஆண்டவரே பெரிதான கிருகைகளை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக யாவரையும் ஆசீர்வாதத்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி நடக்க போற ஒவ்வொரு கிருகையிலே ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இந்த எர்த்குவேக்ல அப்பா மூழ்ந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு புதிதான கிருபையும் புதிதான பலனையும் அப்பா கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. புதிதான காரியங்களை செய்யறவர் நீர் மட்டும் தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவீர் என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் அவர்களை மகிமைப்படுத்த அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே உங்களால் மட்டும் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக யாவரையும் கழுவி சுத்தியரித்து ஒரு புதிதான அன்பினால் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஊழியங்களுக்கு ஆண்டவரே நீங்கப்பா அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இப்ப இந்த காலை நேரத்துல வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் யாவருக்கும் பிரதர் பாஸ்டர் நியோமி அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெனட் அவர்களுக்கும் அப்பா புதிதான கிருபை கொடுத்த முடிசூட்டி உங்களை மட்டுமே நாங்க மகிமைப்படுத்துறதுக்கு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்ததுக்கு தந்த இந்த மக்கள் அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையுமே அதிகமாக உங்க ரத்த கோட்டைகள் மறுத்தி வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மூலமின் பிதாவே நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
3: உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். God bless sister.
3: God bless. நாங்க மேகலா பட்சா அவர்களை அழைச்சிருக்கிறோம். மேகலா பிரைஸ் தி லார்ட்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்கள்லே வெப்பம் அதிகமாகிறதுனால் எங்கள் தேசங்கள் அதாவது கிரேக்லாண்டிலே ஸ்பானியன்லே அங்கு காடுகள் எரிகிறது. ஆகவே அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களையும் கொடுத்து அவைகள் அந்த தீப்பிடிக்கிற காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். அந்த தேசங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறபடினாலே நன்றி. முதலாவது உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் உண்மை துதிக்கிற வேளையில அநேக ஜனங்கள் பாவத்திலையும் இருளிலையும் வாழ்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களை ஆண்டவரே மீட்டெடுக்கும் பொருட்டு நீர் சாமியை அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. இந்த ஊடகம் கூட அநேகரை ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் இழுக்கிற கருவியாக மாற்றி இருக்கிறீர், அதற்காக எமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, நம்மை அறியாமல் இந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களை ஒரு விசை மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பதில் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ தகப்பனே? ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறோம் கத்தாவே, நீர் மன்னிப்பீராக. அதே போல ஆண்டவரே, இந்த வேளையில சொல்லப்பட்ட இடங்கள்ல ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல தீப்பற்றுகிறதோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அணைக்க முடியாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு விசை அந்த இடத்துல இறங்கி தீகளை அணைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே அந்த தீ அந்த எரியறதுக்குள்ள ஆண்டவரே, எந்த மிருக ஜீவங்களோ மனிதர்களோ அழிந்து போகாதபடி மரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீயணைப்பு படையினர் அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செய்கிற வேளையில அவர்களுக்கு கூட ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கத்தாவே, இந்த ஆஸ்திரேலியா பகுதிகளிலையும் அநேகமா எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவரை தீப்பற்றுகிறதை நாங்கள் காண்கிறோமே. அதே போல ஆண்டவரை ஜெர்மன்ல கூட ஆண்டவரை பல இடங்கள்ல தீப்பற்றி எரிந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் கத்தாவே. ஆண்டவரே, ஒரு நாளும் இல்லாதபடி வெயில்கள் ஆண்டவரே வெப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறத நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே குளிர்ச்சி வரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு நிகரான நாமம் இல்லையே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை காக குஞ்சுக்கு கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன். அதே போல் ஆண்டவரை, இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் ஆண்டவரே நாடுகளுக்காகவும் ஆண்டவரே தீவுகளுக்காகவும் கண்டங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த ஏழு கண்டங்கள் ஆண்டவரே ஆறு கண்டங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா வகையான வறுமையான காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற தீமையான காரியங்களும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆண்டவரே வறட்சியினால் ஜனங்கள் துடிக்கிறார்கள், உணவில்லை ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்று ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனை நீ கண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஒரு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் ஐயா? அந்த சிறு குழந்தைகள் இருந்து அந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவரை அலைந்து திரிந்து அந்த தண்ணீருக்காக அலைகிறதைக்கு ஆண்கிறீங்க ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல நீரூற்றை ஆண்டவரே உண்டு பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளை போல எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்களோ அந்த இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படத்தக்கதாக வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்தாதபடி அளவான மழை வீழ்ச்சியை அந்த இடத்துல கொடுத்து நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. சரியான காலநிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலையும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு கண்டமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஐசான கூட ஐசா இருக்கிற அந்த அந்த அந்த கண்டங்கள் கூட ஆண்டவரே கத்தாவை உருகி ஆண்டவரே வேறு கண்டங்களுக்குள்ள வந்து அது சேதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக. இந்த ஆறு கண்டத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்கள் அதிகமாய் அறியத்தக்கதாக அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் இந்த நாட்கள்ல கட்டளையிடும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடங்கள்ல சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பாயட்டும் ஐயா. அவர்கள் அதை கேட்டு மனந்திரும்பத்தக்கதாக ஒரு மனந்திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் என்று ஆண்டவரை வீதி வீதியாக உலகம் முழுவதும் எந்த பகுதியில பார்த்தாலும் சென்று உடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொருவரையும் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பன். ஆமென்.
3: உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஒளிய ஒளியக்கார விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபமண்ணுங்கள். இயேசுவானவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்பதை கத்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ள இறங்கவும் அங்கு பாரத்தோடு ஜெபிக்கவும். ஏனென்றால் தேசங்கள் நாடுகள் மக்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதாள வழியிலிருந்து இவர்கள் விளக்க ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும். ஆகவே சபை திருச்சபை மக்கள் எல்லும் பிரகாசிக்க கத்தர் உதவி
6: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறேன் அற்புதமான தேவனே. இந்த அருமையான ஜப வேலைக்காய் உங்களுக்கு நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரை எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவன். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் கத்தாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே திருசபையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர். இந்த திருசபைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே துவக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதை ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகம் செய்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவைகளெல்லாம் மாற்றி போட்டு உன்னதமும் உத்தமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷமா இருக்கிறது கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த திருசபைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த திருசபைகள் எல்லாம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இதை ஆண்டவரே சரியான முறையில் நடத்தத்தக்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இடைப்படும்படி ஆயிச்சுபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். ஏதோ காரியத்திற்காகவும் வீம்புக்காகவும் செய்கிற ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக பாவத்தையே பாவம் செய்வது தவறு என்பதை எடுத்து சொல்லி அப்பா இதோ பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில ஒவ்வொருவரும் வழி நடத்துகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்கள் இரவு ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக துன்பங்களை இடைப்பார்கள் ஆண்டவரே அவர் குறுக்கீடுகள் தடைகள் இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஊழிக்காரர்களுக்கு எதிர்ப்பாய் ஏற்படுகிறது. ஆனாலும் என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி அடைத்த தேவன் ஆண்டவர் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன். அப்படியா இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் உத்தமமா ஆண்டவரே உண்மையா ஆண்டவரே உமக்கு நேராய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஜபத்தில உறுதியா இருக்கவும் கருத்தோடு ஜபிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் என்பதை அறிந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை உம்பக்கமாய் அழைக்க இவர்களை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிற தயவுக்கு மொக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியாய் கொடுக்கத்தாவே ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா விசுவாசியாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. காலம் ஆண்டவரே மிக கொடிதா இருக்கிறதுப்பா. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்வதே மிகவும் கடினமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு கிறிஸ்துவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவர் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தானையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் தாவே. அப்படியாய் ஆண்டவர் என் தேவனாகி கர்த்த இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தை தாங்கப்பா. பரத்துடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்தில நம்பிக்கையாய் உறுதிபட கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஈவுகளை பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நீர் நேசித்து அன்பு காட்டி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டமாய் அழைத்து வந்ததை இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமைக்கு பயந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீ அநேக ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறீர். அதே போல ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றி ஆண்டவரே பெயரளவுக்கு கிறிஸ்துவன் என்று ஆண்டவரே அவர் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவர்களை மாற்றுங்கப்பா. அவர் மனதை மாற்றுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு ஆண்டவரே போகாதபடி உடைய பரிசுத்த தேசத்திற்கு ஆண்டவரே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறார்கள். கர்த்தாவே நான் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கர்த்தாவே அப்பா இதோ அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரே பாரமான சிலுவை சுமந்து அப்பா உமை துப்பி ஆண்டவரே சாட்டியால் அடைத்து காலால் உதைத்து ஆண்டவரே உம்மை நிர்வாணப்படுத்தி அலங்கோலமாய் நின்ற காட்சி இந்த நாளிலும் ஆண்டவரே மன வேதனையா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் போக்கவும் அவர்கள் ஆண்டவரே நித்திய நித்தமாய் மோடு கூட வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீரேப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எத்தனையோ பாவிகளையும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் தான் உம்மை நேசிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்வை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் இருக்கிற தேவனை ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர்கள் தந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே போய்விட்டு தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறதை இந்த பிள்ளைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றும் மகா ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை அழைக்கிறார். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன். அந்த தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாளிலே அவர்கள் அழிந்து போனதும் இல்லை ஒழிந்து போனதில்லை அவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக இந்த நாள் வரையிலும் இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்தே நீர் அரவணைக்கிறீர் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம் அயறிந்து கொண்டு ஆண்டவரே உம் சமூகத்தை சேர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் ஒரு நாளும் குறைவு படாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்க பிள்ளைகளாக மாற்றுங்க. திருசபைக்கு வருகிறவர்களும் திருசபை ஆயர்களும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அங்கு இருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து ஆண்டவரே உத்தம மார்க்கத்தை ஆண்டவரே சொல்லிக் கொடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்பா ஒருதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த ஜப வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து ஆண்டவரே வழியில் நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியாய் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்து ஆண்டவரே அழைக்கிற தேவன் அழைத்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களை யாசிவை தொழில்நடத்துவீராக. இன்னும் இருக்க தாவே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு ஆண்டவரே எட்டுபடியாய் ஆண்டவரே அதற்கு தக்க பலனை தந்து வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம மூடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம்யா. இப்படியாய் ஆண்டவரே இந்த ஜபங்களை மூலமாய் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடவும் தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உமை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் செய்திருக்கிற அந்த தாயோக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான ஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரே சுகமும் பலனும் தந்த ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இவர்கள் எண்ணங்களில் இருக்கிறது ஆனாண்ட காரியங்கள் கையிட்டுகிற செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கும். அப்படியே இந்த செய்ய போவதற்காயும் கொக்கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜப வேலை ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரே சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவர் கூட ஆண்டவரே இந்த மகளுக்கு உறுதுணையா இருந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உத்வேக செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க செய்கிறார். அந்த மகனையும் ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காகவே இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் துணையா இருந்து வழி நடத்துங்கப்பா. அவள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்கள் அறிந்து உதவி செய்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: ஆமேன். ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். அமரியா அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் இலங்கை காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே சமாதானமும் வெப்பங்களை எல்லாம் அகற்றி ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே பெருக வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள்லே அங்கு பாவ இருள் அங்கு அவர்களை மூடிக்கொள்ளாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
7: ஹாலேலூயா. சூத்திரம் சூத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ரப்பா. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள்ல கூட ஒரு விஷயம் போது பாதப்படியிலே நாங்கள் வந்து சேரக்கூடி ஜெபிக்க நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை கர்த்தாவே இந்த ஏழாவது மாதம் கடைசி நாட்களிலே கூட எங்களை நீ இருக்கப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தாயை போல தீற்றி தகப்பனை போல தோல் மேல சுமந்து வந்த முது தயவு அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்புக்காக நன்றி. உமது செட்டை நிழலிலே எங்களை மூடி மறைத்து கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கைக்காக ஜபிக்கிறோம்ப்பா. இலங்கை மேல தேவனுடைய ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இலங்கை தேசம் கர்த்தாவே அந்த தேசம் இழந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவன் நீர் திருப்பி தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் செழித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமேஸ் அப்பா. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை நீர் எப்படி ரத்தத்தனையாய் ஆசீர்வதித்தீரே அதே போல இலங்கையையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கை வாழ் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே அவர்களுக்குள்ளே எந்த வேதம் இல்லாதபடிக்கு எந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. உமக்கு சூத்திரம் முடியாக கூட ஆண்டவரே காணப்படுகிறதான வெறுப்பு எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கப்பா. பிரிவினை நாவி எல்லாம் அகற்றி போடும்படியா ஜபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லாரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வரும்படியா இந்த வேலையிலே ஜபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரம் அந்த மக்களின் எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக கூட நீர் சிலுவையிலேயே ரத்தம் சிந்திருக்கிறீப்பா. உமது மகா பரிசுத்தமான திரு ரத்தத்தை இந்த இலங்கை மக்களுக்காக கூட நீ சிந்திருக்கிறீர் என்பதை நீ நினைவு கூறும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் வெளிவரும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. எல்லாம் அன்றுவரே அப்படியாக அவர்கள் மூட நம்பிக்கையில கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலையிலே கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தாவே இந்த வேலையில இலங்கை மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மக்களின் எல்லா வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையையும் கத்த நீர் ஆசீர்வதிங்க. எல்லாம் கல்டிவேஷன் முதல் கொண்டு ஃபிஷிங் எல்லாவற்றையும் அப்பா ஃபார்மிங் யாவற்றையுமாய் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்த 1000 மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த குறைவின்றி எந்த பொருளாதார நிலையில கூட அவர்கள் அப்பா அடி தட்டத்திலே போய்விடாதபடிக்கு இருக்க எல்லாவற்றிலும் மென்மேலுமாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கும். மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும். ஏழையிலே மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எல்லா கர்த்தாவையும் அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க அவர்கள் முன்வரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட எல்லா இயற்கையின் காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. அப்படியாக இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருந்து இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து அவர்கள் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகள் கூட தன் தாய் தகப்பன் செய்கிறது போல இவர்களும் ஊழியத்திலே இணைந்து பிள்ளைகள் உமக்கு அவர்கள் தாய் தகப்பனுக்கு ஒத்தாசையா இருக்க கிருபை செய்யுங்க. 8ஆம் தேதி தேவ மகிமை அந்த புத்தக வெளியீடிலே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகள் கடந்து போகும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அப்பா பண ஒத்தாசைகளையும் வரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிறதான அந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்குத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீ அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. ஏமி சகோதரியை கூட கர்த்தன் நீர் ஆசீர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அந்த மகளை கூட வல்லமையா நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு பேர பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
7: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
8: Praise the Lord, praise the Lord.
3: மற்ற நாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அழிவும் சேதமும் அந்த தேசங்களிலே அதிகமாகி கொண்டு போகிறது, உயிர் சேதங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இந்த ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்படட்டும், அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி, அந்த ரத்தம் சிந்துதலினால் நாடுகள் தேசங்கள் நிலங்கள் பூமி அங்கு சேதப்படுகிறது தீட்டுப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ தேசத்துக்காகவும்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் கூப்பிட விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டுக்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும்.
1: எரேமியா 43ஆம் அதிகாரம். எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரையாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. கல்தேயர் எங்களை கொன்று போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாருக்குத்தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்னும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல ராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவிகொடாமற் போனார்கள். யூதா தேசத்தில் தங்கி இருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டிருந்த சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து திரும்பி வந்த மீதியான யூதர் எல்லாரையும், புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் காபட் சேனாதிபதியாகிய நேபூ சராதான், சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் விட்டு போன சகல ஆத்துமாக்களையும், தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும், நேரியாவின் குமாரனாகிய பாருக்கையும், கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல ராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதில் உள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். தக்பானேசிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தக்பானேசில் இருக்கிற பார்வோனுடைய அரமனையின் ஒலிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே புதைத்து வைத்து அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்து அனுப்பி நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்னியை கொளுத்துவேன். அவன் அவைகளை சுட்டெரித்து அவைகளை சிறைப்பிடித்து போய் ஒரு மெய்ப்பன் தன் கம்பளியை போர்த்துக் கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்துக் கொண்டு அவ்விடத்திலிருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெட்சிமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்னியினால்
2: சுட்டெரித்து பவுல் என்று எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும்

இருந்த இரகசியமான தேவஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக

விஷயங்களில் கண்டால் அவரை நிச்சயம் காண முடியும். அவருடன் தோள்மேல் கரங்களை போடுவதாய் உணர்ந்து, உன்னோடு கூட அவர் நடந்து வருகிறதாய் நீ உணர்ந்து, அவரை நோக்கி நீ பார்த்தாள் நிச்சயம் தேவனுக்கு அனுக்கிரகம் செய்கிறதை நீ காண்பாய். நிச்சயம் அவருடைய கைவிட மாட்டார். மகனே கவலைப்படாத. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு போதகருடைய குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட நான், சிறு வயதிலிருந்தே என் தாயும் தந்தையும் கர்த்தருக்குள்ளாக வளர்த்தினார்கள். 16 வயதிலேயே வேதத்தை எடுத்துக்கொண்டு வேதாகம கல்லூரிக்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி நான் கிளம்பி வந்தேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் 19 வயதிலேயே, இளம் வயதிலேயே பயங்கர சர்க்கரை வியாதியினால் நான் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் உருக்குலைந்து கொண்டே போனது. என்ன செய்வதென்றறியாமல் திகைத்தேன். மருத்துவர்களிடத்தில் ஓடினேன். மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து விட்டு, தம்பி நீ 35 வயதுக்கு மேல் இந்த உலகத்தில் நீ வாழ்வதை கடினம், பல பாடுகளை சந்திப்பாய், இப்பவே அதனால நீ நன்றாய் ஓய்வெடுத்து உன் சரீரத்தை கவனித்துக் கொள் என்று என்னை சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 19 வயது என்ன தெரியும், ஒன்றுமறியாத வயது. இந்த வயதிலே போய் நான் ஓய்வெடுத்தால் என் வாழ்க்கை ஜீரோ. யோசித்தேன், ஆண்டவரே இது ஓய்வெடுக்க வயதல்ல, அப்பா என்னையும் உருவாக்க வேண்டும். நானும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் பிறந்ததற்கு

காடுகளின் மத்தியிலும் எத்தனையோ ஆபரேஷன்களின் கால்களில் நடந்திருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் தான் எனக்கு உதவி இருக்கிறார். மருத்துவர்கள் சொன்னபடியே 35 வயது ஆனவள் நான் பயங்கர பாடுகளுக்குள் போனேன். திடீரென்று என்னுடைய இரு சிறுநீரகங்களும் பழுதடைந்தன. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று நான் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய 39 வயதில் என்னுடைய 2 கண்களும் பழுதடைந்தன. 2 கிட்டிகளையும் இழந்து, 2 பார்வையையும் இழந்து, பலவீனம், சோர்வு, இதன் மத்தியிலேயும் என்னுடைய உள்ளத்தின் தைரியத்தை மாத்திரம் நான் விட்டுவிடவில்லை. இந்த சூழல் வந்த பொழுது நான் என்னை நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் இனி என்ன செய்வேன், என் குடும்பம் என்ன ஆகும், என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று நான் கலங்கினேன். அந்த நேரத்தில் தேவன் என்னை தேற்றினார். மகனே, உனக்கு வந்திருக்கிற இந்த பலவீனம் இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல, இது மகிமைக்கு ஏதுவானது என்று கர்த்தர் என்னை தேற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றையிலிருந்து இதுவரைக்கும் ஏறக்குறைய 1035 தடவைக்கு மேலாக என்னுடைய இரத்தத்தை வாரத்திற்கு 2-3 முறை என்று சுத்தப்படுத்தினால்தான் எனக்கு ஜீவன். இந்த பலவீனத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் தேவன் தான் என்னை பலப்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ எனக்காக நான் வாழவில்லை, என் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம். இந்த நாளிலும் கூட இந்த ஒளிநாடாவை எங்கள் கைகளில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஜீவனுள்ள மட்டும் இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். உங்களுக்கும் இந்த ஒளிநாடா மூலம் நான் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, அவர் கடைசி நாளில் என்னை எழுப்புவார் என்று அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவை அழுகி போனவென்று கூட என்னுடைய

வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தைகள் இந்த ஒளிநாடா மூலம் உன்னை காதுகளுக்குள் ஒழிக்கும் பொழுது உனக்குள் இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்படட்டும். என் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்வேன் என்ற வைராக்கியம் உனக்குள் கிளம்பட்டும். மகனே மகளே, உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், உனக்காக வாழ்ந்தது போதும், இனி நீ ஆண்டவருக்காக வாழ உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? மகளே, உன் ஜீவன் உனக்கு நஷ்டமானால் உனக்கு என்ன லாபம்? இந்த உலகத்தில் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? இன்றைக்கு வாழ்க்கையிலே அவரை பற்றிக் கொள்வதைப் போல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை மகளே.

0: பாப்பா, இன்றைக்கு முழங்காட்படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஒப்புக் கொடு. முடிவு வரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையிலே பட்டது போதும், சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும், கவலையும் போதும், இதுவரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் போதும். இனியும் நீ கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது, பாடுகளை அனுபவிக்க கூடாது. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் வாழ்க்கையில் ஒரு ஆறுதலை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். வாழ்க்கையிலே துன்பமா, ஒருவேளை நீ நினைத்தது நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாயா? ஏங்காதே, நினைக்காதே. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே, இந்த நிமிஷத்திலே, இந்த சத்தத்தை கேட்டு
1: One challenge I know, though I lost my two kidneys and two wisdom.

0: ஹலோ சிஸ்டர் ஐரின், நீங்க வழி நடத்துங்களா?
1: எல்லாருக்கும் பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலும் கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நாங்கள் நகோமி அம்மாவை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே ஆராதனையிலே வழி நடத்துங்களம்மா. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனாய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருப உள்ள கரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களை ஆசீர்வதிக்கிறது அப்பா. எங்களுக்கு பக்கபலமா இருக்கிறது அப்பா ராஜா. உம்முடைய ஆண்டவரே தேவனே, அரணான கோட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் அப்பா ராஜா. தேவனே, நம்ம துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. உம்முடைய இரக்கத்தின் கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. நேரங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா ராஜா. தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளின் வாக்கு தத்தத்தோடு ஆண்டவரே உம்முடைய கரத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சகரியா 9:11 வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அருணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அல்லேலூயா. ஜோசேப்பு தன் சகோதரனால் குழியிலே தூக்கி எறியப்பட்டார். அல்லேலூயா. அந்த குழியிலே இருந்த ஜோசேப்பை தேவன் அங்கே குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, ஒருவேளை பிள்ளைகளாயிருக்கலாம், குடும்பமாயிருக்கலாம், கணவன் மனைவியாயிருக்கலாம். ஹலேலூயா. அது மட்டுமல்ல, சத்ருபானவன் கொண்டு வருகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உன்னுடையவர்களை நான் உன்னுடன் படிக்கேன் ரத்தத்தினாலே. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹலேலூயா. அவருடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் உரியவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் உரிமையாளர்களாக இருக்கிறோம். அவருடைய ஆராதனைக்கு நாங்கள் உரிமையாளர்களாயிருக்கிறோம். அவருடைய காணியாட்சிக்கு நாங்கள் உட்பட்டவர்களாயிருக்கிறோம். நாங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் எங்கள் மேல் இருக்கிறது. ஹலேலூயா. ஆனபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உடன்படிக்கை இரத்தத்தினாலே இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. ஆனபடினால் எங்களோடு தேவன் கொண்டுள்ள இரத்த உடன்படிக்கை, நாங்கள் அவர்களோடு அவரோடு கொண்டுள்ள இரத்த உடன்படிக்கை. ஹலேலூயா. எங்களுடையவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை விடுவிக்க அது போதுமானது. ஹலேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹலேலூயா. முதலாவது உடன்படிக்கை, அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நன்மை. ஹலேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ரத்தம் செய்யம் இயேசு, ரத்தம் செய்யம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யம், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யம், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யம். நாங்களும் பாடுவோம், ரத்தம் செய்யம் இயேசு, ரத்தம் செய்யம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யம், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யம். இந்த வார்த்தையை, ரத்தம் செய்யம் என்கின்ற ஒரு வார்த்தையை நான் முதலாவது கேள்விப்பட்டது 1987 87 ஆண்டு. இந்த

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஆன் பாய். கண்ணீரில் உண்பதைய விதைச்சார், கம்பீரமாய் பலனை அறுப்பார்.
1: மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே. மகிபனின் சாயல் வந்திடுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மறுரூபம். நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும், மாம்ச சாயல் எங்களை விட்டு முற்றிலுமாய் அகன்று மன்னவனாகிய இயேசுவின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரோடு கூட சேர்ந்து

0: என்னை மறுரூபமாக்க வாரும் ஐயா, என்னை மறுரூபமாக்க வாரும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை மறுரூபமாக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது ராஜா. உம்முடைய பிரசன்னத்திலே நீர் எங்களை மறுரூபமாக்கும்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவை காண்போம் இறையாட்சி வழங்கும் MP3 பாகம் 1 Looking unto Jesus, Kingdom of God, Present MP3 Volume 1 கிறிஸ்துவில் வாழும் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசுவை காண்போம் MP3 பாகம் 1 வெளியிடுவதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பாடல்கள் நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. அத்தோடு சோர்ந்த வாழ்க்கை திடங்கொள்வதாக, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, உங்கள் கண்ணீர் மாறுவதாக, கவலை போக்கப்படுவதாக, நோயாளிகள் சுகம் அடைவார்களாக, தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைப்பதாக, இருளின் பிடியிலிருந்து ஒளியின் பாதைக்கு வழிநடத்தப்படுவீர்களாக, தனிமை போக்கப்படுவதாக, பயத்தை நீக்கி போடுவதாக, கடன் பாரங்கள் நீங்குவதாக, தொழிலிலே முன்னேற்றம் உண்டாவதாக, தடைகள் எல்லாம் மாறுவதாக, படிப்பிலே வெற்றியையும் உயர்வையும் வேலை வாய்ப்பையும் காண்பீர்களாக, பிரிவுகள் பிளவுகள் மாறி சமாதானம் உண்டாவதாக, திண்மையில் ஈடுபடுபவர்கள் நன்மையில் செயல்படுவார்களாக, ஊழிய பாதைகள் விசாலம் ஆவதாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் மிகுதியாகவே தருவாராக, உங்கள் பயணங்களில் எந்த தீங்கும் ஏற்படாமல் காப்பாராக, நீங்கள் வசிக்கிற இடத்தில் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் துணை புரிய தவறாத இறைவன் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தூய தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சி.

சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 14 பாகம்.
2: அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவம் மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்த

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம்

destiny in Jesus Christ, Gospel for All Nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இந்து மதத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டியெழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியார் ஆகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் MD மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும், பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜொனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் பெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேத்தன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் மேல் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம், திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும், ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவின் நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

திருங்கிறதான இடத்துக்கு ஊழியத்துக்காக கடந்து போயிட்டு இருக்கும் போது போகிறதான வழியில கொடூரமான ஒரு ஆக்சிடென்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நேரிட்டது. நான் மாருதி வேனை ஓட்டி கொண்டிருந்தேன். ஒரு லாரியோடு கூட மோதினதுல அந்த வேனுடைய முன்பகுதி என்னுடைய நெஞ்சுக்கு நேராய் பாய்ந்தது. என்னால சுவாசிக்க முடியாம நிலைமையில நான் அந்த இடத்துல படுத்திருந்தேன். நோடு கூட பயணம் செய்ததான ஜாஷ்வா என்பவர் அதே இடத்துல அவர் இறந்து போனார். ரெண்டு பேருமே உயிருக்கு போராடின நிலைமையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அவர் இறந்து போனதை அறிந்து என்னை மாத்திரம் பக்கத்துல இருக்கிறதான பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொன்னாங்க. சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டல் 45 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. அங்க வரைக்குமா என்னை கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய சுவாசம் நின்றது. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல கெஞ்சி கேட்டாங்க, என்னுடைய மகன் பிழைப்பானா? அந்த டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, "There is no hope that your son will live," என்று சொன்ன போது எல்லாரும் கலங்கி போனாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. உலக டாக்டர்களால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் போது எல்லாரும் ஜெபிக்கிற வேளையில தேவன் மறித்து போன எனக்கு மறுபடியுமாய் மறுஜீவனை கொடுத்தார். இதுவரைக்குமாய் அவர் என்னை வழி நடத்தி வருகிறார். மனுஷனாலே முடியாத காரியத்தை செய்து முடிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நிச்சயமாய்

சங்கீதம் 115 மூன்றில் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த

ராட்சசம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இந்த MP3-இன் பாடல்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் MP3 வெளியீடுகள். ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய ஹோசன்னா பாகம் 1, 2 மற்றும் 3. பழைய பாடல்கள் அடங்கிய நம்பிக்கையின் கீதங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2. நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய ஆடியோ CD ஹோசன்னா பாகம் 17. இது ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் புதிய வெளியீடு. புத்தம் புதிய பாடல்களும் பாரம்பரிய பாடல்களும் அடங்கிய இந்த ஆடியோ CD-யை வாங்கி கேட்டு மகிழ்ந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் தெரு, கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனி, சென்னை 600010. தொலைபேசி எண் 2646071719, 2646048. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட இடத்தில் 1 நாள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

0: Price was $6. $6 price lor.
1: பேசலாம் ஐயா, பேசலாம். ஆமென். நன்றி நன்றி நன்றி. சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு உகந்த வாசனையாக இருக்க போகிறோம் அப்படியா. அவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்தி, நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் ஜெபிப்பதற்கு இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே ஊழியக்காரர்களை யாவரையும் எடுத்து வந்து உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆவியானவர், ஆவியான எங்கள் அன்பு தெய்வம் அடியோரை ஆட்கொண்டு நடத்தும் அப்பா. ஜெபிக்க வைக்க எங்களுக்கு ஜெபவீரனாக துதிக்க உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவரே ஒவ்வொருதையும் அழைத்து வந்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் நீங்கள் ஒளியாக வந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி நடக்க போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். யாவற்றையும் எல்லாற்றையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கள் ஆண்டவரே அப்பா. உங்களோட வார்த்தை கூறுது ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அப்பா. உங்களோட அன்புக்கு ஒரு குறைவே இல்லை. அப்படியா யாவரையும் உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகள் கடந்து செல்வோம். முதலாவது 6:45 to 7:30 வரையும் நாங்கள் ஸ்துதி ஆராதனையில் எடுத்து வருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் 7:30 to 7:30 சிஸ்டர் கிரேஸ் செய்தியை எடுத்து வருவார்கள். 7:30 to 8:00 அருந்ததி, சிஸ்டர் அருந்ததி செய்தியை எடுத்து வருவார்கள். 8:30 8:30 PM ஞானப்பிரகாசம் பாஸ்டர் எடுத்து வருவார்கள். பாஸ்டர் ஞானப்பிரகாசம் செய்தி எடுத்து வருவார்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் செய்தியில் எடுத்து வருவார்கள். ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு செய்தியிலையும் உங்களோட வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நிமிடம் புதிதாக அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் பயமுள்ள ஆவியை கூடாமல் வெல்லனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து நாங்கள் தெளிந்தவர்களாயிருந்து உங்களோட வார்த்தையில் அமர்ந்திருந்து யாவற்றையும் அப்பா பெற்றுக்கொள்வதற்கு வரப்போகிற ஊழியர்களை உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி. ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கருணாவை அழைப்போமாக, வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கருணா. பாடுகளையும் ஜபத்தையும் கொண்டு வந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி.
2: ஹலேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரை தகப்பனே, உம்முடைய திருக்கருத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒருவனாயிலும் கெட்டு போவதை விரும்பாதவர் நேர்க்கத்தாவே, எல்லாரையும் உம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாய் உண்மையை வெளியாக கொடுத்தங்களை மீட்டுக் கொண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமை உயர்த்தூரம், எங்களை தாழ்த்தூரம். ஆண்டவரே, எங்களை ஒருவனும் அஞ்சாதபடி அப்பா, நாங்கள் எப்போதும் எச்சரிக்கையா இருக்கும்படி உடைய வார்த்தைகள் எங்களை எப்போதும் கர்த்தாவே, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிரீடங்களை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி எங்களுக்குள்ளதை நாங்கள் பெற்றி கொண்டிருக்கும்படியாய் கர்த்தர் எப்போதும் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை கர்த்தர் நாங்கள் உட்கொள்ளும் போது எங்களை ஆராய்ந்து அறிந்து அப்பா எல்லா காரியங்களிலும் இருந்து தகப்பனே, எங்களை நாங்கள் புதுப்பிக்கும்படியாய் உம்முடைய புதிய கிருபை காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சுத்த கிருபை நாளை மூடிக்கொள்ளுங்க. அப்பா, என்னென்ன வரங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் உமக்காக பயன்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ காண்கிற தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விடுதலையாக்குகிறவன் நீர் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் சரவண ஸ்ரீ பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக விட ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அவளோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க, குடும்ப காரியங்களை சந்தித்தள்ளுங்க. எல்லாவற்றிலும் அப்பா சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அது போல மகேந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையான சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து இந்த ஊழியத்திலே தொடர்ந்து அப்பா உதவியும் அத்தாசையுமாயிருக்க நீர் பலன் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அவரை நடத்த முடியாக கொடுக்கிறோம். அது போல சோரி டோலிக்கா இந்த நாளில் எடுத்து நடத்த முடியாக கொடுத்திருக்கிற அந்த காரியத்திலே பலனையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து சௌரியோடு கூட இருக்க முடியாது. நாங்கள் ஒப்பு கொடுக்க அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்குறோம். மன விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு சௌரியங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். ஊழிய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் உமக்காக செய்கிற ஊழியத்திலே கர்த்தாவே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வாக்கு பண்ணின உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே அவர்களை ஆசீர்வதிங்க. உமக்குள்ளாக கர்த்தாவே உண்மையுள்ள ஊழியக்காரர்களா இருந்து இந்த உலகத்திலே இந்த ஆத்துமாக்களுக்காக அப்பா துன்பப்படுகிற அவர்களை நீங்க இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே போதித்தருளுங்க. ஒவ்வொரு வார்த்தையினாலும் 30, 60, 100 அநேக ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் விசேஷமா வாழிய பிள்ளைகளை உம்முடைய ரத்த குட்டிக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் அப்பா இந்த வஞ்சனையான காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி அப்பா உம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்து ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் புரிந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த உலகத்துக்குரிய மாயைகளுக்கு வித்தியாசம் காணும்படியாய் பிள்ளைகளை தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க. சபை விசுவாச மக்களை உம்முடைய திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தங்களை உம்முடைய வார்த்தையினாலே புதுப்பிக்கும்படியா எல்லாரோடும் பேசுங்க. எல்லாரோடையும் தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே மூடிக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் எருசலேம் நகரத்துக்காக செபிக்கிறோம். அந்த தேசத்திலே நீர் கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உமக்காக அந்த ஜனங்கள் இன்றைக்கும் கர்த்தாவே நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். ஆனாலும் மேசியாவை காண முடியாதபடி அப்பா அவருடைய கண்களிலே தெளிவை கர்த்தாவே அவர்கள் காணும்படியான தெளிவை உண்டாக்க முடியாது ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை விடுதலையாகுங்க. உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் எருசலேமையும் மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இஷ்டவேலையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இழுத்து கொள்ளுங்க. உடைய அன்பின் கைகளினால் கட்டி அணைத்து இழுத்து கொள்ள நீர் உண்மையே சிலுவையில் வழியாக்கினீர் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க எல்லா பொல்லாத வழி

பேசுகிறாள். அந்த சிறைச்சாலையிலே உண்மை பாடி துதித்தது போல அநேகரை அந்த இடத்திலே பாடி துதிக்க நீங்க ஆயத்தப்படுத்துங்க, அநேகரை விடுதலையாக்க முடியா சாட்சிகளாய் மாற்றுங்க. இன்னும் வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் பூரண சுகமடையட்டும் ஆண்டவரே. நீண்ட காலங்களாக தங்களுடைய நோய்களினாலே கவலைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பூரண சுகத்தை கட்டளிடுங்க, ரட்சிப்பை கட்டளிடுங்க. அது போல தகப்பனே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தங்களுடைய குடும்பங்களை இழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், விசேஷமாக குழந்தைகளை குறிவைக்கிற எல்லா பொல்லாதாவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அவர்களுடைய சிந்தைகளை குழப்புகிற இந்த போதை வஸ்துக்கள் இருந்து விடுதலை ஆக்குங்க. குடும்பமாய் பெற்றோராய் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க முடியாய் பெற்றோராய் அவர்களை நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஊழியங்களை அனுப்புங்க, விடுதலை ஆக்குங்க. இன்னும் இலங்கை தேசத்துக்கு ஆட்சிபிக்கும் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, ஆளுகை செய்கிறவர்களை நீதியோடு ஆளுகை செய்யும்படியா நீங்க அழைத்த அழைப்பில் அவர்களுக்கு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. தொடர்ந்து இலங்கை தேசத்தை உடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. ஊழியங்கள் பெருகட்டும், விடுதலை ஆகட்டும். ஜனங்களை விடுதலை ஆக்குறது உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அங்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அது போல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கத்தாவே நீர் அமைதியோடு வாழும்படியாய் கொடுத்த இந்த தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போதும் தேசத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ, உண்மை உள்ளவர்களாய் வாழ எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, செய்கிற உதவிகள் ஒவ்வொன்றிலும் நன்றியோடு இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த தேசத்தை கட்டும்படியா எல்லாருடைய இதயங்களை பேசும்படியா ஒப்பு கொடுத்து எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: ஜீவ
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி பலி ஆமேன். அவருக்கு நாங்க நன்றி ராஜா, இயேசு ராஜா. நாங்க இவ்வளவோ எங்களோட உதடுகள் பத்தாது அவரை சோஸ்தரிப்பதற்கு. அவர் அவ்வளவு நன்றியுள்ள தகப்பன். அருமையான பாட்டை பாடி ஜபித்திருக்கார். நன்றி சிஸ்டர். கத்தருங்க கூட இருப்பாராக. கத்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களுக்கு அளவில்லாத எங்களுக்கு அவர் அவருடைய அன்பை செலுத்தி அவருடைய கிருபையை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை அழைப்போம். பிரைஸ்லா சிஸ்டர். சிஸ்டர் கிரேஸ் பிரைஸ்லா அவன் பிரேசிலா சிஸ்டர் வாருங்கள். அவனோடு காத்திருக்கவங்க புதிய பாடல்களையும் ஜெபத்தையும் கேட்பதற்கு வாருங்கள். வந்து கத்தடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி சிஸ்டர்.
2: நாமம் ஒன்றே உயரட்டும். அந்த தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். ராவே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியான தேவன் அச்சாரமா எங்களை தந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இயேசு என்ற நாமம் உன்னத நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், அடைக்கலமானவர், ஆலோசனை கத்தன், நித்திய பிதா, சமாதான பிரபுவா எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற என் தேவாதி தேவனை துதியினாலே நாங்கள் உயர்த்தி பாடிய கீர்த்தனம் பண்ணுவோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவ

அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரி

சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவ

பொறை மனசார உயர்த்தும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். நான் நினைத்ததிலும் உயர்த்தி

நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், தகந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனி, நீவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனி, நீவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே. அவதான் கிருபம், அவரே கிருபம், அவதான் கிருபம், அவரே கிருபம், என் இயேசு எந்தன் கிருபை.

என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபயம், அவரை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்துக்கு பதில் தருவார், ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். அவரை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்துக்கு பதில் தருவார், ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். நான் பற்றும் நம்பிக்கை அசையாத அடைக்கலம், இன்னொரே நம்பிக்கை என் ஏசு ஒருவரே. நான் பற்றும் நம்பிக்கை அசையாத அடைக்கலம், இன்னொரே நம்பிக்கை என் ஏசு ஒருவரே. எதிரியால் மறைக்கப்பட்ட பொறியிலிருந்து தப்புவிப்பார், கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்து பாதுகாப்பார். எதிரியால் மறைக்கப்பட்ட பொறியிலிருந்து தப்புவிப்பார், கூடார மறைவில் எம்மை ஒழித்து வைத்து பாதுகாப்பார். சாவுக்கேதுவான சாபம் ஒன்றும் என்னை நெருங்காது, வாதை என் கூடாரத்தை அணுகவே அணுகாது. அவரை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்துக்கு பதில் தருவார், ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார்.

0: மலைகளின் பள்ளத்தாக்கின் வழியினூடே நடந்தாலும் கத்தரன் பாதுகாப்பு ஒன்றுக்கும் அஞ்சிடேன். நீடித்த வாழ்வோடு திருப்தியாக்கி நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்திடுவார். நாம் பற்றும் நம்பிக்கையே அசையாத அடைக்கலம், என்னொரே நம்பிக்கை என் இயேசு ஒருவரே, என்னொரே நம்பிக்கை என் இயேசு ஒருவரே. அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்தைக்கு பதில் தருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். ஆமாண்டவரே, எங்களை வழியில எல்லாம் காத்து நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், என்மேல் உன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தேவன் வழிகள் காத்து வழி நடத்துறக்காய் நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியேற எடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமேன் ஆமேன். அருமையான பாட்டுகள். ஆமேன். கத்தல் நல்லவர், என்ன சொல்லி பாடுவேன், உங்க கிருபையை விவரிக்கவே முடியாது. ஆமே நன்றியா, நன்றியுள்ள உள்ளத்தோடு நீங்க பாடினீர்கள். தக்கத்தற்கு சோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. கத்திரிய நாமத்தை உயர்த்த உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமே ஆமே நம்மே அவர் நாங்கள் தாழ்மை உள்ளவர்களிடம் கத்தர் கிருபையை பெருக பண்றார். அப்படி அந்த கிருபை அப்ப நிற்பது நிர்மூலமாகவதும் இருப்பது நிற்பதும் நிர்மூலமாகவதும் நிற்பதுமோ கத்தருடைய கிருபை. அப்படி அவருடைய கிருபையை நாங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு புது பாட்டுகளை கொடுத்து அவரை நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு எங்களுக்கு கொடுத்த அந்த மகாபிரிதான ரத்தத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். எங்கள் பாவங்களை போக்கி இன்று நன்மைகள் எல்லாத்த தீமைகளை நன்மையாக்கி துன்பங்களை இன்பமாக்குற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர்களையும் நன்றி செலுத்தி கத்தருக்கே எல்லா கன மகிமையும் கொடுத்து நன்றி செலுத்துகிற இயேசு நாமத்தின் மூலம் நன்றி. இப்பொழுது நாங்கள் மகேந்திரன் ஐயாவை அழைத்து விட்டு அப்புறம் கவி கவிதாவை அழைப்போம். மகேந்திரன் ஐயா தேவ வாசிப்பு எடுத்து வருவார்கள். பிரைஸ்லா மகேந்திரன் ஐயா.
2: பிரைஸ்லா சிஸ்டர். பிரைஸ்லா.
1: பிரைஸ்லா வருங்கள், வந்து தேவ வாசிப்பு எடுங்க.
2: ஆமே ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியிலே இந்த தேவ வியாக்கியத்தை நீர் ஆசிரியத்து தந்தவனாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. இன்றைக்கு வேத தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட தலையங்கம் பிரசங்கி 11:3 மேகங்கள் நிறைத்திருந்தால் மழை பூமியின் மேல் பொழியும். இந்த பிரசங்கியை நாங்கள் மேலோட்டமாக பார்க்க போனால் பிரசங்கி அதாவது சலமோன் இஸ்ரவேல் வரலாற்றிலேயே மிகவும் ஞானியும் செல்வமும் புகழ்பெற்ற அரசுமானார். அவர் சூரியனுக்கு கீழே உள்ள யாவற்றையும் மனித கண்ணோட்டத்திலே பார்த்தார். அப்பொழுது அவை அனைத்தும் வெறுமையானவை என கண்டார். மனித இருதயத்தில் தேவன் அமைந்துள்ள ஒரு வெற்றிடம் உண்டு. தேவனாலே அன்றி வேறு எதுவும் நிரப்ப முடியாது. அதிகாரமோ செல்வாக்கோ செல்வமோ சுகமோ புகழோ அதனை ஒருபோதும் நிரப்ப முடியாது. எபிரேய மொழியிலே இந்நூலின் தலைப்பு கொர்னேத் என்பதாகும். கிரேக்க மொழியில் எக்மிஷாஸ் என்பதாகும். தமிழில் பிரசங்கி என்பதாகும். இங்கே பிரசங்கி 11:3 சொல்லுகிறது, மேகங்கள் நிறைந்திருந்தால் மலை பூமியில் மேற்பொழியும். நம் உள்ளத்திலே ஜெப ஆவி நிரம்பி இருந்தால் அபிஷேக மலை நிச்சயமாகவே பொழியும். உள்ளத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிரம்பி இருந்தால் உன்னத ஈவுகள் பொழியும். ஆத்மாவில் விசுவாசம் நிறைந்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும். பெரிய விஞ்ஞான யுத்தத்துக்கு எத்தனையோ 1000 முன்பாக வாழ்ந்த யோபு பக்தன் மலபெய்யும் ரகசியத்தை எழுதும் பொழுது அவர் நீர்த்துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார், அவைகளை மிருகத்திலிருந்து மலையாய் சொல்கிறது என்று எழுதியுள்ளார். நீர்த்துளிகள் அணுவப்போல் ஏறுவது போலத்தான் நம்முடைய ஜபம் பரலோகத்தை நோக்கி ஏறுகிறது. ஊக்கமான ஜபத்தை விசுவாசம் என்னும் காற்று பரலோகத்தில் உயர்த்தி கொண்டே செல்கிறது. அது கர்த்தருடைய உள்ளத்தை குளிர பண்ணி நம் வாழ்க்கையில் ஆசீர்வாத மலையாக அபிஷேக மலையாக பொழிய செய்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், சீஷர்கள் மேல்வீட்டரையில் ஊக்கமாக ஜபித்த போது தேவ சமூகத்தில் மேகமாக இருந்தது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மேகத்திலிருந்து மலை போல் இறங்கி ஆரம்பித்தார். முன்னாடி மலையை கட்டுகிறார். வேதம் சொல்கிறது அவர் தண்ணீர்களை தமது கார்மேகங்களை கட்டி வச்சிருக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேக மலையை இது பாருங்கள். ஆண்டவர் மலையப்போ நம்மை வந்து நம்மை நிச்சயமாகவே ஆற்றி வைப்பார். இனி நீங்கள் வறண்ட நிலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழையவைகள் எல்லாம் ஒடிந்து போயின, புதிய செழுமையை கொண்டு வருவதற்கு அவர் மலையாக இறங்கி வருவார். அற்புதங்களை செய்வராக இருக்கிறார். அபிஷேக மலையை கொண்டு வருவது நம்முடைய ஜபம்தான். ஊக்கமான ஜபம், ஒருமனமான ஜபம், எழுவதற்கான ஜபம் நிச்சய பெருமலையை கொண்டு வர. ஆமேன். இத்துடன் தியான பகுதி முடிவு. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஐயா, அருமையான தேவ தியானத்தை எடுத்து வந்தீர்கள். கத்தருக்கு எல்லாருக்கான மகிமையும் உண்டவதாக. நன்றி ஐயா, நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன். இப்போ நாங்கள் கவி கவிதாவை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமேன். வேறுங்க, வந்து கத்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். பாடுறீங்களா, ஜபிக்கிறீங்களா? கத்தருடைய நாமத்தை உயர்த்துங்க.
3: கத்தர் நமஸ்தேமா. ஹல்லேலூயா மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே அப்பா. அன்றைய நாள் முழுவதையும் பரிசுத்தாவியானவர் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, வழிகளை நடத்துங்க. பெறலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதமானவரே, அதிசயமானவரே, கண்மலையானவரே, கூட்டையானவரே, ஜீவாதிபதியே அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தேவாதி தேவனுக்கு சூத்திரம். பரிசுத்தாவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவுக்கு கூடான கூடி நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் நிறைந்த எங்கள் தேவனே, மக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம். அற்புதமானவரே, மக்கு நன்றி. அதிசயமானவரே, உங்களை துதிக்கிறோம். வல்லமை வரங்கள் நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆவியானவரே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம். அற்புதமானவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஒவ்வொரு வேளைகளோடும் தேவ பிரசன்னம் ஆண்டவரே கூட இருக்க போறதுக்காய் சூத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே.

அல்லேலூயா, நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நீங்கள் மகிமையின் மேகமா இறங்கி வாருங்க ஆண்டவரே. அப்பா இந்த நினைப்பு முழுதந்து வாக்கினி ஆனவர் சூழ்ந்து கொள்ளுங்க பரிசுத்தாவியானவரே. அப்பா உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஜீவன் உள்ள தேவனே சூத்திரம். ஆவியானவரே, உம்முடைய வல்லமை அனுப்பி ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி ஆண்டவரே. அப்பா நீங்கள் வழி நடத்துங்க, கிருபை நிறைந்த தேவனே சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஜீவன் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தகப்பனே, நீர் நல்லவரா இருந்து கர்த்தாவே, அப்பா வல்லமை நிறைந்த தேவனா இருந்து, ஜீவன் உள்ள தேவனா இருந்து, ஆவியானவரே இறங்கி வாருங்க இயேசு சுவாமி. அப்பா சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். பரிசுத்தாவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்று ஒன்றும் ஒன்றும் மாறாத எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, அப்பா நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்முடைய நாமம் பலத்த துரிதமா இருக்கிறதுக்காய் சூத்திரம், சூத்திரம். ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பரலோக தேவனே சூத்திரம், பரலோக ராஜாதி ராஜாவே சூத்திரம். அக்கினியானவரே, உங்களுக்கு சூத்திரம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்த எங்கள் தேவனே மக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே மக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம், நன்றியோடு சூத்தரிக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதாலோ, இந்த உள்ளம் நீர் வந்ததால்

காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து கொள்வதால் கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து கொள்வதால் அல்லேலூயா சூத்திரம் ஜீவன் உள்ளதுவனே அப்பாங்களை கண்மணி போல காத்து நடத்துகிறவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஜீவன் உள்ளதுவனே உங்களை துதிக்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆவியான தேவனுக்கு சூத்திரம் சூத்திரம் பரிசுத்தரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிகளப்பா துதிகளப்பா துதிகளப்பா துதிகளப்பா துதிகளப்பா ஜீவ தண்ணீரே மக்கு சூத்திரம் நல்ல பிதாவே மக்கு சூத்திரம் ஆவியானவரே உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையாண்டவரே உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் அல்லவோ ஜீவன் உள்ள தேவனே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியான தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே மக்கு கூடான கோடி நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே ஜீவன் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹல்லேலூயா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே மக்கு சூத்திரமாண்டவரே சூத்திரமாண்டவரே சூத்திரமாண்டவரே சூத்திரமாண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் கிருபையாய் இருக்குமாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே நீங்கள் இரக்கம் நிறைந்த தேவன் நீங்கள் மகிமை நிறைந்த தேவன் நீங்கள் மாட்சிமை நிறைந்த தேவன் ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்

0: அல்லேலூயா. ஆவியானவரே நல்லவர், நல்லவர் ஆண்டவரே, ஆயிரம் பேர்களிலும் சிறந்தவரே, பதினாயிரங்களில் சிறந்தவரே. அப்பா நீர் நல்லவர், நல்லவர். உம்முடைய நாமம் பலத்த துருதம், உம்முடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம், உம்முடைய நாமம் மாட்சிமை நிறைந்த நாமம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரம் முழுவதும் ஆவியானவர் நீங்கள் கூட இருந்து அசைவாடினதுக்காய் சூத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை தேவ பிரசன்னம் ஆண்டவரே, நினைப்பில கூட இருந்து ஆண்டவரே அப்பா நடத்த போறதுக்காய் சூத்திரம். ஜீவனுள்ள தேவனே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ஒளிபரப்போடு ஆவியானவரே நீங்கள் ஜீவன் நதியாக பெருக போறதுக்காய் சூத்திரம். இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான துதி பாடல்களை எடுத்து வந்தீர்கள், செபித்தீர்கள். கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. நன்றி. ஆமேன். இயேசு எங்களுக்காண்டி மறித்தார், எங்களுக்காண்டி உயிர்த்தார், எங்களுக்காண்டி மீட்டு கொண்ட அந்த வெளியேற பெற்ற ரத்தத்துக்கு நான் நன்றி செலுத்தி, அவருக்குள்ள நாங்கள் மகிழ்வதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி, இப்பொழுது ரஞ்சினி, சிஸ்டர் ரஞ்சினி அலங்கர்மணி அவர்களை வரவழைப்போம். அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜாலி.
1: ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், ஜெபியுங்கள்.
2: Amen, amen, amen. Thank you, Lord, for this wonderful, wonderful way in which you have been coming and ministering, Lord, through the handmaidens of the Lord and through the men of God and through the servants of the Lord that are coming also, Lord, now to share the word, Lord. So we, Lord, give it all into your hands that you have been already, Lord Jesus, blessing and leading and guiding and the anointing power of the Holy Spirit that is resting upon, Lord, this very program, upon the very way in which you, Lord Jesus, come forth, Lord, through the ones that you have chosen, Lord, through the ones that you have instilled, Lord Jesus, for this, Lord, for your plans and your purposes to be fulfilled, Lord Jesus, in bringing souls into your kingdom, for the harvest of your ministry to go forth, Lord, in these last days, the end days of the ministry. So we thank you, Lord, the God of Israel, the God who never slumbers or sleeps, is the God whom we worship. We come forth, Lord, bringing forth our glory and honor and praises before you, O God. And you have been exalted, O Lord, my King. You are the King of kings and the Lord of lords. Thank you, thank you, thank you, Jesus. Now we pray, Lord Jesus, that the nations of the world that have joined us together at this time, Lord, from 200 plus nations, Lord, and 97 stations also joining hands with us, Lord, from the Sangamam Radio, Tamil Radio Gospel, Lord, along with Nitya Balicham this evening, Father, Lord, we thank you for every one of them. They will, Lord Jesus, reap the blessings of what you have, Lord Jesus, bestowed upon their own ways in which they want to exalt you, praise you, and love you, and bring forth the good news of the message that you have, Lord, in which they are participants, Lord, of this, Lord. Therefore, that blessing is theirs also, Lord. So we thank you for that, Lord. Now we pray, Lord Jesus, for the listeners that have come and joined us at this time, O God, from many nations, Lord, that have been represented by this many stations as well, all the way from the North American continent, where Toronto, Canada is emanating, Lord Jesus, out of this very mission of your service to come forth through the radio gospel, O God, that has been broadcasting with the 97 stations representing their countries to, Lord, also to bring forth the same message, the gospel of the very blessings to come forth into the hearts and lives of people. So we thank you, thank you, thank you, Lord, even as you are preparing the hearts and the soil of the hearts to be prepared upon the listeners, Lord, that we bring the listeners to your very feet and thy altar and lay them at thy feet, O God, from many nations, Lord Jesus, no matter where they live, no matter what their circumstances are, no matter how they come, Lord Jesus, even on their, Lord Jesus, even if they are sick and on their bedside, Lord, you are standing by them, Lord, and bringing, Lord Jesus, the word of what you want to bring into their hearts and lives for deliverance, Lord, of their mentally, emotionally, physical, whatever weaknesses there might be, Lord, in that place, Lord, you are the deliverer who came from the cross of Calvary, shedding forth your blood, Lord, and breaking your body, Lord, the five wounds of Christ, as it were, Lord, and even the crown of thorns and the lashes you received upon your back, Lord, bringing forth, Lord, gushing of water and blood from your side. Oh, Lord, we thank you, Jesus. This is not because the Son of God who came because it pleased the Father to send his Son to make him the sacrifice sacrificial lamb, the lamb of Calvary that takes away the sins of the world. That is why the many nations that are receiving this very word and the message and the praises that's going before him to exalt him and to honor him is for the very praise of you, Lord, to go and touch these hearts and lives, Lord. In the name of Jesus, we decree and declare together with this teamwork that is going on upon these hearts and lives, that these hearts and lives that are listening to this at this very moment would be touched, set free, and delivered because of the word that is powerful, Lord. Powerful that a two-edged sword that breaks asunder every wild imagination and bring forth the message of the mighty, powerful gospel, Lord, to set them free. The power of the gospel is in the word of God that has been preached. That is the power of your salvation, Lord, that they will receive it. Open their eyes of understanding and come into the knowledge and accept you as their Lord and their Savior. Before the end of this segment, Lord, many of them will come and, Lord, be drawn closer to you. And also, Lord, backsliders will be drawn closer to you. And also, Lord, however the messengers have been prepared will have a place and a residence in their hearts and lives to bring forth much fruit in their lives, Lord. And also, Lord, for the many that are lost, Lord, would find you, call you as their Lord and their Savior and come into the knowledge of your salvation and bring forth, Lord Jesus, the harvest of souls into the kingdom of God, I pray. And I thank you, Jesus, and that you have said, Lord, no matter what their needs are, Lord, you are fulfilling them at this very time. One puts 1,000 and 2,000 to flight. That is your promise, Lord. When we stand together, Lord, there is more power in it. There is more way in which you come through, Lord Jesus, against the principalities and powers in heavenly places. Come forth with that mighty blessing upon their hearts and lives, breaking asunder, Lord Jesus, like a hammer of that cuts asunder through the word of God, that will break it asunder upon their lives. Bring forth freedom and justice and peace, joy and love and peace, I pray in the name of Jesus Christ. Thank you, Lord, for the ministry of your power of the Holy Spirit that is going to come forth at this very moment. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen. Praise the Lord. நன்றி நன்றி சிஸ்டர் அருமையா ஜெபித்தீர்கள். கத்திரி நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். இப்போ சிஸ்டர் டாலி அவர்கள் சுருக்கமாக ஜெபித்து மற்றவர்களை வரவழைப்போமாக. நன்றி நன்றி இயேசு. ஊழியர்களுக்காண்டு ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசப்பா. நன்றி அப்பா. இப்பொழுது எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கும் உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வந்து எங்களுக்கு உங்களுடைய கிரிகளை நடப்பிக்கிற கிரிபேலுக்கான நன்றி செலுத்துறோம் அப்பா. உள்ளங்களை தேற்றும் ஐயா. ஊழியக்காரர்களை அப்பா உங்களுக்குள்ள நிலை நிறுத்தி வைப்பதற்கு உங்களுடைய பெரிதான இலவசமான கிருபை அவர்கள் அவர்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜொபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் செய்த அதிசயங்கள் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதுப்பா. அப்பா விவரிக்க முடியாத வல்லமை நிறைந்த தகப்பனே, இப்பொழுதும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நித்திய வெளிச்சத்துல அப்பா நீங்க ஒளியாக வந்து அவர்களுக்குள்ள கிருபை கொடுத்து புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறியானவரே, உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே. யாவரும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு குறிந்தாண்டவரே, உங்களுக்குள்ள மகிழ்ந்து இருப்பதற்கு கொடுத்த அந்த மகாபிரிதான ரட்சிப்புக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே. அப்பா முள்முடி தாங்கி தீரத்தும் சிந்தி அப்பா சாத்தானை நீங்க ஜெயித்தீங்கப்பா. அந்த சாத்தானை ஜெபிப்பதற்கு எங்களுக்கு அந்த வைராக்கியத்தை கொடுத்த அந்த வல்லமை என்ற அந்த அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். யாவரையும் தாழ்மையோடு உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களோட வருகையில் நாங்கள் எடுப்படுவதற்கு யாவரையும் ஆண்டவரே வழி நடத்தி உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய ஜெப ஆவியை கொடுத்து அதிகமாக உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கும் யாவரையும் அப்பா உங்களோட அன்பையும் கிருபையையும் நம்பிக்கையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமே நன்றி நன்றி ஆமே ஆமே. இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து சிஸ்டர் கிரேஸ அழைப்போமாக. கிரேஸ்லா சிஸ்டர் கிரேஸ் அவங்க வந்து செய்தி
3: கொடுப்பார்கள்.
1: ஆமே பிரேஸ்லா சிஸ்டர் வாருங்கள், வந்து செய்தியை தேவ செய்தியை கொடுங்கள். நன்றி.
3: நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே நான் கொடுக்க போற இந்த செய்தி கூடாக தகப்பனே நான் அல்ல, இந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசணும் ஆண்டவரே. எங்களை மறைத்து பிதாவே நீர் வெளிப்படும் பிதாவே. இந்த நாட்களில் அந்த வெளிப்பாட்டு கூடாக ஒவ்வொருவரும் அறியும்படியாக இந்த வார்த்தைகளை நான் சொல்ல என் தேவன் இதை எங்களை எனக்கு ஊடாக சொல்றதுக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நாங்கள் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து தெய்வீக சுகத்தில் வாழ்வதை குறித்து வேதம் உண்மையாக என்ன சொல்லுகிறது. தெய்வீக சுகத்தில் பரிபூர்ணமான சுகத்துல வாழ்றதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறன்ற தலைப்பின் கீழே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். அநேகமான ஜனங்கள் இந்த நாட்கள்ல வியாதிப்பட்டிருக்கிறது, வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் எப்படி தெய்வீக சுகம் தெய்வீக சுகத்தில் வாழ்வதை குறித்து வேதம் உண்மையாக என்ன சொல்லுகிறது என்றதை நாங்கள் இந்த நாட்கள்ல பார்ப்போம். முழுமையான நன்மைகளின் தொகுப்பு தான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு நமது பாவங்களுக்காக மட்டும் மரித்து விட்டு சுகத்தை தனக்கு விருப்பம் இருக்கும் போது மட்டும் கொடுக்கிறார் என்பது உண்மையல்ல. என்ற ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை எங்களுக்குள்ளாக வைத்தார். சர்வாங்க சுகம் என்றது எங்களுக்குள்ளே அந்த சுகத்தை ஏற்கனவே தந்துட்டார். நமது பாவம் எந்த இதுலேயும் அவர் முழு கிரியத்தையும் செலுத்தினாரோ அப்படியே நமது சரீர சொத்துக்காகவும் முழு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அவருடைய பலியாக பலியானதுக்கு காரணமே முழுமையாக எங்களை எல்லா தீமை எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு நன்மையை. அப்ப அந்த முக்கியமாக சரீர சுகமா இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். சுகத்துக்கு முழு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அவர் எல்லா தற்காலத்துக்கு மாத்திரமல்ல பரிபூர்ணமான விடுதலை சுகத்தை நாங்கள் எப்பொழுதும் அனுபவிக்க வேணும் என்றதான் அவருடைய பரிபூர்ண தன்னுடைய சிலுவையில தன்னை பலியாக கொடுத்ததன் மூலம் 5 காயங்கள் என்று சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு சாதாரண காயம் இல்லை. அவரை பார்க்கும் போது அவரை பார்க்கத்தக்க முக ரூபம் அவருக்கு இல்லாது இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய சரீரம் அப்படி அந்த கேடு அடைந்திருந்தது. அந்த சரீரத்தில் அவ்வளவு உளப்பட்ட வயலை போல முதுகு இருந்ததாமே. ஏனென்றால் அவ்வளவு காயங்கள் எங்களை பரிபூர்ண சுகத்தால தேவகுமாரன் தேவாதி தேவன் இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு பாடுகளை பட்டது. அந்த பாடு நாங்கள் படக்கூடாதுன்றது அதே அந்த உணர்வோடு நாங்கள் எங்களோட சரீரத்தில ஒரு வியாதி வந்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து நிக்கணும். ஏண்டா வியாதிக்கு எங்களோட சரீரம் அந்த பலவீனத்தை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லாவற்றையும் நம்மை போல அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு எங்களுக்காக இருக்கிறபடியால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபி அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாங்கள் சேர கடவோம் அண்டு கிடக்க என்னென்றால் அவர் அண்டையில தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ள வாசம் பண்றபடியா சரீரம் கத்தருக்குரியது கிறிஸ்து தாமே பலஹீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்துட்டார். அப்ப அவருடைய தழும்பங்களை சுகப்படுத்தி விட்டதண்ட அந்த இதை வந்து எங்களுக்குள்ள மணிஃபெஸ்ட் ஆகும் போது நாங்கள் வந்து சரீர சுகத்தை பலவீனத்தோட இருக்க வேண்டும். ஏனென்றா பலவீனப்பட்டவன் இஷ்டவேரில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையென்று ஆண்டவர் சொல்றார். அப்ப அதை நாங்கள் அப்படியே விசுவாசிக்க வேணும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் வந்து மறக்க நாங்கள் மறக்க கூடாதுதான். இந்த என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி, என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அவர் கிருபையினால இரக்கங்களினால முடிச்சு ஊட்டினாராம். ஏனென்றால் அந்த அக்கிரமங்களால வந்த நோய்கள் வருத்தங்கள் அப்படியான துன்பங்கள் நாங்கள் அந்த சில நேரம் பாவங்களால வாருதுன்னு சொல்லினோம். இந்த முள்ளும் குறுக்குமா இருந்ததுன்னு சொல்லி வாழ்வில் வந்த அந்த ஆதியாமத்துல சொல்லியிருக்க முள்ளும் குறுக்கும் அண்டேக்கு அது சாபம். அந்த சாபத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து முள்முடி தாங்கினார். அப்ப அந்த சாபத்தால வந்த நோய்களை கூடி அவர் தீர்த்துட்டார். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று பேதுருவில் நாங்கள் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 ரட்சிப்பின் நன்மையாளாக பாவ மன்னிப்பையும் சரீர சுகத்தை ஒன்றாக குறிப்பிடுகின்றன. இயேசுவின் பரிகார பலியை வேதம் பிரித்து பார்க்கவில்லை. மனிதர் தான் அப்படி செய்கிறார்கள். தேவனை பொறுத்தவரை ரட்சிப்பு என்பது ஒரு மொத்தமான முழுமையான நன்மைகளின் தொகுப்பா இருக்கிறது போல பரிபூர்ண சுகத்தோடு நாங்கள் வாழுவதும் தேவனுக்கு பிரியம். தேவன் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். இது உங்கள் இருதயத்தில் உறுதியாய் நிலைநிறுத்தப்பட வேணும். ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்காக அவர் செய்து முடித்ததுல இருந்து எங்களுக்கு முக்கியமாக அந்த சுகம், நாம் சுகம் அடைவது, விடுதலை மற்றும் செழிப்பு, இவைகளை பற்றி இந்த ஒவ்வொரு இதுலையும் செழிப்புன்னு சொல்லிக்குள்ள வந்து சரீரத்துல சுகமா இருந்தா தான் எல்லா செழிப்பையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். ஏனென்றா என்ன சில நேரம் சரீரத்துல எங்களுக்கு வியாதி இருந்தால் என்ன ஒரு ஆசீர்வாத செழிப்பாய் நாங்கள் வாழறேன்றாலும் அந்த சரீரம் சோர்வை கொண்டிருந்துடும். அப்ப அந்த நேரங்கள்ல வந்து நாங்கள் சோர்வடைந்திருக்கும் போது சரீரத்துல ஒரு சோர்வு வந்துட்டால் நீங்கள் எப்படியும் ஒரு நல்ல கார் இருக்கு, நல்ல வீடு இருக்குது, பிள்ளைகளுடைய சந்தோஷம் என்ற படிப்புகள் அப்படி இருக்குன்றாலுமே சரீரம் தொஞ்சு போய் சரீரம் சோர்வடைந்திருக்கேக்குள்ள அதை அனுபவிக்க முடியாது. என்ன அப்ப அந்த அந்த ஒவ்வொரு நாளும் நான் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்படிக்கு இயேசு நம்மை நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த இதெல்லாம் கலத்தியன் 3:13-14 வசனம், மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப முழு ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுக்கு சூடாக உங்களுக்கு சொந்தம்னு சொன்னால் இதே நாங்கள் சுகஜீவியத்தை நாங்கள் அப்படி எடுக்கணும். சில நேரம் காய்ச்சல் வந்தால் ஒரு ஒரு மருந்தை போட்டு அல்லது சுகம்னு சொல்லி உடனே சொல்லுவோம், அது சுகத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனா அதே போல பெரியோர் வருத்தம் ஒரு கேன்சர் வியாதியோ அல்லது சரீரத்தில் ஏதாவது ஒரு வியாதி வந்த உடனே நாங்கள் என்ன அது என்ன செய்யலாம், அது எப்படி சுகம் பெறும், அப்படி ஆண்டவர் சொல்ற எல்லாமே சுகப்படுத்தினபடினால இது எங்கட சரீரத்துக்கு இந்த சரீரத்துக்கும் எங்களுக்கும் அது அந்த பலவீனப்படுத்துற பொல்லாத ஆவியே இந்த சரீரத்தை விட்டு நீ அகன்று போ இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி அந்த வியாதியை கொண்டு வருகிறது. கஷ்டத்தை மன குழப்பங்கள் புத்தியில அந்தகாரப்படுத்துற மனதை குழப்பி கொண்டிருக்கிறது, சிந்தனையில வந்து தப்பான எண்ணங்களை போடுறது, அப்படியான இதுல நாங்கள் எப்படியும் சுகந்து போறதுக்காக இந்த வழியல் அலையும் கொண்டு வந்து மனதை நான் நிரப்பிக்கொண்டே இருப்பேன். அந்த இதுகளுக்கு எதிர்த்து நிக்க நாங்க பழக வேணும். என்னென்றால் வியாதிக்கு எதிர்த்து நிக்கணும், கடன் பிரச்சனைகள் எல்லா அதுக்கு எதிர்த்து நிக்கணும். எது தீமையை கொண்டு வந்து எங்களை என்ன தீமையை கொண்டு வந்து எங்களை சோர்வுபடுத்துறது கொண்டு வருதோ அது தேவனிடம் இருந்து வரவில்லை. இது பிசாசின்ற இதுகளால தந்திரங்களுக்கு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாகும்படி அந்த தந்திரத்தால நெருங்க விடக்கூடாது. ஏனென்றால் பிசாசானவன் உவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். அப்ப நாங்கள் அந்த இதுகளை முக்கியப்படுத்தி பார்க்கணும். வியாதிக்கு எங்கள் மேல் சரீரத்திலே அதிகாரம் இல்லை. நோக்கி பதிலாக ஜீசு எங்களுக்கு சுக ஜீவத்தை தந்துட்டார். குறைபட்ட ஜீவத்துக்கு பதிலாக ஜீசு எங்களுக்கு நிறைவான ஜீவத்தை தந்துட்டார். அப்படி என்று நாங்கள் எப்பொழுதும் அதை சொல்ல சொல்ல சொல்ல இந்த மனதில எண்ணத்துல தப்பான எண்ணம் தவறான எண்ணங்களை கொண்டு வந்து போடையக்குள்ள இந்த வியாதி சுகம் பெறாது. இது வந்து டாக்டர்ஸ் சொல்லிட்டினம் இந்த வியாதி. ஆனா ஆண்டவர் சொல்ற பரிபூரண சுகத்தை பற்றி உங்களோட சரீரத்துல சுகம் சர்வாங்க சுகம் சுகமா இருக்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப சரீரத்துல நாங்கள் எப்பவும் பிழையினப்பட்டிருக்க தேவையில்லை. முழுமையான பரிபூர்ண சுகத்தை நாங்கள் ஏற்கனவே பெற்றுக் கொண்டிருக்கபடினால சுகத்தை பேசுகிறோம், சரீரத்தை பார்த்து பேசுகிறோம், சுகமா இருக்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் சுகமா இருக்கிறோம், வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, துன்பம் இல்லை, அப்படியான இதுகளை நாங்கள் எங்கட வாயால சொல்லி சொல்லி என்ன ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். இருள கூப்பிடவே இல்லை, ஆதியில வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினா வெளிச்சம் உண்டாக்கடவுன்னு தான் சொன்னவன். அத இருளை கூப்பிடவே இல்லை, அப்ப அது தானாத்தான் வந்தது. அப்ப வெளிச்சத்துக்குள்ள நாங்கள் வரையக்குள்ள அந்த வெளிச்சம் அந்த எப்பொழுதும் வந்து பரிபூர்ணமான விடுதலை சுகத்துக்கு தான் அந்த வெளிச்சம். அப்ப அப்படியே பிரகாசிக்கிற அந்த ஒளி மெய்யான ஒளி எங்களுக்குள்ள இப்ப வாசமா இருக்கிறபடினால அந்த பரிபூர்ண விடுதலையை நாங்கள் பேசி பெற்றுக் கொள்ளலாம். என்ற அவர் எங்களுக்குள்ளதான் ஆண்டவராக இயேசு வாசம் பண்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால அந்த வெளிப்பாடு எங்களுக்குள்ள நிறைவாய் வந்த உடனே நாங்கள் பேசலாம். தேவன் சரீரத்தை தந்தது நாங்கள் சுகமா நீடித்த நாட்களா திருப்தியாக்கி ஆயுசு நாட்கள் பூரணப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பூரண வயதுள்ளவர்களாய் மறிப்போம்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் அதை விசுவாசிக்கணும். முழுமனைய தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்து அப்படியே விசுவாசிக்கும் போது சரீரம் கத்திருக்க சரீரத்துக்கு எந்தவித வியாதிக்கும் இடம் இல்லை. ஏனென்றால் சில நேரம் அந்த சூழ்நிலை உண்மையிலேயே டாக்டர்ஸ் எதுவும் சொல்லிட்டால் நாங்கள் இந்த வருத்தம் பாரதூரமான வருத்தங்களாக இருக்குது அப்படியான நேரங்களில் கூடி எல்லாருக்கும் ஒரு ஷாக்ட் இப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம. ஆனால் அதை கூடி நாங்கள் வந்து அவை சொன்னத்தை விட்டுட்டு தேவனங்களை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறார், நீடித்த நாட்களால் நீடித்த நாட்களால் கத்தர் எங்கள் சரீரத்துக்குரியவர் கிறிஸ்த அமைப்பில இனங்களை ஏற்றுக்கொண்டுட்டார், நோய்களை சுமந்துட்டார், அவருடைய தழும்புங்களை சுகப்படுத்திட்டு எப்பொழுதும் வந்து உடம்புக்கெல்லாம் மருந்தண்டு கிடக்கு. தேவனுடைய வார்த்தை உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்ப அப்ப நாங்கள் பேச பேச பேச அதில் அந்த செயல்பாடு அந்த செயல்முறையில நாங்கள் கொண்டு வரைக்குள்ள எங்களை சரீரத்துக்குள்ள எடுக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் நான் வியாதிக்கு மாத்திரம் இல்லை அவர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா நாங்கள் வாழணும் ஆண்டே விரும்புகிற அதை நாங்கள் அப்படியே கற்பனை செய்து பார்க்க சரீரத்தில் சுகம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் என்ற அதை பற்றியே நாங்கள் சிந்திச்சு கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்கேயுள்ள அந்த பாருங்க அந்த பெதஸ்தா குளத்துல அந்த ஜோவான் 5:3-4 அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்பினை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் இப்பேற்பட்ட வியாதி அஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு பாருங்க அவ்வளவு 38 படுத்திருந்த அந்த வியாதிக்காரனை இயேசு கண்டார். இப்ப இயேசு கண்டு அந்த நீ சுகமாக விரும்புகிறாய ஒன்று கேட்கிற 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது யாரை விசுவாசிக்கிறான்னு பாருங்க தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்ப இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் அப்படியா அந்த அண்டு அவனுக்கு 32 தனக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா அந்த குளத்தை நம்பிக்கொண்டு அந்த குளம் அப்ப அந்த ஆண்டவரை நம்புறதுக்கு பதிலாக இந்த நாட்கள்ல எங்கட வாழ்க்கையிலையும் பாருங்க இந்த ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போனா வேலை இடங்கள்ல யாராவது ஒருத்தர் உதவி செய்ய அந்த வேலையை எடுத்து தெரிவினமோ அல்லது ஒரு லாயர்கிட்ட போறேன்டா அவர் அந்த லாயர் வாதாடுவாரோ அப்படியான ஒரு எண்ணங்கள் எங்களுக்குள்ள அது அப்படியே இருக்குது. இல்லை எல்லாரும் வந்து ஒரு மனுஷர் உதவி செய்வினம் என்ற அந்த போக்குலதான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கிற தேவன் நீ போகிற இடமெல்லாம் தேவனாய கத்தனோடு கூட வருகிறோம் விட்டு விலகுவதும் இல்லை பலங்கொண்டு திடமனதா 2 சொல்ற. அப்ப நாங்கள் ஒரு வேலைக்கு போயிருக்கல அவர் சொல்ற பிரபுக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு உங்களை உட்கார பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தை சத்தியம் என்ன அந்த வார்த்தை உண்மை வேற சத்தியம் வேற. உண்மை வந்து நாங்கள் சூழ்நிலையை பார்த்து இன்றைய நடக்கிறத மாத்திரம்தான் பார்ப்போம் ஆனால் சத்தியம் அது வந்து நிச்சயமான அந்த சத்தியத்தின்படி சொல்லேக்குள்ள நீ சுகமாகி விட்டாயின்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னால் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்றதா. அதே மாதிரி அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பா நீ கடன் வாங்காதிருப்பாயின்னு சொன்னால் அந்த கடன் முழுக்க எங்களுக்குள்ள கடனா இருக்க முடியாதுன்னு சொல்லித்தான் ஆண்டவர் சொல்றேன். அப்ப நாங்கள் இந்த நாட்கள்ல எல்லா இதேதோ ஆண்டவர் எங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துவின் பரிகார பலியில் சுகமடைவதும் ஏசையால சொன்ன அது ஆகவே அது ரட்சிப்போடு இணைத்து கொள்ளப்பட்டது என்றோ அத்தோடு கூட கொடுக்கப்பட்டது என்றோ கூற முடியாது. அது நடந்து முடிந்த காரியம். ஏற்கனவே அவர் 1 Peter 2:24 கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் மூலமாக சுகமடைவது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப அதே இதுல தேவன் நாங்கள் வியாதியா இருப்பதை விரும்புகிறார் என்று அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்றும் ஏதோ காரணத்துக்காக கத்தர் உபயோகிக்கிறார் என்றும் சில நேரம் சாத்தான் பொய் எங்களுக்குள்ள பொய்ய சொல்ல பார்ப்பான். ஆனா நம்ப வைத்தால் அதன் பிறகு வியாதிக்கு விரோதமாக நாங்கள் போராடவே முடியாது. ஏனென்றால் இது ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கு. எங்களை அது படி கற்று தாரத்துக்காக அதை அனுமதிச்சிருக்கிறார். அப்படி என்ன என்னன்னா வியாதியே ஆண்டவர் வெறுக்கிறார். வியாதி சரீரத்துல இருக்க முடியாது. துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்களோடு வாழுகிறது ஆண்டவர் பிரியம் இல்லை. தங்கள பிள்ளைகள் சொந்த தகப்பன் தாய்மார் எங்களை மாமிசத்துல பெற்ற தாய்மாருக்கே தங்கள பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு விரும்பினால் ஆண்டவராய் இயேசு சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வியாபி, அவர் சர்வ லோகாதிபதி, அப்படியான தேவாதி தேவனங்கள் தகப்பன் அப்படியாக ஆண்டவர் இருந்தால் எவ்வளவு நேசிக்கிறார் எங்களை என்று நாங்கள் அளவிட முடியாத அந்த அன்பை நாங்கள் அதை வந்து மட்டுப்படுத்துறோம் தேவனுடைய. அப்ப அதை நாங்கள் இந்த நாட்கள்ல எப்படி நாங்கள் வாழணும் என்றதை ஆண்டவர் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏனென்றால் தேவன் நீங்கள் வியாதியா

தந்தைகள் கிருமியால் இருக்குது, இல்லை அப்ப நாங்கள் ஊரத்தை தான் நாங்கள் பேசுறோமோ அல்லது தேவனுடைய வார்த்தையை பேசுறோமோன்னு நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்கணும். தேவன் சொன்னதை அப்படியே நம்புவர். நாங்கள் எதுவுமே ஒரு சுய முயற்சி எடுக்க தேவையில்லை. ஆண்டவர் எப்படி எங்களை பற்றி என்ன சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசிச்சு நம்புவதுதான் ஒரு வேலை. மற்றும் என்னென்ற அதைத்தான் அவர் விரும்புகிறேன். நாம் தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லும்படி சாத்தான் நம்மை ஒரு மந்தமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டால் நாம் அவனுக்கு விரோதமாக தீவிரமாக எதிர்த்து போராட மாட்டோம். அப்பொழுது வியாதியினாலும் நோயினாலும் அவன் நம்மை மேற்கொண்டு விடுவான். வியாதியை நாம் எதிர்த்து போராடும் போது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் என்றும், தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது அவர் நம் வாழ்வில் கொண்டு வரும் தண்டனை அல்லது சீர்திருத்தம் ஆகியவற்றுக்கு விரோதமாகவோ நாம் போராடவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். வியாதி தேவனிடமிருந்து வருகிறது என்றும், நம் வாழ்வில் அவர் சித்தத்தை நிறைவேற்ற அவர் அதை உபயோகிக்கிறார் என்றும், நாம் சுகமடைய முடியாது என்றும் பிசாசு சொன்னால் அது தவறு என்று நாங்கள் உடனே அதை சொல்ல அது தவறு. ஏனென்றால் தேவன் அப்படி தங்களை பரிபூர்ணமான சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு விடுதலையோடு வாழத்தான் ஆண்டவர் தன்னை பலியாக கொடுத்தார். இந்த நாட்கள்ல அதை நாங்கள் முதல்ல யோசிக்கணும். தேவன் இன்னார் என்று நாங்கள் அந்த அறிகிற அறிவில நாங்கள் அந்த இது வளரும் போதுதான் தேவன் எங்களுக்கு யார் அவர் நோய்களை அனுமதிப்பாரோ அல்லது கஷ்டங்களை அனுபவிப்பாரோன்னு நாங்கள் முதல் பார்க்கணும். அப்ப இந்த நாட்கள் எல்லாம் அந்த 38 வருடமா அந்த வியாதிப்பட்டிருந்தவர் வந்து இயேசு முன்னால நிக்கே அவருக்கு இயேசு தன்னை அது அந்த பழைய ஏற்பாடு என்றாலும் தன்னை சுகமாக்க வந்திருக்காருன்றது அவர் அறியவில்லை, ஆண்டவரே அறியலை. அப்ப அந்த தண்ணீர் கலக்க போகும்போது ஒரு தூதன் வந்து கலக்குவார், அதுக்குள்ள இறங்குறதுக்கு நான் போறதுக்கு முன்ன. அப்ப அதுலேயே குருடர்கள் சப்பாணிகள் அந்த மண்டபம் ஒன்று இருந்ததான் அந்த ஆட்டு வாசல் என்ற மண்டபத்துல அவ்வளவும் குருடர் செவிடர் சப்பாணிகள் அதுல இருந்து அவ்வளவு நாளும் அனுபவிச்சிருக்கணும் அந்த வியாதியை. அப்ப அப்படி அதே மாதிரி இந்த நாட்கள்ல எந்த ஒரு இதுவும் அறியாமல் இருக்கக்கூடாது. அந்த அறியாமையின் இருள் நீக்கப்படணும் என்று சொல்ல இயேசு பூமியில் இருந்தபோது தன்னை அனுமதித்த வியாதியஸ்தர் அனைவரையும் அவர் சுகமாக்கினார். அவர்கள் எல்லோரையும் அவர் சுகமாக்கினார். இதை பல முறை அவர் செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர் பிதாவின் தன்மையின் சொரூபமாக இயேசு இருந்தார். பிதா செய்ததை அவர் காண்பவைகள் அவைகளோ அவைகளையே செய்கிறேன் என்று அவர் கூறினார், சுகமாக்கினார். ஒரு ஒரு முறை கூட யாரையும் சுகமாக்க அவர் மறுக்கவில்லை. ஒருவர் மேலும் ஒரு முறை கூட எந்த வியாதியையும் அவர் வைக்கவில்லை. அந்த இந்த உண்மைகள் வியாதிக்கு தேவன் காரணர் அல்ல என்பதை நிரூபிக்க போதுமானவை. சுவிசேஷங்களில் மட்டும் வந்திருக்கிற எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார் என்று 11 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க்கு லூக்கா ஜோவான் சுவிசேஷங்களில் இவை இருந்தாலும் மத்தேயு புத்தகத்தின் மூலம் இந்த சத்தியத்தை நாம் பார்க்கலாம். இயேசு எல்லோரையும் சுகமாக்கினார். அவர் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கிறிஸ்து மாறவில்லை, ஆனால் அவரை பின்பற்றுபவர்கள் மாறிவிட்டனர். அவரை நாம் எப்படி எடுத்து காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படி நாம் அவரை எடுத்து காட்டவில்லை. இன்று வியாதியஸ்தர்களை சுகமாக்காமல் இருப்பது தேவன் அல்ல. நாங்கள் அவரை இன்னும் நாங்கள் சரியான வெளிப்பாடுங்களுக்கு இல்லாதபடினால வியாதி அனுமதிக்கிறாரோ, வியாதி எங்களோட சரீரத்தில் இருக்கு. நாங்கள் பேசி சிலவற்றை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு சிறிய கதை மாதிரி ஒன்று, ஒரு ஒரு இதில் வந்து வியாதியா இருக்கிற ஆட்கள் வியாதி படுக்கையா இருக்கிற அவர் சொல்றார், சிறுமப்பட்டவன் மேல் சிந்த உள்ளவனை தீங்கு நாளில் விடுவித்து பாதுகாத்து சத்ரு நிஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கொடுக்காமல் வியாதியில் அவன் படுக்க முழுவதையும் மாற்றி போட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப எப்பொழுதும் வந்து அவர் வியாதி முழுவதும் வியாதி படுக்கையில இருக்கிறதையே விரும்புறையில. அப்ப இந்த நாட்கள்ல எங்களுக்கு அறிஞ்சதுகளை நாங்கள் ஆண்டவற்ற வார்த்தைய வேத நாங்கள் கண்ணாடியில பாக்குற மாதிரி எப்பொழுதும் வேத வசனம் என்ன சொல்லுறதுன்றதை இரவும் பகலும் நாங்கள் அதை தியானிக்கும் போது தேவன் அந்த உள்ளத்தில் எங்களுக்கு இந்த ஆவியில பேசக்குள்ள நாங்கள் அதை எங்களை தூக்கி பார்த்து ஆண்டவர் அப்ப இதே நப்ப எங்களை இப்படி வந்திருக்குது, அப்ப இது வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் சிந்திச்சு செயல்படத்தக்கதாக ஆண்டவர் அது எங்களுக்கு அந்த அறிவை தரணும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வெளிச்சம் எவ்வளவுக்கும் இருக்கும்போது நாங்கள் அந்த துன்பத்துல வாழ்றதுக்கு அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் சம்பூர்ண சமாதானம் என்றால் இல்ல. சில பேர் நிற்கிறேன் என்றால் பல்லவத்து போனாத்தான் எல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும் என்று

0: பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ளேயே வந்துட்டது. அப்ப இந்த பூமியிலேயே நாங்கள் அந்த சமாதானம், சந்தோஷம், நிறைவு, பரிபூர்ணமான வாழ்வு வாழும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அதை நிலைநாட்டினபடியால் அவருக்குள்ளாக வாழ்கிற நாங்கள் எல்லாவற்றிலும் சமாதானமும் சுக வாழ்வும் சந்தோஷமும் எங்களுக்குள்ள இருக்கிறது என்றதை நாங்கள் வெளிக்கு கொண்டு வரணும். ஆவியில இருக்கிறதை நாங்கள் வெளிக்கு கொண்டு வந்து இந்த நாட்கள்ல அதை சமாதானத்தோடு வாழ இந்த ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டாம். எல்லாருக்காக நான் ஜபிச்சு முடிக்கிறேன். நன்றி தகப்பனே, இந்த நாளும் இந்த செய்தி ஆண்டவரே கொடுக்க நீ தந்த அந்த சுக ஜீவியம் சரீரம், கத்தற்குரிய சரீரம் ஆண்டவரே, மாமிசத்துக்கும் எலும்புக்கும் அவர் தான் உரியவர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு தான் எங்களுடைய மாமிசத்துக்கும் எலும்புக்கும் உரியவர், நீதிமானின் எலும்பு முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி இந்த நாட்கள் எல்லாவற்றிலும் தந்த வார்த்தைகளை நெறிந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி, ஒவ்வொருத்தரும் யார் யார் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, எந்த வியாதியா இருந்தாலும் தேவன் ஏற்கனவே சுகமாக்கின அந்த வியாதி எல்லாமே நீங்கி போகும்படியே சுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: நன்றி நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமென். கவர் இயேசுவானவருக்கு மட்டுமே சகல வியாதியிலும் இருந்து எங்களை விடுதலாக்க முடியும். கண்ணீரல் எல்லாம் துடைப்பவர் அவர் தான். கார்முகம் பெரிதான கஷ்டங்கள் வந்தாலும் அவர் எங்களுக்கு கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கலேசியர் 13:14, 1 பேதுரு 20:1 வசனத்தவர்களே இருந்தாலும் அப்படி கத்தோடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. அருமையான வார்த்தை மூலமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கத்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. நன்றி. ஆமாம், இப்பொழுது நாங்க கவி அருந்ததியை, சிஸ்டர் அருந்ததி அவர்களே வரவேற்பமாக்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அருந்ததி.
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமே, எங்களுடைய குரலை கேட்பதற்கு இனிமையா இருக்கிறது. வாருங்கள் வந்து ஆவலோடு காத்திருக்கோம் கத்தோட வார்த்தையை கேட்பதற்கு. வாருங்கள் வந்து கத்தோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க சிஸ்டர். நன்றி.
2: உலக ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கம் தமிழ் வானொலி ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமா இந்த ப்ரோக்ராமை செய்கிற மகேந்திரன் ஐயா, லெஸ்லி ஐயா மற்றும் டாலி சிஸ்டர், அஞ்சினி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை என கழித்த தேவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அத்தோடு கூட இந்த ரேடியோ நிகழ்ச்சியினை கேட்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாங்கள் வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். அவர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து துதிப்போம்.

எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த நன்மைகளுக்காய் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆதியும் அந்தமாய் இருந்து எங்களை நேசித்ததன் நிமித்தம் ஆண்டவரே, ஜோதிகளின் பிளவாகிய நீர் உம்முடைய ஆண்டவரே வல்லமை மகிமை எல்லாவற்றையும் விட்டு எங்களுக்காய் இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை அன்பு கூர்ந்து நேசித்து உம்முடைய ஜீவனை கொடுத்து அதன் மூலமாய் எங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும்